உழைத்த பொதுச்சேவை ஊழியர்களின் செயல்திறன், கடப்பாடு, உயர்நெறி ஆகியவற்றின் மூலமாகவே அந்த வெற்றி எட்டப்பட்டதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். இலக்கிடப்பட்ட ரோன் 95 உதவித்தொகையின் மூலம் ஈட்டப்படும் சேமிப்பு கூடுதல் நிதியாக வைத்துக் கொள்ளப்படாது என அரசாங்கம் வலியுறுத்துவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. மாறாக அத்தொகை மக்களின் நலனுக்காக மீண்டும் பயன்படுத்தப்படுவதாக அமைச்சு தெளிவுபடுத்தியது. தொடர்பு அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து துறைகளும் நிறுவனங்களும் தொடர்ந்து சிக்கனத்தை கடைபிடிக்குமாறும் பயிற்சி பட்டறைகளை நடத்த துன் அப்துல் ரசா தகவல் ஒளிபரப்பு கழகம் இப்தார் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான வளாகங்களை பயன்படுத்துமாறும் வலியுறுத்தப்படுகின்றன. பிரிட்டனின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள ஆண்டி பர்னமுக்கு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். ஆண்டியின் நிர்வாகத்தின் கீழ் பிரிட்டனின் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் நேர்மறை விளைவுகள் ஏற்படும் என்றும் மக்களுக்கான எதிர்காலம் வளப்பமாக இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக வாங் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா நோய்க்கு பலியானவர் எண்ணிக்கை 930 கடந்துள்ளது. சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அண்மைய தரவில் இது தெரிய வந்துள்ளது. உறுதி செய்யப்பட்ட நேர்வுகளின் எண்ணிக்கை 1344 ஆக உள்ள வேளை 700 அதிகமானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பெய்த கனமழையை அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தில் 5 பலியானார்கள், மேலும் 3 காயமடைந்த வேளை 30,000 மேற்பட்டோர் வெளிப்பகுதியுடனான தொடர்பை இழந்துள்ளதாக தேசிய சேவை நிறுவனத்தை மேற்கோள் காட்டி DPA செய்தி வெளியிட்டுள்ளது. சில்லியின் தென் மற்றும் மத்திய பகுதிகளில் கடந்த வாரம் தொடங்கி கடும் மழை பெய்து வருகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: கதை போமா அந்த பாடல் கேட்டுட்டு வந்தோம். பேச பேச காயம் மாறணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. 8:08 இப்போ வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: சரியாக நேற்றோட உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி ஒரு நிறைவுக்கு வந்தது இல்லையா தேவிகன்? ஆக இதனுடைய ஒரு ஒரு ஒட்டு மொத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம்.
0: ஆமா, நம்ம தொடர்ந்து வந்து பயிற்றுனர் சுப்ரா அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தோம். கோச் வந்து நேற்று ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த பரிசெல்பு விழா எல்லாம் முடிஞ்சது இல்லையா, அதை பற்றி எல்லாம் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர்கிட்ட நம்ம பேசலாம்.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.
0: தொடர்ந்து வாங்க, என இழுக்குதடி, காதலிக்க நேரம் இல்லை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0107-279-119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க உலகக்கிண காட்பந்து போட்டி ஒரு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. நேற்றோடு எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நல்ல பிள்ளைங்களா எல்லாம் வேலைக்கு போகணும்.
2: நேற்று நிறைய பேர் வந்து விடுமுறை எடுத்திருந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த உலகக்கிண காற்பந்தாட்ட போட்டியோட ஒரு சின்ன கண்ணோட்டம், அதாவது நேற்று நடந்த ஆட்டம் மட்டும் கிடையாது. ஏன்னா சில இந்த உலகக்கிண்ணத்தோட நிறைய பேர் வந்து ஓய்வு பெறாங்க, அடுத்த உலகக்கிண்ணம் புது தலைமுறை நோக்கி போய்கிட்டு இருக்கு.
1: சரி,
2: ஆக இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ
1: நம்ம கூட நம்முடைய பயிற்றுனர் கோச் சுப்ரா அவர்கள் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கிட்ட இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம், பேசலாம். வணக்கம் கோச்.
3: வணக்கம் போனா, வணக்கம் தேவிகன்.
1: வணக்கம் கோச், எப்படி இருக்கீங்க?
3: ஓகே, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நிறைவா இருந்ததா இறுதி ஆட்டம்?
3: கார்பந்து திருவிழா ஒரு நிறைவை நாடிச்சுதான் நம்ம சொல்ல முடியும். என்ன, ஸ்பெயினோட வெற்றி அவங்களோட கார்பந்து திறனை வந்து
4: வெளிப்படுத்தியிருக்குள்ள வந்து இந்த மாதிரி விளையாடுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் வந்து இன்ஜர்ட் ஆயிட்டாங்க. சென்டர் டிஃபெண்டிங் பேக் ஃபோலே மூணு சேஞ்சஸ் பண்ணிருந்தாங்க நேத்து. அந்த சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒஃபென்சிவா போக முடியாத அந்த வாய்ப்புகளை வந்து தடுத்துருச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா லிசாண்ட்ரோ மார்டினேஸ் வந்து நேற்று அடிபட்டாரு, 40 minutes அடிபட்டாரு மெயின் சென்டர் பேக். அப்புறம் ரைட் பேக்லயும் அவங்க மொன்டேல வந்து செகண்ட் ஹாஃப்ல 60 நிமிஷம்ல மாத்திட்டாங்க. சோ அப்புறம் கேம் முடிச்ச தருவாயில கிறிஸ்டியன் ரொமேரோ வேற இன்ஜெட் ஆயிட்டாரு. இதுல வேற 90 minutes அப்புறம் வர ஒரு சிவப்பு அட்டை என்ஜோ பெர்னாண்டஸ்க்கு.
2: நல்ல ஆட்டக்காரர்ல.
4: ஆமா, அவரு அவங்களுக்கு முக்கியமான ஆட்டக்காரர். சோ இந்த காரணங்கள் வந்து லியோனல் ஸ்கலனிக்கு வந்து ஒஃபென்சிவா டீம் கொண்டு போக முடியாம போயிருச்சு. அதனாலதான் வந்து அவங்க ஃபுல் கேமும் நேற்று வந்து டிஃபென்சிவா விளையாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திதான் சொல்ல முடியும்.
1: அப்போ இன்னும் பெரிய எதிர்பார்ப்புகள் இந்த உலகக்கிணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது.
2: சரிங்க கோச், இப்ப வந்து ஸ்பெயின் அர்ஜென்டினா தாண்டி இந்த ஒட்டுமொத்த உலகக்கிண காற்பந்தாட்ட போட்டி பாத்தீங்கன்னா நிறைய லெஜெண்ட்ஸ் சொல்ற வேண்டியவங்க எல்லாம் வந்து ஓய்வு பெற போறாங்க. ஆக அடுத்த உலகக்கிண்ணம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க?
4: அடுத்த உலகக்கிண்ணம் வந்து புதிய முகங்களை வந்து இந்த உலக காற்பந்து அரங்குக்கு வந்து கொண்டு வர போறாங்கன்னு தெரியுது. லமின் யமால் விளையாண்டாரு, அப்புறம் யங் பிளேயர் மன்சாம்பி சுவிட்சர்லாந்துக்கு வந்து மன்சாம்பி ஜோஹான் மன்சாம்பின்னு எக்ஸைட்டிங் பிளேயர் விளையாண்டாரு. மாப்பே வந்து அவருடைய 30s போக போறாரு அடுத்த உலக கிண்ணத்துல. சோ அடுத்த உலக கிண்ணமும் 64 குழுக்கள் வந்து கலந்துக்கிற வாய்ப்புகள் வந்து அமைய போகுதுன்னு ஃபிஃபா சொல்லியிருக்காங்க. சோ இதன் மூலியாக புது புது நாடுகள் வந்து உலக கிண்ணத்துக்கு வரப்போகுது, அவங்களுக்கும் கார்பந்தோட வாய்ப்புகள் அமைய போகுதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 500,000 பேர் உள்ள கப் வெர்டே வந்து ஸ்பெயின் கூட முதல் ஆட்டத்துல ட்ரோ பண்ணாங்க. யாருக்கு வந்து கேப் வெர்டே வந்து இதுக்கு முன்னுக்கு தெரியும்? நமக்கும் தெரியாது. சோ இதெல்லாமே வந்து புது புது நாடுகள் வரப்போதே நம்மளுக்கு வந்து கார்பந்த வந்து இன்னும் ஆர்வத்தை தூண்டும் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் குறைஞ்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து 24 இருந்துச்சு, அப்புறம் 32 வந்துச்சு, இப்போது 48 நம்ம பார்த்தோம். அடுத்து 64 வரப்போது அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் குறைஞ்சிரும்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கார்பந்து வந்து பாக்குறத வந்து யாருமே விட மாட்டாங்க. உலகக்கிண்ண வந்து எப்பயுமே நம்மளோட ஈர்ப்பத்தின்னு சொல்ல முடியும்.
1: இப்ப இந்த 4 ஆண்டுகள்ல புதிய ஆட்டக்காரர்களுடைய ஆளுமையும் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம்லயே கோச், 20-30 வந்து இன்னும் ஒரு பட்டியலோட நம்ம வரலாம். இப்ப லமீனியாமால் இருக்காரு இல்லையா, அதுக்கேற்றாற் போல இங்க சில பேரு
4: திறமைகள்ந்து வந்து இன்னைக்கு அப்புறம் பாக்கணுமா இல்ல ரொனால்டோ இதுக்கு அப்புறம் பாக்கணுமான்னு தெரியாம போயிருக்கும். ஏன்னா இரண்டு தலை சிறந்த ஆட்டக்காரர்கள் இந்த கடந்த 20 ஆண்டுல இரண்டு பேரோட ரைவல்ரி, ரெண்டு பேரோட அந்த தலை சிறந்த ஆட்டம் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாம் மிஸ் பண்ணுவோம்.
2: ஆமா, சிறந்த சிறப்பு பிரமுகர்களா வந்து முகத்தை காட்டிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் அந்த திடல்ல அந்த முகங்களை பார்ப்பது ரொம்ப குறைவா
1: இருக்கும். ரொனால்டோவோ ரொனால்டினோ வந்தாங்களா அந்த மாதிரி?
2: ஆமா
4: ஆமா, ரெண்டு பேரும் வந்து அந்த மடோனா நினைக்கிறேன் அவங்களோட அந்த கான்செர்ட்ல
1: வந்திருந்தாங்க,
4: படைப்புல வந்திருந்தாங்க. சில விஷயங்கள் வந்து இந்த உலக கிண்ணத்துல வந்து கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு.
1: அரை மணி நேரம் இசை நிகழ்ச்சி நடத்தினத பத்தி சில பேர் கருத்து வச்சிருக்காங்க.
4: கார்பந்து சைட்ல விமர்சனம் பண்ணணும்னா எனக்கும் அந்த விஷயத்த அவ்வளவு விருப்பம் இல்லதான். ஏன்னா 15 மினிட் அந்த பிரேக் வந்து போதுமான ஒரு பிரேக் தான் சொல்ல முடியும். ஏன்னா அரை மணி நேரம் ஆனவுடனே அந்த மென்டல் பிரேக் டவுன் ஆகும், பிளேயர்ஸ் வந்து வெயிட்டிங் பண்ற நேரம் கொஞ்சம் நேரம் கூட போவோம். இதெல்லாமே வந்து கார்பந்து இன்டர்நேஷனல் கார்பந்து விமர்சகர்கள் ஆட்டக்காரர்கள் முன்னாள் ஆட்டக்காரர்கள் கூட விமர்சனம் பண்ணிருந்தாங்க. எனக்கு கூட அவ்வளவு விருப்பம் இல்லதான்
1: சொல்லுவேன். விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. 15 நிமிடங்கள் இருந்தா போதும் அப்படின்றதுதான் கார்பந்து விமர்சகர்களுடைய பார்வையாக இருந்தது.
2: ஆமா, ஆக இன்னும் இத பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா மறக்க முடியாத நினைவுகளை கொடுத்த உலக கிண்ணத்திற்கு நன்றி தான் சொல்லணும்.
1: இன்னொரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசுவோம். கோச் அவர்கள் இருக்காங்க, தொடர்ந்து வாங்க.

0: வணக்கம், மின்னல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: சரி, காற்பந்து பயிற்றுனர் சுப்ரா அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு.
0: தொடர்ச்சியா இந்த உலகக்கிண்ண காற்பந்து போட்டி பற்றிய ஒரு கண்ணோட்டம் மாதிரி தான் இருக்கிறது பேசிக்கிட்டு இருக்கோம். கோச், இப்போ 20-30 உடைய உலகக்கிண்ண காற்பந்து போட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மைல்கல், அது ஒரு வரலாற்று பூர்வ நிகழ்ச்சியா இருக்க போது, ஏன்னா 100 ஆண்டுகளை எட்டி பிடிக்கின்றது. அதே மாதிரி 3 நாடுகள்லயும் நடக்க போகுது, இந்த முறை நடந்தது போல. அப்ப 64 அணிகள் அதுக்குள்ள வரும்போது எப்படி இருக்கும், எவ்வளவு காலம் போகும், ஒரு மாதத்துல முடிக்க முடியுமா, 3 நாடுகள் அப்படின்னா எப்படி இருக்கும், சில அணிகள் சில நாட்டுக்கு வராத ஒரே இடத்துல விளையாண்டுட்டு போற மாதிரி இருக்குமோ?
2: இருக்காது அந்த மாதிரி, கண்டிப்பா வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பா 3, இப்ப இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கொலம்பியா வந்து 3 நாடுகள்ல விளையாண்டாங்க. கொலம்பியா வந்து அவங்க குரூப் கேம் கனடாவிலயோ, அவங்களோட நாக் அவுட் ஸ்டேஜ் வந்து யூஎஸ்ஏலயோ, இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டாங்க. 3 நாட்டிலயும் விளையாண்ட டீம் என்ன, கொலம்பியா மட்டும்தான். அதே மாதிரி அடுத்த உலக கிண்ணம்னா அந்த மாதிரி தான் நம்ம அமைய போகுது. அதனால வந்து நம்ம உலக கிண்ணம் வந்து 2 மாதமா கூட ஆக வாய்ப்புகள் இருக்குது.
1: இதற்கிடையில வந்து உலக கிண்ணம் எங்க நடக்குது அப்படின்றதும் ரொம்ப பிரபலமான நாடுகள்ல நடக்குது. போர்ட்டுகல், ஸ்பெயின், மொரோக்கோல நடக்குது. இன்னும் சுவாரஸ்யம் அதுல இருந்து வரும் தானே?
2: கண்டிப்பா, ஸ்பெயின் வேற கடப்பு சாம்பியனா வந்து உலக கிண்ணத்துக்கு இறங்குவாங்க. அது உபசரன் நாடான மட்டுமல்ல, நடப்பு சாம்பியனா இறங்க போது அந்த விளையாட்டை வந்து அவங்க கண்டிப்பா அவங்க திறனை வந்து நல்லா காட்டணும். அது மட்டும் இல்லாம மொரோக்கோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த 2 உலக கிண்ணங்கள்ல வந்து குவார்டர் ஃபைனல் கண்டிப்பா வந்துருவாங்க. போன இந்த உலக கிண்ணத்துல வந்து அவங்க வந்து குவார்டர் ஃபைனல், போன உலக கிண்ணத்துல அவங்க செமிஃபைனலிஸ்ட். சோ அவங்களும் வந்து இந்த உலக கிண்ணத்துல இன்னும் நல்லா செய்யணும். நாம கேள்விப்பட்டது என்னன்னா, மொரோக்கோ வந்து அவங்க நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டு வராங்க. சோ அதனால இந்த நாடுகள் வந்து ஐரோப்பிய நாடுகளோட கோப் பண்ணி விளையாடணும், அவங்க கூட போட்டி போட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்ல முடியும்.
1: இப்ப வந்து சிறந்த காற்பந்து வீரர்களுக்கான அந்த விருது எல்லாம் வழங்கப்பட்டது இல்லையா, அதுல ஒரு சின்ன கருத்து என்னன்னா, அந்த கோல்டன் குளோவ் அது நீங்க எப்படி பாக்குறீங்க?
2: கோல் கீப்பர் கண்டிப்பா உனாய் சுமன் தான் கொடுக்க முடியும். ஈவன் தோ ஃபைனல்ல வந்து எமிலியானோ மார்டினஸ் நிறைய சேவ் பண்ணியிருந்தாலும், அந்த த்ரூ அவுட் கேம்பெயின் 8 கேம் நம்ம கணக்கு பண்ணோம்னா, உனாய் சுமன் 1 கோல் மட்டும் தான் விட்டுருக்காரு. அதுல பார்த்தோம்னா, நம்ம அந்த ஸ்டாட்ஸ் படி பார்த்தோம்னா, உனாய் சுமனுக்கு தான் வந்து தலைச்சிறந்த கோல் காவரா கொடுக்கணும்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். போனா தேவி, உலக கிண்ணத்தை வந்து மலேசியா வந்து பாக்குற சமுதாயமா இல்லாம விளையாடுற சமுதாயமா ஆகணும். நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து திடலில், பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை கொண்டு போய் அந்த ஆத்த திடல விட்டு அவங்கள ட்ரைனிங் கொடுக்கறதும், ஆட்ட பயிற்சியாளர்கள், புது புது பயிற்சியாளர்கள் யூத் அகாடமிலயோ யூத் ட்ரைனிங்லயோ பிள்ளைங்களை ட்ரெயின் பண்றதும், அது அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சாதான் கார்பந்து வந்து மலேசியால வளரும்.
3: கார்பந்து துறையில வந்து நம்ம அரங்கி பகிர்ந்துக்கணும். அப்பதான் நம்ம மலேசியா வந்து உலக கிண்ணத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். விளையாட்டு திறமைகளை வந்து விளையாடிதான் வந்து வளர்க்க முடியும். உலக கிண்ணத்துல நம்ம மலேசியா 33 கோடி மக்கள் உள்ள மலேசியா உலக கிண்ணத்துல விளையாடணும்னு நினைக்கிறேன். அதனால பேரண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்கள், விளையாட்டு பயிற்சினர்கள், விளையாட்டு சங்கம் இதெல்லாமே வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு விளையாட்டை இன்னும் வளர்க்கறதுக்காக தடல்ல அரங்கி விளையாடணும்னு ஆசைப்படுறேன். போனா
1: கண்டிப்பா நடக்கணும். ஒரு நாள் அது, ஒரு நாள் நாமளும் உலக கிண்ணத்துல களம் இறங்குவோம்.
3: கண்டிப்பா போனா,
0: எதிர்பார்ப்போடு விடை பெறுகின்றோம். நிச்சயமா காட்பந்து குறித்த அடுத்த தகவல் வரும்போது உங்களை தொடர்பு கொள்றோம் கோச்.
3: நன்றி நன்றி, வணக்கம். தெய்வீகன் போனா
0: கவலையா தான் இருக்கு, ஆனா வேர்ல்ட் கப் ஒரு நிறைவை கொடுக்கிறது. இருந்தாலும் நல்லா நம்ம வந்து பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு அடுத்த உலக கிண்ணத்துக்கு தயாராகவோ.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: 20-30 நம்ம வந்து உலக கிண்ணத்தை வரவேற்க தயாராகுவோம்.
1: புதிய பரிணாமத்தோடு மலரப்போகுது உலக கிண்ணம் பிரம்மாண்டமா.
0: பயிற்றுனர் சுப்ரா நம்மோடு இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார்.
4: Shakira,
5: We are ready.
6: We are ready.
7: We are ready.
8: We are ready.
9: We are ready.
10: We are ready.
11: We are ready.
12: We are ready.
13: We are ready.
14: We are ready.
15: We are ready.

0: வணக்கம். இன்னது தன்முனைப்பு வார்த்தைகளுடன் பிரெண்டிங் ட்ரெண்டிங் வியாபார பயிற்றுனர் பிசினஸ் கோச் டாட்டோஸ்ரீ ஆண்டி.
1: வணக்கம் மின்னழப்பம் நேர்களே, உங்கள் நாளை மாற்றம் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணும் இந்த மலேசியா நாட்டுல, அப்பதான் பொருளாதாரத்துல நம்ம உயர்ந்த நிலையை அடைவோம். ஆர்கனைசேஷன் உள்ளுக்குங்க ஒரு ஹாப்பி இண்டெக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட வேலை செய்றவங்க மன அமைதியும் நிம்மதியும் வெற்றியும் படுற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த கம்பெனி உள்ளுக்கோ அல்ல அந்த என்டர்பிரைஸ் உள்ளுக்கோ நம்ம என்னைக்காவது கொடுத்துருக்குமா? அப்படின்னா உங்க எச்ஆருங்க இந்த வேலையை ரொம்ப முக்கியமா அவங்க பாக்கணும். அதாவது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் உள்ளுக்குங்க மாதம் மாதம் அவங்க வந்து ஸ்டாப்ப கூப்பிட்டு செக் பண்ணோம், நீ ஹாப்பியா இருக்கியா இல்லையான்ட்டு. இது ரொம்ப முக்கியங்க. நம்ம யூரோப் நாடு அமெரிக்க நாடு எல்லாம் பார்த்தா இது வந்து பாலிசிலே இருக்கும். அதாவதுங்க நீங்க கூப்பிட்டு பேசுறப்ப நீங்க அவங்க கூட மனம் திறந்து முதல் பேசணும். உங்களுக்கு இந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கு எப்படி இருக்கு, இந்த கம்பெனி கோல் எப்படி இருக்கு, இதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட ஃபீட்பேக் எடுக்கலாம். ரெண்டாவதுங்க அவங்களோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் இருக்கு பாருங்க, சாதனைய அதை நீங்க வந்து பாராட்டணும். ஒரு சின்ன சின்ன அவார்டு கொடுக்கணும். குறைஞ்ச பட்சம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு லஞ்சாவது நன்றி, வணக்கம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 219 19.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க காட்பந்து திருவிழா பற்றி நம்ம பேசியிருந்தோம். இப்போ நம்ம மித்ராவுடைய சேவைகள் குறித்து பேச போறோம்.
1: சரி, மித்ராவுடைய தலைமை இயக்குனர் திரு ரவீந்திர நாயர் நம்மோட அறிவிப்பறையில இருக்கார். வணக்கம் சார்.
2: வணக்கம் மின்னல்,
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம், சிறப்பா இருக்கிறோம். அப்புறம் உங்களுடைய ஆதரவு ஸ்பெயின் கால் அர்ஜென்டினாவுக்கா எப்படி இருந்தது?
2: அர்ஜென்டினா எதிர்பார்த்தேன், அவர் இரண்டாவது இறங்கிட்டாங்க.
1: பரவாயில்ல சார், நமக்கு வாய்ப்புகள் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கோம் அடிக்கடி.
0: சரி, மித்ராவுடைய சேவைகள் இன்றைக்கு மூன்று பற்றி நம்ம பேச போறோம். உயர்வு மடானி, சென்னை மடானி, அடுத்தது கல்வி மடானி. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பேசுறதுக்காக இருக்கிறோம். முதல்ல உயர்வு மடானியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து தொழில் முனைவர்களுக்கான ஒரு உதவி திட்டம் அப்படின்றதுதான் மித்ராவுக்கு கீழே ஒரு
2: வந்துட்டு நம்மளோட அந்த கும்புலான் சசாரன் நம்ம எதிர்பார்க்குற நம்பர்ஸ் வந்து ஒரு 700 பேருக்கு வந்து உதவி பண்ணலான்ட்டுன்னு. ஸோ ஆனால் நம்மளோட அப்ளிகேஷன் திறக்கிறப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 700 பேருக்கு வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுறது 1500, இல்லாட்டினா வந்துட்டு இந்த 13 ஜூலையோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். வீச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு, எது மொதல் வருதோ அதுன்னு. ஆனால் நம்மளுக்கு அதை பார்த்தனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக்லேயே வந்து 1500 அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ 1500 அப்ளிகேஷன் வந்ததோட நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன் நம்ம வந்து 1500 க்ளோஸ் பண்ணணும்னா, ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது வந்துட்டு 700 பேருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்ஃப் என்ற முறையில் 700 பேருக்கு. அப்போ நம்ம வந்து நம்ம ஃபுல்லாக திறந்துருந்தனாலும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் நிறையா வரும், ஆனால் அந்த ப்ராசஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். நம்ம எல்லாமே இது ப்ராசஸ் பண்ணுற காலகட்டத்தில் நம்மளுக்கு அது இன்னும் ரொம்ப ட்ராக் பண்ணும் சொல்லிட்டு தான் இப்போ இந்த கான்செப்டில் தான் நம்ம இதை. ஓகே, நம்மளுக்கு வேண்டியது 700 பேர், மேக்ஸிமம் நம்ம டபுளாக 1500 பேர் அப்ளிகேஷன்லாம் இப்போக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் செய்ய முடியுமோ அதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ராஃப்லி ஒரு 1 to 1.5 month அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் நம்ம யங் என்டர்பிரினர்ஸ்க்கு கொடுக்கலான்ட்டுன்னு அந்த வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ
0: ஒரு காலகட்டம் வரையறைனா, இப்போ இது ஒரு மாதத்திலேருந்து 1.5 மாதத்துக்குள்ள இதற்கு தகவல் வந்து தெரியும்.
2: அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துலாம். 700 பேருக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரே ப்ரோக்ராமில், அதை ஒரே ஈவெண்ட்ல வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து மேபி பை குரூப்பிங்காக நம்ம அதை வந்து செய்வோம். மைக்ரோ க்ரோத் அண்ட் ஹை இம்பேக்ட்னு அந்த 3 குரூப்பாக இருக்கிறப்ப அந்த படி வந்துட்டு நம்ம கொடுக்கலான்னு அதுக்கு வேலை ரொம்ப தீவிரமா ஓடிக்கிட்டு இருக்கு ஆபீஸ்ல.
0: 1500 இப்ப 700 தான் நீங்க எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்ப என்ன அடுத்த கேள்வி வரும்னா, இந்த தொழில் முனைவர்கள் நீங்க இதனுடைய பாகம் 2 திறப்பீங்களா, அடுத்தது திறக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா?
2: ஓகே, அது வந்துட்டு நம்மளோட பைப்லைன் அந்த ப்ரோக்ராம் இதுல திட்டத்துல இருக்கு. ஆனா இது வந்து இதை மொத முடிச்சுட்டு, ஏன்னா இது வந்து மொத வாட்டி டைரக்டா நம்ம மித்ரா செய்யறோம். இதுக்கு முன்னே செஞ்ச என்டர்பிரினர்ஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சி கூட செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு டைரெக்டாக மித்ரா சேரப்ப வந்து அதில் சில ஷாராட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம், இல்லைன்னு இல்லை. ஸோ இந்த ப்ரோக்ராம் சேரப்ப, அடுத்த வாட்டி சேரப்ப இன்னும் எவ்வளோ நல்லா செய்யலான்ட்டுன்னு கொஞ்சம் நம்மளும் ஸ்டடி பண்ணிவிட்டு நிச்சயமாக அது வந்து அடுத்த வருஷத்துக்கு இல்லாட்டினா சொல்ல முடியாது, இந்த வருஷ கடைசியில் கூட வந்து நம்ம திருப்பி அது செய்யலாம். அது வந்து
0: உயர்வு மடானி, இது வந்து 20,000, 35,000, 50,000 அப்படின்னு 3 ரகமாக பிரிச்சிருக்கிறாங்க. இதற்கான அந்த பரிசீலனைகள் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவலை திரு ரவீந்திரன் அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க.
1: சரிங்க சார், மடானிலே நிறைய விஷயங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற செல்லி மடானி, உயர்வு மடானி, கல்வி மடானி அப்படின்ட்டு. கல்வி மடானியில நிறைய விஷயங்கள் பேசுவார். அதற்கு முன்பு இந்த செல்லி மடானி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அது வந்து கொண்டு வந்த நோக்கம் என்ன, அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க?
0: கடந்த வாரம் சந்திப்பு வேறு நடந்தது.
2: ஆமா, இப்ப ரீசன்ட்லி தான் வந்துட்டு அந்த ப்ரோக்ராமும் நம்ம செஞ்சிருந்தோம். இந்த செல்லே மடனி என்னன்னா வந்துட்டு நம்மளோட ப்ரீ ஸ்கூலோட ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரீ ஸ்கூலோட அதோட பின்னால கொஞ்சம் நம்ம அதோட சரித்திரத்தை பார்த்தோம்னா, ஒரு காலகட்டத்தில் அரசாங்கம் இதோட ரிசர்ச் செய்கிறப்ப வந்துட்டு நிறைய பிள்ளைங்க, அதாவது முக்கியமாக வந்து இந்தியர் மாணவர்கள் B40 கேட்டகரியிலேருந்து வந்துட்டு ஸ்டாண்டர்ட் 1 போறப்ப அவங்களுக்கு வந்து இந்த பேசிக்காக ப்ரீ ஸ்கூலுக்கே போனது இல்லைன்னு அப்படின்னு ஒரு அவங்களோட ஆய்வு மூலியமா தெரிய வருது. அப்ப அந்த இதில் தான் வந்துட்டு மித்ரா மூலியமா கடந்த ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்துட்டு நம்ம இந்த ஃபண்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படின்னா வந்துட்டு நிறையா தமிழ் பாலர் பள்ளிகள் இருக்கு, அதுக்கு வந்துட்டு இந்த B40 பிள்ளைங்க போறப்ப நம்ம மித்ரா மூலியமா அவங்களுக்கு காசு நம்ம அவங்களோட ஃபீஸ் நம்ம கட்டுறோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க ஃபீஸ் கட்டியிருந்தோம், அப்புறம் 2022-23 நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு வேலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் அந்த நம்மளோட ஃபீஸ் பே பண்ணுறது, அது வந்து நம்ம வந்து சப்சிடின்னு சொல்கிறேன், நம்ம வந்து அவங்களோட ஃபுல் ஃபீஸ் அப்படின்னு இல்லை, சப்சிடி வந்து மேக்ஸிமம் வந்து 150 வெள்ளியும் அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் 80 வெள்ளியும் நம்ம வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு நம்ம இது பண்ணுறோம். அப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மேக்ஸிமமாக 230 வெள்ளி. ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு பாலர் பள்ளியிலையும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேமெண்ட் இருக்குது. இப்போ அந்த பாலர் பள்ளியில் வந்து 150 வெள்ளிக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் அமௌண்ட் அவங்களுக்கு கட்டியிருக்கோம். ஆனால் அப்படி ஒரு வேளை அந்த பாலர் பள்ளி வந்து ஒரு 180 வெள்ளி சார்ஜ் பண்ணுறாங்களோ இல்லை 200, அதாவது 150 வெள்ளிக்கு மேலே சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் நம்ம மேக்ஸிமம் 150 வெள்ளி கொடுக்கணும். ஆனா அந்த பேலன்ஸ் காசு இப்ப 30 வெள்ளி பேலன்ஸ் இல்ல 50 வெள்ளி பேலன்ஸ்னா அது வந்து பேரண்ட்ஸ் பே பண்ணணும்.
1: இதுல என்னன்னா இந்த பாலர் பள்ளி சொல்றீங்க, தமிழ் பள்ளிகளோட பாலர் பள்ளி மட்டும் தானே இல்ல பொதுவா?
2: இல்ல, இது வந்து தமிழ் பள்ளியோட பாலர் பள்ளி இல்ல, ஏன்னா தமிழ் பள்ளியில வந்துட்டு பாலர் பள்ளிகள் இருக்கு, அது வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணதால அதுல வந்து எந்த ஒரு ஃபீஸ்
0: வந்துட்டு,
2: ஆனா இது வந்து பிரைவேட்டா ரன் பண்ற, ஆனா ஃபோக்கஸ் வந்து எல்லாமே வந்துட்டு
0: பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைக்கப்படுதா இல்ல அந்த பாலர் பள்ளியிடம் ஒப்படைக்கப்படுதுங்களா?
2: இல்ல, இப்ப இந்த வருஷம் வரைக்கும் நம்ம இது நம்ம டைரக்டா வந்துட்டு பாலர் பள்ளியில தான் நம்ம வந்து பே பண்றோம். சோ ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா வந்துட்டு இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு நம்மளுக்கு 179 அப்ளிகேஷன் வந்துருந்துச்சு. இந்த 179 அப்ளிகேஷன்ல 162 வந்து நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துட்டோம். இதுதான் ஃபுல்லா கம்ப்ளீட்டடா இப்ப இந்த கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னே நம்ம முடிச்சிட்டோம் இந்த ப்ரோக்ராம். பாக்கி வந்து ஒரு 17 ப்ரீ ஸ்கூல் அது பாலர் பள்ளி வந்துட்டு கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் சிக்கல்ல இருக்கிறதுனால அது வந்து அப்படியே கேஐபியில இருக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா தென் வி கேன் ப்ரோசஸ் அது செஞ்சிடலாம் பாருங்க. ஸோ ஆனா இந்த 179 பாலர் பள்ளி வந்துட்டு எல்லா ஸ்டேட்லையும் இருக்குன்னு இல்லை, மெயினாக வந்து ஃபோக்கஸ் பார்க்க போனால் இந்த ஸ்லாங்கோ பேரா கிடா நெகிரி செம்பிலான் இந்த இடத்துல தான் வந்து மெயினான நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்லாங்கோ எடுத்துக்கிட்டால் ஒரு ஏறக்குறைய வந்துட்டு ஒரு 45 ப்ரீ ஸ்கூல் இருக்குது. ஓகே, பேராவில் வந்து ஒரு 34, கிடாவில் ஒரு 24, நெகிரி செம்பிலானில் ஒரு 22, இதுதான் மெயினான ப்ரீ ஸ்கூல் இருக்குது. ஆனால் சர்டன் ஸ்டேட்டில் அதாவது சர்டன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த பாலர் பள்ளி இல்லை, ஆனால் நம்மளோட பிள்ளைங்களுக்கு அந்த தேவைகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்திலாம் வந்துட்டு அரசாங்கம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இப்போ இந்த பாலர் பள்ளின்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், இந்த பாலர் பள்ளியை சுற்றி இருக்கிற மக்கள் மட்டும் தான் போக முடியும். ஆனால் இந்த பாலர் பள்ளி இல்லாத இடத்துல பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துட்டு வெளியே போயிட்டு மற்ற ப்ரீ ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு பெரிய தொகையாக பே பண்ணுற சூழ்நிலை. இப்போ அரசாங்கம் என்ன பார்க்குறாங்கன்னா வந்துட்டு இதை வந்துட்டு பாலர் பள்ளிக்கு கட்டுறதோட நம்ம வந்து டைரக்டா அந்த பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் நிறைய பேர் பயன்படுவாங்கன்னு சொல்லிட்டு இதை அரசாங்கம் பார்க்குறாங்க. இதனால வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியும்னு அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்துட்டு எந்த பேரண்ட்ஸும் எந்த ஃபாதரும் அம்மாவும் இருந்தால் சரி அப்பாவும் சரி அவங்க பிள்ளைங்களை நிச்சயமாக படிக்க வைக்கணும்னு அவங்க நிச்சயம் அதுதான் அவங்களோட நோக்கம்
0: எதிர்பார்ப்பு. ஆமாம்,
2: எதிர்பார்ப்பும் அதுதான். ஸோ அந்த வேலையில் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு டைரக்டாக நம்ம பே பண்ணணும்னா ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் உதவியாக இருக்கும்னு நம்ம பார்க்குறோம்.
0: சரி, இப்போது இதில் ஒரே ஒரு கேள்வி, ஒருவேளை அந்த பெற்றோர்கள் அந்த பணத்தை வந்து பாலர் பள்ளிக்கு கட்டலை அப்படின்னா அது நீங்கள் பார்க்குற ஒரு முறை சரி பார்க்கறது ஏதாவது இருக்குங்களா இல்லை எப்படி?
2: ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு நிறையா இந்த மாதிரி ஃபீட்பேக் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, அப்படி அவங்க பே பண்ணலாம் என்னதுட்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு எஸ் அ பேரண்ட்ஸ் அவங்களோட முக்கியமான எதிர்பார்ப்பு வந்து அவங்களை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கடமையும் வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ்கிட்டே கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே அனுப்புகிறாங்க, பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னே வந்துட்டு மித்ரா பே பண்ணிருந்துச்சோ பே பண்ணலையோ அப்பயும் அவங்க அனுப்புனாங்க. ஸோ ஆனால் வந்து பேமெண்ட் கொஞ்சம் சிக்கல் இருந்திருக்கலாம் இல்லைன்னு

0: ஸோ அந்த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மித்ரா எடுக்கிறது வந்துட்டு அவ்வளோ அது சரியாக இருக்காதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளோட வேண்டுகோள் என்னன்னா வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் உங்கள்கிட்ட, உங்களுக்கு பே பண்ணுறோம், அந்த பேமெண்ட் வந்து நிச்சயமாக நீங்கள்
1: பள்ளிக்கூடத்துக்கு
0: உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நீங்கள் செலவு
1: பண்ணுங்க. ஆக ஒரு பாடலை கேட்கலாம். அதுக்கு பிறகு இப்போ நம்ம செல்லை மடானி பற்றி பேசியிருந்தோம், உயர்வு மடானி பற்றி பேசியிருந்தோம், இந்த கல்வி மடானி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு, அதை பற்றி பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மாணவர்களுக்கான ஒரு வகுப்பு முறை இது.
1: ஆமா, இந்த கல்வி மடானி பத்தி சொல்லுங்க சார். அதாவது அதோட முக்கியத்துவம் என்ன? இத இப்பதான் ஆரம்பிச்சிருந்தீங்க இல்லையா?
0: இருக்கு, வரவேற்பு
1: எப்படி இருக்கு?
2: கல்வி மடானி வந்துட்டு நம்மளோட டியூஷன் ப்ரோக்ராம். அதாவது இதை யாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, தமிழ் பள்ளியில் 4வது, 5வது, 6வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதில் வந்துட்டு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, பிஎம் அதாவது பாஷா மலாயு, இங்கிலீஷ், சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக். இந்த 4 சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு டியூஷன் ப்ரோக்ராம் ஸ்கூல்லேயே வந்துட்டு, அதாவது காலையில் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு,
0: சாரி,
2: லான்ச் ஒரு கொடுத்துட்டு, அவங்களுக்கு வந்துட்டு ஈச் சப்ஜெக்ட் வந்துட்டு 1 மணி நேரம் கிளாஸு. வாரத்தில் வந்து அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு வாரத்தில் சொல்லி கொடுப்பாங்க. இதை மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்கூல்கிட்டே கொடுத்துட்டோம். ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே கொடுத்தோம். யார் வந்து அந்த அகாடமிக்கலி இந்த 4 சப்ஜெக்டில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்களோ, அந்த ஸ்டூடெண்ட்டை ஸ்கூலே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு எஸ் ஆஃப் நான் வந்து இப்போக்கு பார்க்க போனால் நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா இந்த என்டையர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஏன்னா இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு யார் நல்லா படிக்கிறாங்க, யார் கொஞ்சம் குறவா இருக்காங்க, பின் தங்கி இருக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப வாத்தியாரி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டூடண்ட்ஸ் பிக்அப் பண்ணி இந்த கிளாஸ் நடத்துறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் இருக்கு. இப்போ இந்த பிள்ளைங்க வந்துட்டு வெளியே டியூஷன் போறதா இருந்தா நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய தொகையா இருக்கும்.
0: ஆமா,
2: சோ ஸ்கூல்ல வந்துட்டு இந்த டியூஷன் கிளாஸ்க்கு போறப்ப அவங்க வந்து எதுமே பே பண்ண தேவையில்ல. அடிஷனலா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடும் நம்ம மத்திய லான்ச்சும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்.
0: அதுவும் அந்த 4ஆம் ஆண்டு மாணவர்கள் இப்ப பரிட்சை எழுதிக்கொள்ள போறாங்க, முதல் முறையாக அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு.
2: இது வந்து நம்மளோட பைலட் ப்ராஜெக்ட். இந்த வருஷம் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து பேஸ் இப்போ வந்து பைலட் ப்ராஜெக்ட்னால என் ஆஃப் த இயர் வந்துட்டு கமந்திரன் பண்டிரிக்கன் கூட தான் நம்ம சேர்ந்து வேலை செய்யறனால அவங்க வந்து அந்த ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இதனால வந்து எவ்வளோ ப்ராக்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இதை இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம அடுத்த வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி ஜனவரியிலே ஆரம்பிக்கலாம் இந்த ப்ரோக்ராம். இது வந்து கண்டினியூட்டியாக நம்ம செய்யணும்ன்ட்டுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மித்ராவோட இப்போ ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் என்னன்னா கல்வி. ஸோ இந்த கல்விக்காக முதல் சொன்ன மாதிரி ப்ரீ ஸ்கூலோட ப்ரோக்ராம் இருக்கு சில்லை மடானி. இப்போ வந்துட்டு இந்த கல்வி மடானி ஆரம்பிச்சிருக்கோம். என்ன இதை தவிர்த்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டேஷனரி செட் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு டிஷர்ட், பேக், ஸ்டேஷனரி செட் வந்து இந்த ப்ரோக்ரஸ்ல அது வந்து ப்ரிப்பரேட்டரி ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்
1: இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ நீங்க 4 பாடத்துல வந்து கொஞ்சம் பலவீனமா வீக்கா இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து அந்த குடும்பத்தையும் சார்ந்து பாப்பீங்களா? அந்த குடும்பம் வந்து B40 இருக்கிறாங்களா, இல்ல அந்த பாடத்திலேயே அவங்க குறைவான
2: கணக்குப்படி வந்துட்டு ஏறக்குறைய மேக்ஸிமம் வந்துட்டு 10,395 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 315 ஸ்கூல்ல மினிமம் நம்பர்ஸ் வந்து ஒரு 20 பேராச்சும் இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் வந்து இந்த பைலட் ப்ராஜெக்ட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணல. பட் பேஸ் ஆன் த ப்ரோக்ரஸ் நம்ம அடுத்த வருஷம் வந்துட்டு ஓவராலா ரன் பண்றதுக்கு நம்ம பார்க்கலாம்.
0: பாராட்டுகள். நல்ல ஒரு திட்டம், பெற்றோர்கள்ட்ட நல்ல ஒரு வரவேற்பு இதற்கு கிடைச்சிருக்கு. நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு இந்த ஸ்மார்ட் போர்டு அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தீங்க இல்லையா? இப்போ பள்ளிக்கூடங்கள்ல அதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்ததை பற்றி ஏற்கனவே நீங்க சொல்லி இருந்தீங்க. இன்னும் அது தொடர்கின்றதா, இல்ல பள்ளிக்கூடங்கள் என்ன சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு உதவியா இருந்திருக்கு, நீங்க ஒரு கணக்கெடுப்புல செஞ்சிருப்பீங்க இல்லையா?
2: ஆமாம், இந்த ஸ்மார்ட் போர்டு வந்துட்டு ஆக்சுவலி நல்ல ஃபீட்பேக் வந்துருக்கு ஸ்கூல்லேருந்து. ஏன்னா அந்த ஸ்மார்ட் போர்ட் மூலிமா கற்றுக்கொள்ள அது வந்து நியூ டிஜிட்டல் டெக்னாலஜி வாய்க்கிறப்ப வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு அவங்க வந்து அந்த ஃபோக்கஸ் அவங்களோட கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இதுதான் நம்மள்ட்ட வாத்தியார்ட்டேருந்து வந்திருந்த ஃபீட்பேக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஏற்கனவே இப்போ ஒரு ப்ரோக்ராம் முடித்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நம்ம 400 ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்கோம். ஓகே, 388 ஸ்கூலில். இது எப்படின்னா வந்து 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மேலே வந்துட்டு 2 ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்கோம். 800க்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 1 ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஏறக்குறைய வந்து இன்னும் வந்து ஒரு 160 ஸ்கூல்கிட்ட வந்து அது கிடைக்கல. ஏன்னா அது வந்து ஸ்கோலா குறாங்க முறைன்ட்டுன்னு இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாஸால் அது கிடைக்கல. ஆனால் இப்போ இந்த வருஷம் ப்ரோக்ராமில் வந்துட்டு ரீசன்ட்லி அவர் YB ரமணன் ராமகிருஷ்ணன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. நம்ம JB லான்ச் பண்ணுறப்ப அந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் செய்கிறப்ப. ஸோ இந்த வருஷத்தில் வந்து போன வருஷம் யாருக்கு கிடைக்கலையோ, போன வருஷம் லிஸ்ட்டில் வந்து இந்த வருஷம் தான் டெலிவரியே நடந்துச்சு, யாருக்கு கிடைக்கலையோ இந்த வருஷம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்போம்னு. ஸோ அதுக்குள்ள வேல்யூம் போய்கிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பை இயர் ஏன் இல்லைன்னா ஏர்லி ஆஃப் த இயர் வந்து நம்ம வந்து அதை டெலிவர் பண்ணலாம். ஏற்கனவே வந்து ஒரு 160 ஸ்கூல் கிட்ட இருக்குன்னு கொடுக்காம இருக்கு.
0: ஆக இப்போ இன்றைக்கு நம்ம பேசின இந்த மூன்று முறைகள் திட்டங்கள், அடுத்தது ஸ்மார்ட் போர்ட் பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசியிருந்தோம். இது பற்றிய தகவல் எல்லாம் அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பொதுமக்களும் மித்ராவுடைய அகப்பக்கத்திற்கு சென்று இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மித்ராவுடைய அகப்பக்கத்தை நீங்க வந்து தேடி பார்க்கலாம்.
1: நிறைய ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவுபடுத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா, முதல்ல மித்ராவுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்ட்டு மித்ராவுடைய பெயரை பயன்படுத்தி பணம் வசூலிப்பது அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்களா?
2: ஓகே, அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு மித்ரா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் டைரக்டா தான் போறோம். நம்ம வந்து யாருமே மிடில் பர்சன் வந்துட்டு
1: இடைத்தரகர்கள்
2: இல்ல. அது வந்து என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, நம்ம வந்து அந்த மிடில் பர்சன் பாய்ப்பா உயர்வு மடானி எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்வி மடானி, ஸ்மார்ட் போர்ட், எந்த ப்ரோக்ராமே வந்து இந்த மிடில் பர்சனை நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணணும்னு தான் வந்து நம்ம டைரக்டா முடிஞ்சோம் நிச்சயமா இன்னும் வரப்போற காலத்துல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கிறோம்.
0: நன்றிங்க சார், வாய்ப்பு இருந்தால் நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: மித்ராவுடைய தலைமை இயக்குனர் திரு ரவீந்திரன் நாயர் அவங்களுடைய சேவைகள் பற்றி இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு.

மித்ராவின் தலைமை இயக்குனர் திரு ரவீந்திரன் நாயர் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. மித்ராவுடைய சேவைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். முதல்ல இந்த உயர்வு மடானி, செல்லி மடானி பற்றி பேசியிருந்தோம். கல்வி மடானி அப்படின்ற ஒரு திட்டம் வந்து இப்போ பள்ளிக்கூடங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கிறது.

0: ரோன் 95 உதவித்தொகை சேமிப்பு மக்களின் நலனுக்கு பயன்படுத்தப்படும். தொடர்பு அமைச்சின் துறைகளும் நிறுவனங்களும் சிக்கனத்தை கடைபிடிக்க வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். உலகளாவிய நிலையற்ற சூழலுக்கு நடுவே நாட்டின் பொருளாதாரம் 5.8 விழுக்காடு வளர்ச்சியை எட்டியுள்ளது, வழக்கத்திற்கு மாறான சாதனை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசாங்க திட்டங்களை செயல்படுத்த கடுமையாக உழைத்த பொதுச்சேவை ஊழியர்களின் செயல்திறன், கடப்பாடு, உயர்நெறி ஆகியவற்றின் மூலமாகவே அந்த வெற்றி எட்டப்பட்டதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். அதேவேளை உள்ளூர் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது உட்பட பொதுச்சேவை வழங்கல் அணுகுமுறை தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். சரவா மக்களிடையே நீண்ட காலமாக நிலவும் விமான கட்டண சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மாநில அரசாங்கம் ஏ போனியோ விமான நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யவும் பயணிகளுக்கு மலிவான சிறந்த விமான சேவைகளை வழங்குவதற்கு ஏ போனியோ விமான நிறுவனம் நிறுவப்பட்டதாக அவர் கூறினார். அதேவேளை குறிப்பாக புறநகரங்களிலும் வான் சேவை பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதில் ஏ போனியோ கடப்பாடு கொண்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டுள்ளார். இலக்கிடப்பட்ட ரோன் 95 உதவித்தொகையின் மூலம் ஈட்டப்படும் சேமிப்பு கூடுதல் நிதியாக வைத்துக் கொள்ளப்படாது என அரசாங்கம் வலியுறுத்துவதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. மாறாக அத்தொகை மக்களின் நலனுக்காக மீண்டும் பயன்படுத்தப்படுவதாக அமைச்சு தெளிவுபடுத்தியது. குறிப்பிட்ட தரப்பினரை இலக்காக கொண்டு உதவித்தொகையை செயல்படுத்துவது அனைவரையும் உள்ளடக்கிய சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக மக்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரிக்கவும் அரசாங்கத்திற்கு வழிவகுக்கிறது. தொடர்பு அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து துறைகளும் நிறுவனங்களும் தொடர்ந்து சிக்கனத்தை கடைபிடிக்குமாறும் பயிற்சி பட்டறைகளை நடத்த துன் அப்துல் ரசா தகவல் ஒளிபரப்பு கழகம், இப்தார் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான வளாகங்களை பயன்படுத்துமாறும் வலியுறுத்தப்படுகின்றன. தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப அமைச்சின் செலவினங்கள் விவேகத்துடன் நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு அந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். மேற்காசியாவில் புவிசார் அரசியல் மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் மக்களின் நலனை பாதுகாக்கவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையானதாக இருப்பதை உறுதி செய்யவும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளது. பொருளாதார துணை அமைச்சர் டாக்டர் முஹம்மத் ஷஹர் அப்துல்லா இவ்வாறு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 8ஆம் நாள் தொடங்கி எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்வு கண்டுள்ளன. இது உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பினை ஏற்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக மோதல் நீடித்தால் தொழில் உற்பத்தி செலவுகள் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். தென் தாய்லாந்துக்கும் மலேசியாவுக்கும் இடையே கொள்கலன்கள் மற்றும் சரக்குகளின் செயலணியலை கையாள்வதன் மூலம் அப்பகுதிக்கான முக்கிய சரக்கு கையாளும் நுழைவாயிலாக பினாங்கு துறைமுகம் தொடர்ந்து விளங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். அந்த துறைமுகம் தற்போது தெற்கு தாய்லாந்திற்கு செல்லும் அங்கிருந்து வரும் பெருமளவிலான கொள்கலன்களை கையாள்வதன் வழி வட்டார சரக்கு போக்குவரத்து மையமாக தனது பங்கை வலுப்படுத்துவதாக அவர் கூறினார். நெக்ரி செம்பிலான் யங் டி பொருத்துவான் பசார் துவான்கு முஹ்ரீஸ் துவான்கு முனாவிற்கு எதிராக இனம் சமயம் அரசர் 3R உள்ளடக்கத்தை சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது தொடர்பான விசாரணையில் மலேசிய பல்லூடக ஆணையம் MCMC அரச மலேசிய காவற்படை PDRMயுடன் அணுக்கமாக பணியாற்றி வருகிறது. 1998 தொடர்பு பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233 கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு உதவும் வகையில் ஒரு நபரிடமிருந்து வாக்குமூலத்தை MCMC பெற்றுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் இணைய செய்தித்தளங்களில் எந்த ஒரு உள்ளடக்கத்தையும் பதிவேற்றும் போது மக்கள் கடப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என எம்சிஎம்சி நினை உறுதியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: பிரிட்டனின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள ஆண்டி பர்னமுக்கு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். ஆண்டியின் நிர்வாகத்தின் கீழ் பிரிட்டனின் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் நேர்மறை விளைவுகள் ஏற்படும் என்றும் மக்களுக்கான எதிர்காலம் வளப்பமாக இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக வாங் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கையும் பிரிட்டனும் நீண்ட காலமாக அணுக்கு உறவுகளை கொண்டுள்ளன. அது தொடர அந்நாட்டுடனும் ஆண்டியுடனும் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும். குறிப்பாக புத்தாக்கம், அறிவியல், தொழில்நுட்பம், தற்காப்பு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும் என்றார் அவர். பிரிட்டனின் புதிய பிரதமர் ஆண்டி பர்னம் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங்கை தற்காப்பு அமைச்சராக அறிவித்துள்ளார். சுகாதார முன்னாள் அமைச்சரான வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் முன்னாள் பிரதமர் கே ஸ்டாமர் நிர்வாகம் மீது நம்பிக்கையை இழந்ததை அடுத்து மே மாதம் பதவி விலகினார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா நோய்க்கு பலியானவர் எண்ணிக்கை 930 கடந்துள்ளது. சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அண்மைய தரவில் இது தெரிய வந்துள்ளது. உறுதி செய்யப்பட்ட நேர்வுகளின் எண்ணிக்கை 2344 உள்ள வேளை 700 அதிகமானோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 466 பேர் இபோலாவில் இருந்து முழுமையாக மீண்டுள்ளனர். இவ்வேளை அந்நாட்டில் நோய் தொடர்பான மரண விகிதம் 39.7 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஹாட் உலி, இட்டோரி, கிவு, ஷோப்போ ஆகிய வட்டாரங்களில் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கியானா நீர்ப்பகுதியில் பயணப்படகு கவிழ்ந்ததில் 27 பேர் உயிரிழந்தனர். பிரதமர் மார்க் பிலிப்ஸ் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். தொடக்கத்தில் அவ்வெண்ணிக்கை 10 மட்டுமே பதிவாகி இருந்தது. எம்வி பரிமா படகில் பயணித்தவர்களில் 69 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். 83 பேரை காணவில்லை எனவும் தேடி மீட்கும் பணிகள் தொடர்வதாகவும் அவர் கூறினார். அப்பணிகளில் இராணுவமும் ஈடுபட்டுள்ளது. அந்த ஃபெரியின் இரு பணியாளர்கள் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது தெரிய வந்துள்ள வேளை விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சில்லியில் பெய்த கனமழையை அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தில் 5 பலியானார்கள், மேலும் 3 காயமடைந்த வேளை 30,000 மேற்பட்டோர் வெளிப்பகுதியுடனான தொடர்பை இழந்துள்ளதாக தேசிய சேவை நிறுவனத்தை மேற்கோள் காட்டி டிபிஏ செய்தி வெளியிட்டுள்ளது. சில்லியின் தென் மற்றும் மத்திய பகுதிகளில் கடந்த வாரம் தொடங்கி கடும் மழை பெய்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து வெள்ளத்தில் 1,000 வீடுகள் சேதமுற்ற வேளை மின் விநியோக தடையும் ஏற்பட்டுள்ளது. கொக்கிம்போ, அட்டகாமா ஆகிய பகுதிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு. உலக கார்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா வெளியிட்ட புதிய தரவரிசையில் 2026 உலகக்கண்ட வெற்றியாளரான ஸ்பெயின் மீண்டும் முதல் இடத்தை பிடித்தது. நடந்து முடிந்த இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினிடம் தோல்வி கண்ட அர்ஜென்டினா 2 இடத்துக்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில் பிரான்ஸ் 3 நிலையிலும் இங்கிலாந்து 4 இடத்திலும் உள்ளன. பிரேசில் ஓர் இடம் முன்னேறி 5 இடத்தை பிடித்த வேளை மொரோக்கோ 6 நிலையிலும் போர்ட்டுகல் 7 இடத்திலும் உள்ளன. அதனையடுத்து பெல்ஜியம், நெதர்லாந்து, மெக்சிகோ ஆகியவை இருக்கின்றன. ரோன் 95 உதவித்தொகை சேமிப்பு மக்களின் நலனுக்கு பயன்படுத்தப்படும். தொடர்பு அமைச்சின் துறைகளும் நிறுவனங்களும் சிக்கனத்தை கடைபிடிக்க வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: சில் மக்கா பிரதீப் குமார் பாடியிருந்தாரு. இன்றைக்கு ஜோர்ல வந்து பொது விடுமுறை. அவங்க நேத்து கூட ஒரு நேயர் நம்ம கிட்ட ஞாபகப்படுத்திட்டு போனாங்க, உங்களுக்கு தெரியுமா எங்க ஊர்ல நாளைக்கு பொது விடுமுறை, அதனால நேத்து ஒரு நாள் தூக்கத்தை கட்டுப்படுத்தி நாளைக்கு நல்லா நாங்க தூங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆட்சியாளருடைய பிறந்த நாளை ஒட்டி ஜோஹர் மாநிலத்துல இன்றைக்கு பொது விடுமுறை. நல்லா ஓய்வெடுங்க, அது ஒவ்வொரு மாநிலத்துக்கு வரும் இல்லையா, இப்ப உங்க மாநிலத்துக்கான நாள் இது.
1: சரி, ஓய்வு ரொம்ப முக்கியங்க. அந்த ஓய்வுல வந்து மனசை எப்படி ஓய்வு படுத்திக்கணும், அப்புறம் உடலை எப்படி அமைதியாக்கிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க, ஒருத்தர் வந்து வீட்டோட கூரை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு.
0: சரி,
1: வீட்டுல வந்து எல்லாரும் பயந்துட்டாங்க, ஏன் கீழே கீழே இறங்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஆழ்ந்த யோசனையா, யாழ்ந்த யோசனையா, ஆழ்ந்த யோசனையா, என்ன பண்றதுன்னு தெரியாம கூரை மேல ஏறி நான் கீழே விழ போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தீயணைப்பு படையினர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் கைசு எத்தனை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏறனவருக்கு?
0: ஒரு 50-45.
1: எப்போதுமே நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னா 50-60 போய்.
0: ஆமா ஆமா,
1: அவருக்கு 30
0: ஓ, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியல ஒண்ணும்
1: இல்ல. ஆனாலும் நம்ம ரொம்ப சாதாரணமா இட போட்டுறோம் வயசு அடிப்படையா வச்சு, அவங்களுக்கு இது இருக்காது அது இருக்காதுன்ட்டு. சின்ன வயசுல இந்த அளவுக்கு ஏன் மனநலம் பாதிக்கப்படுற அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கை சூழலை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் போது அது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதனால ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும், மனசுக்கு அமைதி கொடுக்கணும். எது நம்மளுக்கு நிம்மதி கொடுக்குதோ அந்த நல்ல விஷயங்களை நம்ம தேடி போய்கிட்டே இருக்கோம்.
0: சரிங்க, அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சம் தூக்கம்லாம் இருந்திருக்காது, அதை சரிப்படுத்திக்கோங்க. அப்புறம் என்ன, தண்ணியெல்லாம் நிறைய குடிங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. மனசை பார்த்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உங்க கூட நாங்க இருந்துட்டே இருக்கோம். கீதார கிளிய பாட்டு சத்யபிரகாஷ் குரல்ல வருது, கேட்கலாம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 9072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: பவி, எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அதை எப்படி கட்டுறது?
3: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் joho.eheatmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjp.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரிதான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
4: மலரும் நினைவுகளில் இன்று
5: தமிழே வராது, ஏன்னா ஒன்றாப்பிலிருந்து எஸ்பிஎம் முடிஞ்ச பிறகு எல்லாமே மலாய்தான். அப்புறம் அந்த பள்ளியில போய் தமிழ் படிச்சு விட்டாங்க.
4: தமிழ் படிச்சு கொடுத்தீங்க நீங்க?
5: ஆமா, ஒன்றாம் பிள்ளைக்கு தமிழ் படிச்சு கொடுத்தேன். அவன கதவா படிச்சு, ஆனா தமிழ் பதிவு போன பிறகுதான்
4: ஆசிரியராத்திருக்கீங்க. காப்பாரை சேர்ந்த திரு ஸ்வேதன் செல்லப்பன் தேர்வு செய்த பாடல்.

0: அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் அது. வாங்க வணக்கம், இன்னல் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு காலையிலிருந்து நிறைய அம்சங்கள், நிறைய கூறுகள் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கு July 21 செவ்வாய்க்கிழமையில் இணைந்திருக்கின்றோம். ஆடி மாதம் அப்படின்றதுனால நிறைய சிறப்பு நாட்கள்லாம் இருக்கும். அதுவும் ஆடியில வெள்ளி செவ்வாய் அப்படின்றது ரொம்ப முக்கியமான நாள். போன வாரம் ஆடி பிறந்ததே வெள்ளிக்கிழமை அன்று பிறந்தது. இன்றைக்கு ஆடி செவ்வாய், அது வந்து சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் இருக்கும். உங்களுடைய நேர்த்தி கடன்கள், நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நேற்று ரொம்ப கவனத்தை ஈர்த்தது என்ன அப்படின்னா, இந்த காட்பந்து விளையாட்டை பார்த்துட்டு ஒண்ணு கூடி எல்லாம் சேர்ந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து குப்பைகள்லாம் அகற்றல அப்படின்னு டத்தாரன் முருடிகாலிருந்து வந்த அந்த செய்தியும் பார்த்தோம். அதெல்லாம் வந்து நிறைய பேர் பகிர்ந்துகிட்டோம். இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கணும்ல.
1: ஆமா, இதுல கிடையில வந்து நம்ம அடிக்கடி அதை ஒரு முக்கியமான விஷயத்த மறக்கிறோமோ அப்படின்னு தோணுது. இந்த ஆண்டுல இருந்து ஒரு முக்கியமான அம்சத்தை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் குப்பை போடுறாங்க, 12 மணி நேரம் பொது சேவை செய்யணும் நீங்க அப்படின்ட்டு. பொது சேவைன்றது குப்பை அள்ளுறது மட்டும் இல்லங்க, நம்ம வந்து ஒரு இல்லத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, அந்த இல்லத்துல நம்ம சமைச்சு கொடுக்கணும், அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கணும், அங்குள்ள துணிகளை துவச்சு கொடுக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து அரசாங்கம் சார்ந்த இல்ல இல்லங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். அதனால கூட்டமா இருக்கு, நம்மள யாரும் கவனிக்க மாட்டாங்க, அப்படிலாம் இருக்க வேண்டாம்.
0: ஆமா, இது ரத்தானமெட்டிக் அப்படின்றது ஒரு இடத்த பத்தி பதிவு பண்ணியிருந்தாங்க காணொலிகள். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல குப்பைகள் போடுறது வழக்கமாகவே நம்ம இதை செய்யறோம் அப்படின்ட்டு சில பேருக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. குப்பையை போடவே மாட்டாங்க, எடுத்துட்டே வருவாங்க கையில, எங்க வந்து வீசுறமோ அங்கதான் வந்து வீசுவாங்க. இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துருவோம். நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க, அப்படி சாப்பிட்டு அப்படி போட்டுட்டு போனா நம்ம கோவம் வரும் தானே. அந்த மாதிரிதான் இது. பணியாளர்கள் இருக்கிறாங்க, துப்புரவு பணியாளர்கள் அந்த வேலையை செய்யறாங்க, இருந்தாலும் கூட அதை சுத்தப்படுத்துறது நம்முடைய பொறுப்பு அப்படின்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்
4: உங்களுக்காக.
5: சுலோங் 4.0 சூழியம் திட்டம் உயர்கல்வி வாய்ப்பை பரவலாக்குகிறது. B40 M40 தரப்புக்கான முழுமையான உயர்கல்வி வாய்ப்பை இந்த திட்டம் உறுதிப்படுத்துகிறது. இதுவரை பல்கலைக்கழகம் சென்றிராத குடும்பத்தாருக்கு பொது பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் அரிய வாய்ப்பு. மேல் விவரங்களுக்கு www.mohe.gov.my.
6: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301-97-29-19.
7: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: குரலில் வந்த பாடல் 9:50. இந்த போனவர் ஒரு கதை பேசணும் இல்லையா, அந்த உணவகங்கள் அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கஃபேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப அது ரொம்ப பிரபலம் எல்லா இடத்துலயுமே. அதை வந்து மக்கள் விரும்புறாங்க, ஏன்னா அப்படி கொஞ்சம் ஜில்லுன்னு அமைதியா இருக்கிற மாதிரியான இடம். இங்க வரவங்க என்ன பண்றாங்களா, அவங்களுடைய மடிக்கணினிகளை கொண்டு வந்து உட்கார்ந்துக்கிறாங்களா, பல மணி நேரங்கள் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, அங்க உட்கார்ந்து அவங்களுக்கான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. இதுல 2-3 பேர் வந்துட்டாங்கன்னா சத்தம் போட்டு பேசி இதை வந்து ரொம்ப விரும்புறாங்க. கேஃபே அப்படின்னாலே அமைதியை தேடி வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம எல்லாரும் விரும்புறோம். ஆனா ஏன் வந்து அங்க வந்து நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு சில பார்வைகள் முன் வைக்கப்பட்டிருக்கு. வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காஃபியை வாங்கி உட்கார்ந்து பல மணி நேரம் அசைன்மென்ட் செஞ்சுட்டு போலாம்னு தான் வராங்க.
1: இல்ல, இப்போ அதிகமான கேஃபே பாத்தீங்கன்னா அவங்க திறந்து வச்சுக்கிறது உண்மைதான்.
0: ஆமா,
1: இப்போ வந்து பெரிய பெரிய பிசினஸ் மீட்டிங் எல்லாம் இருக்கும், இப்போ வந்து ஏதாவது பெரிய
0: சந்திப்புறுதிகள்
1: இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஃபே உணவகத்துக்கு போறதை விட அவங்க கேஃபேயே தான் தேர்ந்தெடுப்பாங்க.
0: ஏன்னா அங்க வந்து
1: பாத்தீங்கன்னா
0: காஃபியோ தேநீர் குடிச்சிட்டு
1: வித்தியாசமான முறையில அந்த கேஃபே எல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. லைப்ரரி கேஃபே எல்லாம் அந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும், ஏன்னா இதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல குடும்பத்தோட போயிட்டு நிறைய ஓலை பண்ணி,
0: இப்ப என்னன்னா குடும்பத்தோட போறதை பத்தி கூட புகார்கள் முன்வைக்கப்படல. இந்த பாடம் செய்ய வர சேர்ந்து

0: வேலை செய்யறேன்னு வந்து விட்டு அங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதுவே வந்து அமைதியை தேடி வர இடம், என்னங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அதனாலதான் சில பேர் அமைதியை தேடியும் கேஃபே எல்லாம் போறாங்க, காலையில போயிட்டு மதியம் வரைக்கும் வந்து அசைன்மெண்ட் செய்யணும் எல்லாம் போறாங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்குங்க, அவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
0: சில பகுதிகள் வந்து இது வந்து நீங்க உட்கார்ந்து பேசுற இடம், இங்க வந்து அமைதியை விரும்புறவங்களுக்கான இடம்னு சொல்லி பதிவு பண்ணிடுறாங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்குங்க, நம்மளுக்கு சத்தம் போடுறது பிடிக்கும், சில பேருக்கு சத்தம் போடுறது பிடிக்காது.
1: ஆமால,
0: அதனால கொஞ்சம் அமைதியையும் கடைபிடிப்போம் பொது இடங்கள்ல.

0: கார்த்திகுடைய குரல கேட்ட பாடல் 9:56 வணக்க மின்னலுக்கு நிறைவை தருந்து இளமை உல்லாசத்தை வரவேற்கும் தருணத்தை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, இன்றைக்கு நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அங்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் மித்ராவோட சந்திப்பு அங்கம் இடம்பெற்றிருந்தது இன்றைக்கு.
0: ஆமா, இன்றைக்கு 3 திட்டங்கள் பற்றி, செலே உயர்வு, அதுக்கப்புறம் அவங்களுடைய சேவைகள் பற்றி எல்லாம் பேசியிருந்தோம், உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் கல்வி மடானி பற்றியும் வந்து பேசியிருந்தோம். இன்னைக்கு காலையில கேட்டிருந்தோம், பிடிக்கவே பிடிக்காது அந்த சாப்பாடு, ஆனா என்னங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு பேசினவங்க எல்லாம் அதே தான் சொல்லிட்டு போயிருந்தாங்க.
1: ஆமா, நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம், நம்மளுக்கு பிடிக்கலையா வற்புறுத்துறாங்களா சாப்பிட வேண்டாம்.
0: ஆமா, காலையில ஒரு டீச்சர் பேசுறாங்க, வேலைக்கு போகும்போது பேசிக்கிட்டே போவேன் தொலைபேசியில, எனக்கு முடியாது இல்லாட்டிடா அப்படின்னு சொன்னாங்க. எது எப்படியோங்க உங்களுடைய நாளை உற்சாகப்படுத்துறது எங்களுடைய பொறுப்பு. மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நேசம் செல்வராஜுடைய ஒரு வித மாறுதல் பாடலோடு இன்றைக்கு நாங்க உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். தெய்வீகன் தாமரை செல்வன், உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம்.

வணக்கம். சலம் மலேசியா மடாலி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2026 பன்னாட்டு நெறிமுறை மாநாடு IRC இன்று குவாலாலம்பூரில் தொடங்குகிறது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அதனை ஏற்று நடத்தும் வேளை அம்மாநாடு தேசிய இலக்கவியல் கண்காணிப்பை வலுப்படுத்த உதவும். செயற்கை நுண்ணறிவு AI வளர்ச்சி, இயங்கலை பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான விவகாரங்கள் அதில் கலந்துரையாடவிருப்பதாக MCMC அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கிளந்தன் தனமேரா கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் அதிகாலை 4 மணி வாக்கில் 5 டன் லோரி ட்ரெய்லரை மோதியதில் 3 பலியானார்கள். கோழி இறைச்சியை ஏற்றியிருந்த அந்த லோரியின் ஓட்டுநரும் 2 உதவியாளர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கிளந்தன் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை பேச்சாளர் கூறினார். கனடாவை இலக்காக கொண்டு புதிய இறக்குமதி வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டதை தொடர்ந்து வாஷிங்டன் உடனான வர்த்தக பேச்சை மேலும் வலுப்படுத்த நாடு தயாராக உள்ளதென்று கெனடிய பிரதமர் மார்க் ஹனே கூறினார். அமெரிக்க மதுபானம், வாகனங்கள், பால் பொருள்கள் மீது கனடா பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ட்ரம்ப் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். வாஷிங்டன் தனது வர்த்தக உறவுகளை மாற்றி அமைத்த நிலையில் வரி தொடர்பான பரிந்துரைகளை கனடா முன்வைத்துள்ளது. வங்காளதேச உள்துறை முன்னாள் அமைச்சர் அசாடுஸ் ஜமான் கான் கமலை தங்களிடம் ஒப்படைக்குமாறு அண்டை நாடான இந்தியாவிடம் டாக்கா அதிகாரப்படியான கோரிக்கையை விடுத்துள்ளது. பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் நெருங்கிய சகா கமால் என்றும் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. வங்காளதேச நீதிமன்றங்களால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற அவ்விருவரையும் திருப்பி அனுப்புமாறு தனித்தனி கடிதங்களும் அனுப்பப்பட்டுள்ளன. விளையாட்டு. 2026 உலகக்கிண கார்பந்து போட்டியில் 2 இடத்தை பிடித்த அர்ஜென்டினா அணியினர் தாயகம் வந்தடைந்தனர். மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர்களை வரவேற்க எசிசா விமான நிலையத்தில் காத்திருந்தனர். அர்ஜென்டினா கார்பந்து கூட்டமைப்பு தலைவர் கிளவுடியோ விமானத்திலிருந்து முதலில் இறங்கினார். அவரை தொடர்ந்து 19 ஆட்டக்காரர்களும் இறங்கினர். முதன்மை ஆட்டக்காரர் லியோனல் மெஸ்ஸி அவர்களுடன் வரவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம வந்து நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்காகவே வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்காகவே மலையாள பாடல்களை கொண்டு வருவோம் இல்லையா. அந்த மாதிரி இன்றைக்கு மலையாள பாடல்களை கேட்க போறோம். தொடக்க பாடலை ஜாப் குரியன் கொண்டு வராங்க, கேட்டு மகிழுங்கள். இது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

விஸ்வாஜித் மற்றும் சிதாரா கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, 22வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில இருக்கிற நேஷனல் மீடியா சென்டர்ல மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தால அதிகாரப்பூர்வமா வந்து செய்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மலையாள நடிகர் மம்மூட்டி, ஹிந்தி நடிகர் கார்த்திக் ஆரியன் ஆகியோர் வந்து சிறந்த நடிகர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிறந்த நடிகைகளான தேசிய விருதை நடிகை யாமி கௌதம் வந்து வென்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பிரம்மயுகம் அப்படின்ற படத்துக்காக நடிகர் மம்மூட்டியும், சந்தோஷ் சாம்பியன் அப்படின்ற படத்துக்காக கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் ஆர்டிகல் 370 படத்துக்காக யாமி கௌதம் வந்து சிறந்த நடிகையாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 ஆண்டுல மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தால சான்றழிக்கப்பட்ட இந்த திரைப்படங்களை உள்ளடக்கி இந்திய விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேடிக்கா கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

ஸ்வேதாமோகன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். சரி, பரவலாக பாத்தீங்கன்னா பல உலக நாடுகள்ல பேஸ்புக் வலைத்தளம் வந்து சேவை முடங்கி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து தவிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. மெட்டா நிறுவனத்தின் கீழே பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், மெசஞ்சர் இப்படி பல சமூக வலைத்தளங்கள் இருக்குது இல்லையா. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா மதியம் திருடேன்னு பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னதாக பேஸ்புக்கின் சேவை வந்து நிறைய உலக நாடுகள்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல இந்த பேஸ்புக் வலைத்தளத்தின் பயன்பாடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் என்ன ஆச்சு, ஏன் இந்த செயலி இப்படி இருக்குன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இது தாங்க நடந்திருக்கு.

ஜாலக்காரி பாடலை நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை நாம கேட்க போறோம். இந்த நிறைவு பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்கு பிடித்தமான அங்கம், பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா அழைத்து கேட்கலாம். 11 மணிக்கு மேல உங்களோட பேச நாங்க இந்த பக்கமா ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0322825737 3 4 7 11 மணிக்கு மேல எங்களோட அழைத்து பேசுங்க. பயணத்தில் இருக்கீங்கன்னா பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது எங்களுடைய குட்டி குட்டி நினைவூட்டல்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலம் மலேசியா மடாடி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சீனாவின் நடவடிக்கைகள் ஆபத்தானது என்றும் ஆக்கிரமிப்பை எதிரொலிப்பதாகவும் அமெரிக்கா சாடியுள்ளது. சர்ச்சைக்குரிய தென்சீன கடலில் பெய்ஜிங்கின் செயலால் பிலிப்பீன்ஸின் கடற்படை பணியாளர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இது வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் பாதிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் அந்த விவகாரத்திற்கு தீர்வு காணும் சீனாவின் கடப்பாட்டின் மீது கேள்வியை தூண்டுகிறது என்றார் அவர். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மணிலாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதை அடுத்து இந்த கூற்று வெளியிடப்பட்டுள்ளது. பிரிட்டன் புதிய பிரதமர் ஆண்டி பெர்னம் உடனான தொலைபேசி உரையாடல் சிறப்பான முறையில் அமைந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரிட்டனுடன் வாஷிங்டன் கொண்டுள்ள நல்லுறவை பாராட்டிய அவர் இரு தலைவர்களும் விரைவில் சந்திக்க உள்ளதாக கூறினார். பிரிட்டன் பிரதமருக்கு மிகப்பெரிய பணி காத்திருக்கிறது, எனினும் அவர் அதை சிறப்பாக செயல்படுத்துவார். அவருக்கு எல்லா வகையிலும் உதவ அமெரிக்கா தயாராக உள்ளதாக ட்ரம்ப் த்ரூட் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் வர்த்தகம், இராணுவ ஒத்துழைப்பு, ஹோர்முஸ் நீரிணையில் கன்னி வெடிகளை அகற்றுதல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். பிரிட்டனின் புதிய பிரதமர் ஆண்டி பெர்னம் முன்னாள் சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரீட்டிங்கை தற்காப்பு அமைச்சராக அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் கே ஸ்டாமர் மீது நம்பிக்கையை இழந்ததை தொடர்ந்து மே மாதம் ஸ்ட்ரீட்டிங் பதவி விலகினார். இதனிடையே நாட்டின் பாதுகாப்பே அரசாங்கத்தின் தலையாய கடமையாக இருக்கும் என தமது நியமனத்துக்கு பின் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆயுதப்படைகளுக்கு தேவையான வளங்கள் கிடைப்பது உறுதிப்படுத்தப்படும். அத்துடன் பன்னாட்டு பங்காளிகள், குறிப்பாக யுக்ரைனுக்கு வலுவான ஆதரவு வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கான கடனுதவி திட்டம் மீதான மீளாய்வை முழுமை செய்த பன்னாட்டு நிதியம் IMF உடனடியாக 690 மில்லியன் டாலரை பெற அனுமதி அளித்துள்ளது. போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைனுக்காக 8.1 பில்லியன் டாலர் கடனுதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் இதுவரை 2.2 பில்லியன் டாலர் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் கட்டமைப்புகளை இலக்கிட்ட ரஷ்யாவின் தீவிர தாக்குதலை கையாளும் வேளை பொருளாதார நிலைத்தன்மையை தக்க வைப்பதில் யுக்ரைன் சவாலை எதிர்நோக்கியுள்ளது. வியட்நாம் தென்பகுதியில் பேருந்து தீப்பற்றியதில் ஒருவர் பலியானார், மேலும் 7 காயமடைந்தனர். லம்டோங் வட்டாரத்தில் இருந்து அருகிலுள்ள வணிக மையம் ஹோ சின்மின் நகருக்கான பயணத்தில் இருந்தபோது தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தலைமையிலான பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது. தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 15 வயதுக்குட்பட்ட சிறார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்ட வரைவுக்கு பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புதல் தெரிவிப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இணையத்தில் சிறாரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இலக்கவியல் வயது வரம்பை அறிமுகப்படுத்தும் ஐரோப்பாவின் முதல் நாடாக பிரான்ஸ் நாளை மாறும் என அதன் இலக்கவியல் அமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விளையாட்டு. தாயகம் திரும்பியுள்ள உலகக்கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயினை 6 மன்னர் பிலிப்பே வரவேற்றார். இது ஒரு மகத்தான வெற்றி என வர்ணித்த அவர் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க அணி ஸ்பெயின் என புகழாரம் சூட்டினார். மெட்ரிட் அரச அரண்மனையில் அணியினர் உடனான விருந்தின் போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். நாட்டு மக்கள் அனைவரின் சார்பிலும் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், ஆண் மற்றும் மகளிர் உலகக்கிண்ண வெற்றியாளரை ஸ்பெயின் கொண்டுள்ளது என பெருமிதம் கொண்டார். இதனையடுத்து ஸ்பெயின் அணி பிரதமர் பெட்ரோ சான்செஸை சந்திக்க அட்டவணையிடப்பட்டுள்ளது. அதன்பின் மெட்ரிட்டின் மத்திய நகரில் வெற்றி அணிவகுப்பு இடம்பெறும். இதில் 1 மில்லியன் மக்கள் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றிலே வாசமே அப்படின்னு சொல்லி சங்கர் மகாதேவன் பாடலை கொண்டு வராரு. வாங்க பாடலை கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: புனாப்பா, நான் ஒருவாடி வாங்கி சாப்பிட்டு நானே யோசிச்சேன், இது ஏன் இப்படி சாப்பிடுறாங்க எல்லாரும், அது வயிறுனால சாப்பிடுறாங்களா, அந்த ட்ரெண்டிங் சொன்னீங்களே, அந்த ட்ரெண்டிங் வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுதான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்தை சாப்பிடறான்னு யோசிப்பேன். இன்னொன்னு வந்து அந்த மெக்கரோனியா சின்ன சின்னதா இருக்குமே, எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல, டெக்ஸ்டர் எனக்கு பிடிக்கல.
0: இல்ல இல்ல, நீங்க கடையில வாங்குறத விட வீட்டுல சொந்தமா செஞ்சீங்கன்னா அது ருசி வேறங்க.
1: ரொம்ப வீட்டுல வந்து கறிதான், கறி ஊத்தி குழம்பு அடைச்சதான் வீட்டுல சாப்பிட்டேன்.
2: என் இடமாடா அப்படின்ற மாதிரி.
1: அந்த மெக்கரோனி மட்டும் சோஸ் இல்லாம சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா? அதான், அது ஒண்ணுமே இல்லையே.
0: இப்ப ஒரு சிலர் வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது இன்னும் நல்லா இருக்கும்.
2: எனக்கு
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

அமைச்சரன் நவீன் மற்றும் அந்திரையா கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அதே சமயம் நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, யாருக்காவது பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போறீங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம செய்யற விஷயங்கள். ஆனா இப்ப சமைச்சுக்கிட்டு இருந்தேன், கணவர் ஞாபகம் வந்தது, இல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன், அம்மாவுடைய ஞாபகம் வந்தது, இந்த மாதிரி யாருடைய ஞாபகம் நமக்கு எப்போதுமே ஏதோ ஒரு சூழல்ல தோன்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி யாராவது நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே நீங்க பாடலை கேட்க அழைக்கலாம். மீண்டும் எண்கள் சொல்றோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்களும் அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 விஷாலினி அழைப்புல இருக்காங்க. விஷாலினி வணக்கம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, யாருக்காக இன்றைக்கு பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: என்னன்னாக்கா, கடந்த 19ஆம் தேதி ஜூலை வந்து எங்க அம்மாவோட 64th
0: என்ன பரிசு கொடுத்தீங்க அம்மாவுக்கு?
1: இந்த வருஷம் என்னால கொடுக்க முடியல, என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண
0: முடியல. ஒரு நாள் ஒதுக்கிருங்க இதுக்குன்னு. என்ன சொல்றீங்க? சரி சொல்லுங்க, அம்மாவுக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நன்றி, வணக்கம்.

இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். சரி, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மங்குஸ்தின் பழமா இருக்கட்டும், துரியன் பழமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா விரும்பி சாப்பிட்ட பழங்கள். அந்த மாதிரி மலேசிய பழ வகைகள்னு சொல்லும் போது இந்த ரம்புத்தான் பழமும் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழமாக இருக்கும். அவ்வளவு சாப்பிட்டு பார்க்கும் போது நம்ம ரொம்ப ரசிச்சு சாப்பிடுற ஒரு பழம் அப்படின்னே சொல்லலாம். அதனுடைய இனிப்பு தன்மை எல்லாமே நமக்கு பிடிக்கும். ஆனா இந்த ரம்புத்தானுடைய அந்த உள்ள இருக்கிற பகுதி வந்து விஷத்தன்மையுடையது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரம்புத்தானுடைய அந்த கொட்டை அப்படின்னு சொல்லும் போது இந்த பழம் வந்து ஏன் வந்து விஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு கசப்பு தன்மை இருக்கும். இது வந்து அதிகமாக சாப்பிடும்போது வந்து இது உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதனை பற்றி நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னா நிச்சயமா இதனை பற்றி நீங்க தேடி பார்த்த பிறகுதான் வந்து அதை உட்கொள்ளலாமா இல்லையா அப்படின்றத மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுமே சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்களும் யோசிச்சிருக்கீங்க, இதை பத்தி எனக்கோ தெரியும் அப்படின்னா நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் பாடலை நாம கேட்டு வரலாம்.

0: இந்த பாடல கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு உணர்வு வரும் பாருங்க, அது ஒரு தனி புத்துணர்ச்சிங்க. சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரேவதி நம்மோட அழைப்புல இருக்காங்க. ரேவதி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கா அஸ்வினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா சிறப்பா இருக்கோம். சரி ரேவதி, சொல்லுங்க, யார நினைச்சிட்டு இருக்கீங்க, யாருக்காக பாடல விரும்பி கேட்க போறீங்க?
1: கண்டிப்பா என் கணவரை தான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள்.
0: சரி, கணவருக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க?
1: அவருக்கு பிடித்த சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். கீரைக்கறி, பத்தாய், ஊடா சம்பல் செஞ்சிட்டு இருக்கேன்.
0: சமையல் தட புடலா இருக்கு. சரி, கணவருக்காக என்ன பாடல கேட்க போறீங்க?
1: அவருக்கு பிடித்த பாடல், நூறாண்டுக்கு ஒரு முறை பாடல் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அந்த பாடல் கேட்கலாம்.
0: ஆனா இளமை உல்லாசத்துல நாங்க 2000க்கு பிறகு தானே போடுவோம், எப்படி என்ன பண்ணலாம் சொல்லுங்க.
1: சரி, அப்ப எனக்கு நீலோத்தி கொடுங்க.
0: அடடா, அப்ப வேற ஒரு பாடல் கைவசம் வைத்திருக்கீங்களா, நல்லதா போச்சு. நிச்சயமா நீலோத்தி உங்க கணவருக்காக கேட்கலாம். உங்க கணவர் பேர் என்ன?
1: இளங்கோ.
0: இளங்கோ, சரி, அவருக்காக பாடல் எடுத்துதான் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: சரி, நீங்களும் அழைத்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: வணக்கம் மின்னலில்.
1: புனாப்பா, நான் ஓடி வாங்கி சாப்பிட்டு நானும் யோசிச்சேன், இது ஏன் இப்படி சாப்பிடுறாங்க எல்லாரும், அது வயிறுனால சாப்பிடுறாங்களா, அந்த ட்ரெண்டிங் சொன்னீங்களே, அந்த ட்ரெண்டிங்ல வாங்கி எல்லாரும் சாப்பிட்டு வாங்கணும்னு ஒரு கட்டாயத்தை சாப்பிடறான்னு யோசிப்பேன். இன்னொன்னு வந்து அந்த மெக்கரோனியா சின்ன சின்னதா இருக்குமே, எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல, டெக்ஸ்டர் எனக்கு பிடிக்கல.
0: இல்ல இல்ல, நீங்க கடையில வாங்குறத விட வீட்டுல சொந்தமா செஞ்சீங்கன்னா அது ருசி வேறங்க.
1: ரொம்ப வீட்டுல வந்து கறிதான், கறி ஊத்தி குழம்பி அடைச்சதா வீட்டுல சாப்பிட்டேன்.
2: என் இடமாடா அப்படின்ற மாதிரி.
1: அந்த மெக்கரோனி மட்டும் சோஸ் இல்லாம சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா?
0: ஒரு சிலர் வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது இன்னும் நல்லா இருக்கும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க.
2: இல்லன்னா இப்படி பண்ணுங்க, மெக்கரோனிய வாங்கி அவிச்சிருங்க, கறியை விற்க சொல்லுங்க, கலந்து நீங்க சொன்னது போல
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

எங்கடா நமக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற வருத்தமே உங்களுக்கு வேண்டாம். 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே பின்னணி இசை எந்த திரைப்படத்துல இருந்து ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கும் அங்கத்தை ஒளிபரப்ப போறோம். இதில் பாத்தீங்கன்னா ஒரு பின்னணி இசையை ஒளிபரப்புவோம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக பரிசா ஒரு பாடலை நாங்க வழங்குவோம். அதனால தொடர்ந்து இணைந்திருந்து அந்த அங்கத்துல நீங்க பங்கு பெற மறந்துடாதீங்க. இப்ப வாங்க அடுத்ததாக ஷான் ரோல்டன் கொண்டு வரும் சீலே சீலே அப்படின்ற பாடலை கேட்டு வரலாம்.

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெயின் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட 143 விண்ணப்பங்களில் 141 ஜூலை 18 தொடங்கி 20 வரை அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு இணங்க நடப்பதையும் பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்காமல் இருப்பதையும் உறுதி செய்யும் வகையில் அரச மலேசிய காவற்படை கண்காணிப்பை மேற்கொள்வதாக மாநில காவற்படை தலைவர் டாக்டர் அஸ்வானி அகமது தெரிவித்தார். சட்ட இறையாண்மையை வலுப்படுத்துவது நாட்டின் சட்ட முறையின் மீதான நம்பிக்கையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் மலேசியாவின் மாண்பை உயர்த்துவதற்கும் முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. சட்ட இறையாண்மை குறியீடு நாட்டின் நிர்வாக முறை, வெளிப்படைத்தன்மை, நிலைத்தன்மையை மதிப்பிடும் வகையில் முதலீட்டாளர்கள் பன்னாட்டு அமைப்புகளுக்கு முதன்மை வழிகாட்டியாக உள்ளதாக சட்ட தலைமை ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் ஆர் ராமலிங்கம் கூறினார். கெடா மாவட்ட மேம்பாட்டு வாரியம் கெடாவின் பகுதிகளில் சமூக, பொருளாதார, மனிதவள மேம்பாட்டிற்கான உந்து சக்தியாக செயல்பட்டு அதன் தலைமைத்துவத்தை கெடா திட்டமிடல் செயற்குழு தொடர்ந்து வலுப்படுத்தும். 840 உறுப்பினர்களை கொண்ட அந்த செயற்குழு தன்னார்வ அடிப்படையில் சமூகத்தை வழிநடத்துதல், சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துதல் உட்பட பல்வேறு புறநகர் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவதாக கெடா தலைவர் கூறினார். வெனிசுவேலாவில் கடந்த மாதம் 24 நிகழ்ந்த இரட்டை நிலநடுக்கங்களில் பலியானவர் எண்ணிக்கை 5,278 அதிகரித்துள்ளது. காயமடைந்தவர் எண்ணிக்கை 16,700 கடந்துள்ளதாக நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகேஸ் கூறினார். 7.2-7.5 ரிக்டர் கருவியில் பதிவான நிலநடுக்கங்களால் சுமார் 850 கட்டடங்கள் சேதமடைந்தன. 190 கட்டடங்கள் சரிந்தன. ஈரான் புரட்சிப்படை பஹரேன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க வான்தளங்களை தாக்கியது. அங்குள்ள வான் தற்காப்பு முறையை குறிவைத்து அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இர்னா செய்தி நிறுவனம் கூறியது. குவைத்தில் மட்டும் 3 முதன்மை தளங்கள் கமிகாசே ட்ரோன் கொண்டு தாக்கப்பட்டதாக அப்படை தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பாடல்களுக்கு பிறகு என்ன பின்னணி இசை அப்படின்றத நாங்க ஒளிபரப்புறோம்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: நீ எங்க கேடா, கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

இன்றைய நிகழ்ச்சியில் நீரா அப்படின்ற பாடலை சித் ஸ்ரீராம் குரலில் நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, உங்களுக்காக பின்னணி இசை ஒளிபரப்புறோம். எந்த பின்னணி இசை அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பொதுவாகவே பின்னணி இசை அப்படின்னு சொல்லும் போது சிலருக்கு வந்து இந்த பின்னணி இசையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க பெருசா. என்னங்க இது, எந்த திரைப்படத்துல வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னுவீங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப உற்றுக்கூர்ந்து கவனிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க.

பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த பின்னணி இசை கொஞ்சம் சவாலா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா பாருங்களேன்.

எல்லாம் மாறும். வாழ்க்கையில எத்தனை நாள்ங்க ஒரே மாதிரி இருந்துற போது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வாழ்க்கை மாறிடாதா, அந்த எதிர்பார்ப்புல தானே நாமளும் பயணம் செய்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்ற நம்பிக்கையில போயிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம எப்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோன்றதுதான் ரொம்ப முக்கியம். சரி, ரொம்ப கருத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இன்றைக்கு வந்து பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத வந்து நாங்க கேட்டிருந்தோம். முதல்ல பின்னணி இசையை கேட்போம், அதற்கு பிறகு ஒரு நேரம் அழைச்சிருக்காரு, அவரோடு பேசலாம்.

0: இன்றைக்கு வந்து டேவிட் அழைப்புல இருக்காங்க. எந்த பின்னணி இசைன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். உடனே டேவிட் அழைச்சிருக்காரு. டேவிட் சொல்லுங்க, என்ன பதில் நினைக்கிறீங்க? இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது?
1: கேக்குறப்ப எனக்கு விக்ரம், கமலஹாசன் லேட்டஸ்டா வந்த படம் விக்ரம் இருக்குல்ல, அதுல வந்த மியூசிக் மாதிரி தோணுது எனக்கு.
0: விக்ரம்ல எந்த கதாபாத்திரத்துக்கு இந்த பின்னணி இசை வந்திருக்கும் நினைக்கிறீங்க?
1: ஓ, கதாபாத்திரம்னா இந்த வில்லனுக்கு நினைக்கிறேன்.
0: யாரு வில்லன்? எந்த வில்லன்?
1: நிறைய வில்லன் இருக்காங்க இந்த படத்துல.
0: அதேதான் அதேதான், விஜய் சேதுபதிக்காக. விஜய் சேதுபதிக்கு தாங்க வந்துச்சு. ஆமா ஆமா, இருந்தாலும் படம் சரி, படம் சரி, அதனால நாங்க பரிசு கொடுத்துதான் ஆகணும். என்ன பாடலை வந்து கேட்க போறீங்க இன்றைக்கு பரிசா?
1: அப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நல்ல ஒரு உற்சாகமான பாட்டா போடுங்க.
0: உற்சாகமான பாட்டு? எந்த பாட்டு உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கும் நீங்களே சொல்லிருங்க.
1: ஜனநாயகத்துல இருந்து போடுங்க, தலைப்பதி கச்சேரி.
0: நிச்சயமா பாடலை கேட்கலாம். நன்றி.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: நம்மை சுற்றி
0: மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கம் சிலாங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் சங்கம் மலேசிய தமிழ் கலை இலக்கிய படைப்பாளர் அமைப்பு இணைந்து நடத்தும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டி ஜூலை 26 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல் கில்லான் தாமான் சிந்தோசா தமிழ் பள்ளி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. மேல் விவரங்களுக்கு மலேசியர் தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவர் பா கு சண்முகம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். சுழியம் 1932258 சுழியம் 1932258 சுழியம்
1: நம்மை சுற்றி
0: ஜூலை 26 நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மாலை 4 வரை இரத்த தான உடல் உறுப்பு தானம் DSA மைதானத்தில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 1-2-2-2-2-6-2
1: நம்மை சுற்றி

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

மனசுக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு பாடலை கேட்டிருந்தோம். அந்த பாடல் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா அதுதான் எங்க நோக்கம், அதுதான் எங்க வேலை. சரி, இன்றைக்கு வந்து பின்னணி இசையை கண்டுபிடிக்கும் அங்கத்துல நாம இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட பின்னணி இசையை உங்களுக்காக ஒளிபரப்போம். நீங்க அந்த பின்னணி இசையை சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நாங்க வந்து ஒரு பாடலை ஒளிபரப்போம். அந்த மாதிரி அடுத்த பின்னணி இசை இதோ உங்களுக்காக. இது வந்து கொஞ்சம் சுலபமான பின்னணி இசை அப்படின்றதுனால கூடுதலா ரெண்டு கேள்வியும் சேர்த்து வைத்திருக்கோம். அதனால நீங்க எங்களோட அழைத்து பேசுங்க. சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை அது?

0: ராமசாமி சொல்லுங்க, எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை அது?
1: பின்னணி சொல்லி.
0: ஆமா,
1: அது மாமுசுல போற மாதிரி இருக்கு. மாமுசுல போனா
0: மாவு. இத வந்து அந்த இசையமைப்பாளர் கூட யோசிச்சிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க யோசிச்சிருக்கீங்க. என்ன திரைப்படம் நானா உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அமுதா சொல்லுங்க, அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது?
2: கருப்பர் படத்தில் உள்ளது.
0: கருப்பர் படத்துல அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அது தவறான பதில். சரி, இது வந்து நான் சுலபமான பின்னணி இசை அப்படின்னு நினைச்சேன். இல்லங்க, இது கொஞ்சம் சவாலாதான் இருக்கும் போல இருக்கு. ஆனா அதுல ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, என்னங்க இது, எப்படி இருக்கு அந்த சத்தம்னு. அது என்ன சத்தம் அப்படின்றது மீண்டும் கேட்கலாம்.

அதுதாங்க அந்த பின்னணி இசை. ஆனா அவர் சொன்னது என்னால மறக்கவே முடியல. உங்களால கண்டுபிடிக்க முடியுமா எந்த திரைப்படம் அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. சுழி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: கருப்பு திரைப்படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருந்தீங்க. நாங்களும் சரி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நேர் கூப்பிட்டு அதே விதத்துல தான் சொன்னாங்க. கேளுங்களேன்,
1: நல்லா இருக்கும். சரி ஜிவிஷா சொல்லுங்க, எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை அது?
2: கருப்பு படத்தில் திரைப்படமா இருக்கும்.
0: அச்சோ, இல்ல, தவறான பதில். அரசன் திரைப்படத்தில் ஒளிபரப்பான பின்னணி இசை தாங்க அந்த பின்னணி இசை. நாங்களும் நினைச்சோம் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி, ஆனா எல்லாருமே வந்து கொஞ்சம் சவாலா இருந்திருக்கு. ஏன்னா அந்த பின்னணி இசை ஒரே மாதிரி இருந்ததுனால அப்படின்றத எங்களுக்கு புரியுதுங்க. சரி, இன்றைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். பின்னணி இசையை கண்டுபிடிக்கிறதுக்காக அழைத்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ வாங்க அடுத்ததா ஒரு குட்டி பாடலை கேட்ட பிறகு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். அது என்ன குட்டி பாடல் அப்படின்னா, ஒருவேளை குட்டி பாடல்னா வந்து 2 நிமிடத்திற்கு 3 நிமிடத்திற்கு குறைவாக இருக்கிற பாடல் இருங்க. பாடலை நாம கேட்டு வரலாம். சிங்கம் திரைப்படத்தில் வந்து

நிகழ்ச்சியில் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான பாடல்கள், தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. சரி, இப்போ அடுத்ததாக இசையமிசை வங்கத்தில் உங்களோடு பேச போவது யாருன்னு பாத்தீங்கன்னா, திரேசால சாரும் ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியும் கேட்கும், கேளுங்க, பாடல்களை கேட்டு ரசியுங்கள், அழைத்தும் நீங்க பாடல்களை எல்லாம் கேட்கலாம். சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை நாம கேட்கலாம். கானா வினோத் கொண்டு வராங்க, எப்போதும் சிரிச்சிட்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: வலுவான அரசியல் கழகமும் பொறுப்பான தலைமைத்துவமும் இல்லாத நாடு வீழ்ச்சி அடையும். மலேசிய தாய்லாந்து வணிக சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சுயநலமான அரசியலும் பொறுப்பற்ற தலைமைத்துவமும் நலிந்த கழகமும் இருந்தால் மக்களின் திறனும் வளங்களும் நிறைந்த நாடும் வீழ்ச்சி காணும் என பேராக் ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷா கூறியுள்ளார். பொது வளங்களை நிர்வகிப்பதில் வெளிப்படை தன்மையும் சட்ட இறையாண்மையும் கருத்து வேறுபாடுகளை மதிக்கும் அரசியலும் சிறந்த நிர்வாகத்தை உறுதிப்படுத்தும் என்றார் அவர். வலுவான அரசியல் கழகம் நாட்டின் நிலைத்தன்மை ஒரு தலைமைத்துவத்தையும் நிர்வகிப்ப கடந்து நிலைத்திருக்க வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். வேளாண் மீன் பொருள்களை உட்படுத்திய வணிக விவகாரம் தொடர்பில் தாய்லாந்துடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் முடிவை அரசாங்கம் இம்மாத இறுதியில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் 2017 வரை நீடிக்கும் தாய்லாந்துக்கான இறால் ஏற்றுமதி தடை குறித்தும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டதுஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். தாய்லாந்து வேளாண் அமைச்சின் அதிகாரி மலேசியாவுக்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த கலந்துரையாடல் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் முடிவில் இரு நாடுகளும் பயன்பெறும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். சீனாவுக்கு டுரியான் பழங்களை ஏற்றுமதி செய்வதில் புதிய போக்குவரத்து சேவை ஆராயப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டாக்டர் சான் ஃபுங்ஹின் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அப்பழங்களின் குவியலை தவிர்க்க இது பரிசீலிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தற்போது வான் போக்குவரத்து வழியாக மட்டுமே டுரியான் பழங்கள் அனுப்பப்படுகின்றன. இதில் கொள்ளளவு கட்டுப்பாடு உள்ளது. அதனை தரை வழியும் கடல் வழியும் அனுப்புவதற்கான முதற்கட்ட பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன என்றார் அவர். இவ்வேளை உள்நாட்டு சந்தையை பாதிக்கும் அளவில் டுரியான் பழங்கள் குவிந்துள்ளது பற்றி பேசிய டத்தோஷான் இது ஆதாரமற்ற கூற்று என கூறியுள்ளார். உள்நாட்டு வெளியீட்டை காட்டிலும் 2 விழுக்காடு டுரியான்கள் மட்டுமே தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை உள்நாட்டில் டுரியான் பருவத்தால் அதன் விநியோகம் அதிகமாக உள்ளதை அவர் எடுத்துரைத்தார். இன்று மக்களவையில் செனட்டர் துவான் நீரான் தான்கிரான் எழுப்பிய கேள்விக்கு துணை அமைச்சர் டாக்டர் சான் ஃபுங்இன் இவ்வாறு பதிலளித்தார். 16th நெக்ரிசம்பிலான் தேர்தலை முன்னிட்டு பரப்புரைகளை மேற்கொள்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 143 விண்ணப்பங்களுள் 141 ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் நடவடிக்கைகளையும் திட்டங்களையும் அரச மலேசிய காவற்படை கண்காணிக்கும் என மாநில காவற்படை தலைவர் டாக்டர் அசாஃப்னி அகமது தெரிவித்துள்ளார். பொது அமைதியையும் பாதுகாப்பையும் பாதிக்காமல் சட்டத்திற்கு உட்பட்டு அவை மேற்கொள்ளப்படுவதை காவற்படை உறுதிப்படுத்தும். ஜூலை 18 முதல் 20 வரையிலான இந்த விண்ணப்பங்களோடே தேர்தல் தொடர்பில் 7 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நெக்ரிசம்பிலானில் அடுத்த மாதம் 1st வாக்களிப்பு நடைபெறும் வேளை இம்மாதம் 28th முன்கூட்டியே வாக்களிப்பு அட்டவணையிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டிற்கெதிரான நடவடிக்கையை வலுப்படுத்தும் முயற்சியாக ஒவ்வொரு காவல் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரியும் போதைப்பொருள் தொடர்பில் தினமும் ஒருவரை கைது செய்ய வேண்டும். செயலாக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள போதும் போதைப்பொருள் தொடர்பான கைது குறைந்துள்ளதால் இந்த அணுகுமுறை செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கிளந்தான் காவற்படை தலைவர் டத்தோமட் யூசுப் மஹமட் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பகுதியை கண்டறிய இது வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். அணு ஆற்றலில் ஈடுபடும் மலேசியாவின் திட்டம் அதிகரித்துள்ள மின்சார தேவையை நிறைவேற்ற உதவியாக இருக்கும் என மலேசியாவுக்கான பிரான்ஸ் தூதர் மார்க் அபென்சோ தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆற்றல் உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். தரவு மைய விரிவாக்கத்தால் மலேசியாவில் மின்சார தேவை அதிகரித்துள்ளது. குறைவான கரிம வெளியேற்றத்தை உறுதிப்படுத்தும் அணு ஆற்றல் நாட்டின் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். நாட்டின் நீண்டகால ஆற்றல் திட்டத்தில் நாட்டில் அணுசக்தியை ஈடுபடுத்த மத்திய அரசாங்கம் எண்ணம் கொண்டிருந்தால் பிரான்ஸ் ஆதரவு வழங்கும் என அவர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
0: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: வாஷிங்டனில் தனது அமெரிக்க சக டொனால்டு டிரம்பை சந்திக்க லெபனான் அதிபர் ஜோசப் ஓன் தயாராகியுள்ளார். இவ்வேளை தென் லெபனானில் உள்ள இஸ்ரேலிய படைகளை மீட்டுக் கொள்ள ஹெஸ்போலாவின் ஆயுத ஆற்றல் தகர்க்கப்பட வேண்டும் என இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்துள்ளது. முன்னதாக ஒரு நாளுக்கு முன் அமெரிக்கா தென் லெபனானில் முக்கிய மண்டலங்களை லெபனான் ராணுவம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் ஒப்பந்த செயலாக்கம் தொடங்குவதாக அறிவித்திருந்தது. இஸ்ரேல் கையகப்படுத்தியுள்ள நிலங்களுக்கு அருகே இந்த முக்கிய மண்டலங்கள் அமைந்துள்ளன. லெபனானின் பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் வெளியேற டிரம்ப் அழுத்தம் கொடுப்பார் என ஓன் தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரானின் போரில் கொல்லப்படும் ஒவ்வொரு அமெரிக்க வீரரின் இழப்புக்கும் தெஹ்ரான் கடுமையான பதிலடியை எதிர்நோக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். மேற்காசியாவின் பிற நாடுகளில் விரிவடைந்துள்ள மோதலை இந்த விவகாரம் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பதிலடி தாக்குதல் தொடர்பான உத்தரவுகள் பாதுகாப்பு செயலாளர் பீத் எக்ஸட், கூட்டுப்படை தளபதிகளின் தலைவர் டேனியல் கென், அமெரிக்க ராணுவத்தின் உயர்நிலை தலைமைத்துவம் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதோடு ஒருவர் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியானதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குயானா கடல்பகுதியில் 100 மேற்பட்டோரை ஏற்றிச் சென்ற பயணப்படகு மூழ்கியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளதாக பிரதமர் மார்க் பிலிப்ஸ் தெரிவித்துள்ளார். இதுவரை 69 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் பலரை காணவில்லை என அவர் கூறியுள்ளார். 116 பயணிகளுடன் சென்ற எம் வி பரிமா குயானா தலைநகர் ஜார்ஜ் டவுனிலிருந்து கைதுமா துறைமுகம் நோக்கி பயணம் செய்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்தது. 40 மீட்டர் நீளம் இந்த பயணப்படகு 1939 கட்டப்பட்டது என கப்பல்களை கண்காணிக்கும் வெசல் ஃபைண்டர் தளம் தெரிவித்துள்ளது. கிழக்காசியா, தென்கிழக்காசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய பகுதிகளில் கடந்த ஆண்டு இணைய மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் 114.1 பில்லியன் டாலர் வரை இழந்துள்ளதாக ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த மதிப்பீடு 2023 காட்டிலும் 3 அதிகரித்துள்ளதாக அவ்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது. காதல் மோசடி, மறை குறியீட்டு நாணய முதலீட்டு மோசடிகளை மேற்கொள்ளும் கும்பல்களின் வட்டார மையமாக தென்கிழக்காசிய கம்போடியா, மியான்மர் ஆகிய நாடுகள் உருவெடுத்துள்ளன. மேலும் இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபடுவோர் சுய விருப்பத்தின் பேரிலோ ஆள்கடத்தல் மூலம் கட்டாயப்படுத்தப்பட்டோ இணைய பயனர்களை ஏமாற்றுவதாக அவ்வறிக்கை விவரித்துள்ளது. விளையாட்டு, அயன்மேன் 70.3 போட்டி, தேசிய த்ரையால்டோன் வீரர் தே குவாக்யோன் 2022 நடைபெற்ற போட்டிக்கு பிறகு வரும் ஜூலை 26 அயன்மேன் 70.3 டெசாரோ கோஸ்ட் போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து மீண்டும் களமிறங்குகிறார். அவருடன் அனுபவம் வாய்ந்த ஷாரோம் அப்துல்லாவும் களம் காண்கிறார். இவர் கடந்த ஆண்டு அதிவேக மலேசிய ஆடவர் போட்டியாளராக உருவெடுத்தார். மேலும் 2025 அதிவேக மலேசிய மகளிர் போட்டியாளரான என் சியா மகளிர் பிரிவுக்கு தலைமை தாங்குகிறார். இவ்வாண்டு டெசாரோ கோஸ்ட் போட்டியில் 60 சேர்ந்த 1000 அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கிறார். வலுவான அரசியல் கழகமும் பொறுப்பான தலைமைத்துவமும் இல்லாத நாடு வீழ்ச்சியடையும். மலேசியா, தாய்லாந்து வணிக சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் நிகழ்ச்சியில் செவ்வாய் கிழமை உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் ட்ரேசா லசாரு. ஜூலை 21 நாள் இன்று மறந்து போச்சு. வாழ்க்கையில ஒரு சில மறக்க வேண்டிய விஷயங்களை நாம மறந்தோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன், வாழ்க்கை அவ்வளவு சுகமா இருக்கும். ஆனா சில விஷயங்கள் மறக்க முடியாது, அதை நினைத்து பார்க்கும் போதுதான் இப்படி நம்ம வாழக்கூடாது, இந்த மாதிரி வாழணும்லாம் தோணும். அதனால எந்த நினைவுகள் உங்களை அடுத்த கட்டம் அடுத்த நகர்தலை நோக்கி அப்படியே கொண்டு போகுதோ அதை நினைச்சு பார்க்கலாம், இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், மறந்துருங்க. அவ்வளவுதாங்க அந்த குறிப்போட வாங்க இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பயணிக்கலாம்.

0: மடானி உங்களுக்காக.
1: சுலோங் 4.0 சூழியம் திட்டம் உயர்கல்வி வாய்ப்பை பரவலாக்குகிறது. B40 M40 தரப்புக்கான முழுமையான உயர்கல்வி வாய்ப்பை இந்த திட்டம் உறுதிப்படுத்துகிறது. இதுவரை பல்கலைக்கழகம் சென்றிராத குடும்பத்தாருக்கு பொது பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் அரிய வாய்ப்பு. மேல் விவரங்களுக்கு www.mohe.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நம்ம வாழ்க்கையில பொதுவாக யாராவது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஒரு குட்டி விஷயம் செய்தாலுமே கூட நமக்கு என்ன சொல்லணும், நன்றி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையை மாற்றும் போது நம்ம என்ன அவங்களுக்கு நன்றி கடன்பட்டு அதுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு தோன்றும், அதை எப்படி செய்யறோன்றது தான் மாறுபட்டு வித்தியாசப்பட்டு இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இப்போ நடந்து முடிந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் என்ன அப்படின்னா உணர்வு ரீதியா பல கதைகள், அந்த நட்சத்திர விளையாட்டாளர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய வளர்ந்த கதை, அவங்க வாழ்க்கையில வந்த கதை எல்லாமே வந்து படிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கின்றது. அந்த வகையில் இப்போ உலக கார்பந்து போட்டியின் சாம்பியன் ஸ்பெயின் அணியின் அந்த விளையாட்டாளர்களில் லமின் யமால் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது இளம் நட்சத்திர விளையாட்டாளராக இருக்கிறாரு. இவர் வந்து ஸ்பெயின்ல பிரபல கார்பந்து வீரர். இவர் பெயருக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. இவருடைய பெயர் கூட புகழ் பெற்றிருந்தது அந்த மீம்ஸ் இதெல்லாம், ஆனால் உண்மையிலேயே அந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற கதை இதுதாங்க. லவினோட பெற்றோருக்கு வந்து நிதி நெருக்கடி ஏற்பட்ட போது அவங்களுக்கு இரு நண்பர்கள் வந்து அந்த நேரத்தில் உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஒருவருடைய பெயர் வந்து லமீன், இன்னொருவருடைய பெயர் வந்து யமால். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக லமீனுக்கு அவர்களின் பெயரை தான் அவங்க அப்பா அம்மா வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும், அந்த லமீனும் யமாலும் எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கணும், தமது வெற்றியை பெற்றோருக்கு அர்ப்பணித்த லமீன் என்ன செய்திருக்காரு, லமீன் யமால், அதுதான் அவருடைய பெயர். சரியா, இதுக்கு பிறகு லமீன் யமால் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது அந்த பெயருக்கு பின்னாடி இருக்கும் கதை இதுதாங்க. குடும்பத்தோட பசியை போக்க ஓயாமல் உழைத்த தந்தைக்கும் அறுபாடு பட்டு வளர்த்த தாய்க்குமே பெருமை சேர்ப்பதற்காக தான் இந்த கார்பந்தாட்ட உலகில் எவ்வளையோ வந்து சாதனைகளை படைத்து அவர் இந்த இளம் வயதுல கோல்களை புகுத்தி நிறைய சாதனைகளை படைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்க நன்கு உற்று கவனித்திருந்தீங்க அப்படின்னா லமீன் ஒரு கோலை அடைத்தவுடன் தமது விரல்களால வந்து 3.4 என்ற எண்களை காட்டுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோக்காஃபோண்டா எனும் ஏழ்மையான வட்டாரத்தில் இருந்து பிறந்திருக்கிறார் இல்லையா, வளர்ந்திருக்கிறார். அந்த இடத்தை வந்து குறியீட்டுனால சொன்னா இப்படிதான் சொல்லுவாங்க, 3.4 அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சல் குறியீட்டை தான் அவர் ஒரு கோல் புகுத்திட்ட பிறகு வரைஞ்சு காட்டிருக்கிறார். இந்த நன்றி உணர்தல்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த அளவுக்கு அவங்க அப்பா அம்மா இப்போ அவர் மகனுக்கு இருக்கு. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நன்றி உணர்தல் அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் தெரிவிச்சிருப்பீங்க இல்லையா, அதை கூட அழைத்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். 3228825733 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் எப்ப வரும்னு கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். இன்றைய வணக்கம் மின்னலில்
2: புனாப்பா, நான் ஒருவாடி வாங்கி சாப்பிட்டு நானும் யோசிச்சுட்டேன், இது ஏன் இப்படி சாப்பிடுறாங்க எல்லாரும், அது வயிறுனால சாப்பிடுறாங்களா, அந்த ட்ரெண்டிங் சொன்னீங்களே, அந்த ட்ரெண்டிங்ல வாங்கி எல்லாரும் சாப்பிட்டு ஆகணும்னு ஒரு கட்டாயத்தை சாப்பிடறான்னு யோசிப்பேன். இன்னொன்னு வந்து அந்த மெக்கரோனியா சின்ன சின்னதா இருக்குமே, எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல, டெக்ஸ்டர் எனக்கு பிடிக்கல.
1: இல்ல இல்ல, நீங்க கடையில வாங்குறத விட வீட்டுல சொந்தமா செஞ்சீங்கன்னா அது ருசி வேறங்க.
2: ரொம்ப வீட்டுல வந்து கறிதான், கறி ஊத்தி குழப்பி அடைச்சதா வீட்டுல சாப்பிட்டேன்.
3: என் இடமாடா அப்படின்ற மாதிரி.
2: ஆமா, அந்த மெக்கரோனி மட்டும் சோஸ் இல்லாம சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா? அதான், அது ஒண்ணுமே இல்லையே.
1: இப்ப ஒரு சிலர் வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது இன்னும் நல்லா இருக்கும்.
3: எனக்கு
1: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக் கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

இசையமிசை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்றைய செவ்வாயானது நீங்க பல திட்டங்கள் வைத்திருக்கலாம். குறிப்பாக இன்றைய நாளுக்கு நீங்க முடிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, இப்போ 1:36 ஆகிவிட்டது, காலையில திட்டமிட்டபடி உங்களால செயல்படுத்த முடித்ததா அப்படின்னு முதல்ல பாருங்க. அந்த பட்டியலை நீங்க காலையிலே தயார் செய்திருக்க வேண்டும். ரொம்ப நிலமான வேலை, ஒரு சின்ன தாளில் 1, 2, 3 வைத்து இன்றைக்கு இந்த விஷயத்த நான் முடிக்கணும். இப்போ ஒரு பாதியில முடிச்சிட்டிங்களா இன்னும் இல்லையா அப்படின்னு சரி பார்த்து முடிக்க வேண்டியதை அதில் பாருங்க. எதுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த 2nd பாதியில் நீங்கள் முடித்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாள் முடியும் போது இந்த நாளில் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்கள்.

0: என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
1: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி நல்ல மாதிரி நடந்து முடிந்து விட்டது. அதனுடைய அதிகாரப்படியான ஒளிபரப்பு ஆர்டிஎம் உங்களுக்கும் தெரியும் இல்லையா. இதெல்லாம் முடிந்துமே கூட இந்த கார்பந்தாட்டம் அப்படின்னு அது தொடர்ந்தது போல தான் இருக்கும். அதுக்கிட்டு இபிஎல் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள், தொடர் ஆட்டங்கள், ஏன்னா இந்த நட்சத்திர விளையாட்டாளர்கள், இங்கே இடம்பெற்ற விளையாட்டாளர்கள் அனைவருமே தங்களுடைய சொந்த கிளப்களுக்கு இணைந்து விளையாடுவாங்க இந்த 4 ஆண்டுகளில். அதற்கு பிறகு இங்கிருந்து சொந்த நாடுகளுக்கு விளையாடுவாங்க. இப்படியாக தான் போய்கொண்டு இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் போகட்டும்ங்க. இந்த பக்கமா இந்த பந்தயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகாரப்படியாக வந்து அது எதுவுமே வந்து அங்கீகரிக்கப்படுறதில்ல. அதாவது இந்த நாடு ஜெயிக்கணும், இந்த நாடு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பணம் வைத்து பந்தயம் கட்டுவாங்க. அதே வந்து தவறுன்னு சொல்ற இந்த சூழல்ல இப்படி ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்கள மிக பரவலாக நிறைய பேர் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு, நிறைய பேர் கருத்துக்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த உலக கிண்ண இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா தோல்வி அடைந்ததால தன்னுடைய சொந்த மனைவியை விவாகரத்து செய்வதாக பந்தயம் கட்டி தலா மொழிந்த கணவரின் விவகாரம் தான் சமூக வலைத்தளங்கள்ல அதிர்ச்சியை ஏற்பட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின்படி கணவர் தனது மனைவியை வந்துட்டு விவாகரத்து செய்ய பயன்படுத்தும் ஒரு நடைமுறை தான் இந்த தலாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவர் செய்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் சமூக ஊடகங்கள பரபரப்பா பேசப்பட்ட இந்த சம்பவத்தில் அர்ஜென்டினாவின் தோல்வியை தொடர்ந்துதான் தமக்கு அவர் வந்து தலாக் விடுத்ததாக மனைவி வந்து ரொம்ப வேதனையா சொல்லியிருக்காங்க. படிக்கும் போதே கஷ்டமா இருக்கு இல்லையா. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத அறிஞர்கள், நிபந்தனை அடிப்படையில் விடுக்கப்படும் இது போன்ற தலாக் கூற்றுகள் கடுமையான சட்டம் மற்றும் மார்க்க சிக்கல்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவாகரத்து, திருமணம் போன்ற விவகாரங்களை ஒருபோதும் விளையாட்டாகவோ அல்லது பந்தயமாகவோ எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே. அதாவது நம்ம ஒரு பேச்சுக்கு சொன்ன இன்னைக்கு எங்களோட அணி ஜெயிக்கும் தோல்வி அடையும் அப்படின்றது நம்ம நமக்குள்ள பேசிக்கலாம். அது பந்தயமாக மாறும் போது வாழ்க்கை, இந்த சொத்து, குறிப்பாக திருமணம், மனைவி, பிள்ளைகள் இப்படிலாம் வந்து சட்ட ரீதியாக அது தவறு. அதனால இந்த ஒரு சம்பவத்தை நல்ல ஒரு படிப்பினையாக நம்ம வைத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் பந்தயம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அது ஒரு விளையாட்டு, விளையாட்டை பார்க்குறோம், ஆதரவு கொடுக்கணும், முடிச்சிட்ட பிறகு நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் அல்லவா. இப்படி அதை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும்போது விபரீதங்கள் வரும் அப்படின்றது தான் இந்த ஒரு சூழல் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே வாழ்க்கை வேறு, விளையாட்டு வேறு, எதிர்காலம் வேறு, எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளவே கூடாது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசிய குடிநுழைவுத்துறையை நம்பகமான மதிக்கத்தக்க துறையாக மேம்படுத்துவதற்கான 4 முக்கிய பொறுப்புகள் வியூக வழிகாட்டியாக முன்வைக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைத் அமீரி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக அமைவது, நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் வலுப்படுத்துவது, இலக்கவியல் மாற்றம், சேவை புத்தாக்கத்தை விரைவுபடுத்துவது, உயர்நெறி, தொழில்முறை, மனிதநேய பண்பை வலுப்படுத்துவது ஆகியவை அவற்றுள் அடங்கும். நெகிரிசம்பிலான் சிரம்பானில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய சிரம்பான் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் கட்டுமான பணிகள் இதுவரை 35 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். இது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 ஆண்டுகளுக்கும் மேலான மக்கள் வீடமைப்பு திட்டம் PPR வீடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பையும் வசதியையும் பாதிக்கும் விவகாரங்களில் தமது அமைச்சர் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் ஐமான் அத்திராசாபு தெரிவித்துள்ளார். பிரேசில் அமேசானில் காட்டுத்தீ சம்பவங்கள் வரலாற்றிலேயே முதல் முறையாக கடந்த ஆண்டு மிக குறைவாக பதிவு செய்யப்பட்டன. 2024 2025 இடையே மழைக்காலம் தாமதமானதால் விவசாய நிலங்களை சுத்தம் செய்வதற்காக மூட்டப்படும் தீ சில பகுதிகளில் தடுக்கப்பட்டன. அத்துடன் காடழிப்பு குறைந்ததால் காட்டுத்தீயை மூட்டுவதற்கான எரிபொருள் பயன்பாடும் குறைந்தது. வெனிசுவேலாவை உலுக்கிய இருசக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் பலியானவர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதுவரை 5,278 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தரவுகள் காட்டுகின்றன. மேலும் 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த பேரிடரால் 23,500 அதிகமானோர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு 2026 கிளாஸ்கோ பாரா காமன்வெல்த். இதில் முதல் முறையாக பங்கேற்கும் நாட்டின் எடை தூக்கும் வீரர் பிரையன் ஜுனேசி குஸ்தீன் தங்கப்பதக்கத்தை வெல்ல இலக்கிட்டுள்ளார். தமது சகோதரர் போனியா குஸ்தீனுடன் இப்போட்டியில் பங்கேற்பது உற்சாகத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். வரும் வியாழன் தொடங்கி அடுத்த மாதம் 2 வரை இப்போட்டி நடைபெறுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்வது உங்களுக்கு தெரியும், காத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு இந்த பக்கமா தெரியுங்க. ஆமா, பழம் நினைவுகளை, இந்த பழம் பாடல்கள், இதன் காற்றலைகளை நீங்களும் நினைத்து பார்ப்பதற்கான தருணம் தான் இது.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் இன்றைய நாள் அதாவது ஜூலை 21 உங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு?
1: இன்னைக்கு வழக்கமான மலாத்தில இருந்து கவிசாந்தி பேசுறேன். இன்றைக்கு வந்து சிவா நடிகர் சுவாலிய சிவாஜி கணேசன் நினைவு நாள்.
0: ஆமா,
1: பசுமை நிறைந்த நினைவுகளே போடுங்கம்மா.
0: பசுமையான நினைவுகளை தான் கொண்டு வரணும். சரி, சிவாலியர் சிவாஜி கணேசன் சொல்லும் போது அவர் நடிப்புக்கு இன்ன வரைக்கும் யாரும் இணை கிடையாதுல, உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: சான்ஸே இல்ல, யாருக்குமே அவர் நடிப்பு ஈடுகட்ட முடியாது. ஏன்னா அந்த மனசுல வந்து நான் நேரா பாத்துருக்கேன்.
0: அப்படியா, பாத்து என்ன பேசுறீங்க?
1: யோ, பேச முடியல, அவ்வளவு கிரௌடட். ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு PWC ல, நிறைய காட்டு, ரொம்ப பாடி கட் இருந்தாங்க. ஆனா அதே வரிசையிலதான் உட்கார்ந்துருக்கேன், ஆனா போக முடியல.
0: அப்புறம்
1: கலர் நான் சொல்றேனே, அவரு கலரு
0: நினைவு நாள் இந்த பாடலை கேக்கலாம்.
1: இல்லமா, எனக்கு நடிகர் திலகர் நடிப்பு ரொம்ப பிடிக்கும்,
0: உண்மையில
1: இருந்து பிடிக்கும்.
0: ஆமா, அவரோட நடிப்புக்கு யாரும் முடியாது. அதுவும் அந்த வசனங்கள் வந்து அவரு பேசுவாரு பாருங்களேன்,
1: உண்மைடா.
0: காலத்தால மறக்க முடியாத ஒரு நல்ல பொக்கிஷம் அவரு. அதனால இந்த பாடலை கேட்கலாம்.
1: ஏன் தெரியுமாமா, நேற்று என்னுடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள் இன்று இருக்கு, அதனால எனக்கு மறக்க முடியாத நாள்.
0: நீங்க வேற மாதிரியா.

0: குரல் பேசும், கண்கள் நடிக்கும், உணர்வுகள் உயிர் பெறும், அந்த நடிப்பின் பேரரசர் தான் இன்று நினைவிலுங்க. தமிழ் சினிமாவின் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று போற்றப்பட்டவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். வசனங்களுக்கு உயிர் கொடுத்தவர், ஒரு பார்வையால் ஆயிரம் உணர்வுகளை வெளிப்படுத்தியவர். சோகமாக நடித்தாலும் சரி, வீரமாக நடித்தாலும் சரி, அன்பை வெளிப்படுத்தினாலும் சரி, அந்த கதாபாத்திரமாகவே மாறியவர். அவர் நடிப்பில் எல்லாமே நம்முடைய நினைவில் இருந்தாலும், இந்த அண்ணன் தங்கை பாசம் அப்படின்னு எத்தனை பேர் வந்தாலுங்க, இந்த ஒரு வசனம் நிச்சயமா நம்மால மறக்க முடியாது இல்ல.
1: வயரம் போல சொலிச்சு விரோதிகளையும் வசீகரிக்க கூடிய உங்க கண்ணு எங்க? நீங்க மௌனமாயிருந்தாலும் ஆயிரம் ஆயிரம் அன்பு கதைகளை எனக்கு சொல்லுமே, அந்த அழகு கண்கள் எங்க?
2: ஒன்னையும் என்னையும் எந்த விதி பிரிச்சதோ அந்த விதிதான் என் கண்களையும் பறிச்சிடுச்சு.
1: இல்ல, நான் ஒரு திருக்கேங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கே இந்த நிலைமை, நீங்க எதுக்காக என்னை விட்டு போகணும்?
2: ஒன்னு விட்டு போக முடியாதுன்னாலதான் நான் உயிரோட திரும்பி வந்திருக்கேன். ராதா, நான் எங்க சுத்தினாலும் நீ போட்ட அன்பு வட்டத்துக்குள்ளதான் சுத்த முடிஞ்சதே தவிர அதை தாண்டி என்னால வெளியே போக முடியலம்மா. அப்ப உனக்கு ஒரு வயசு, இந்த குழந்தை எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப, உன்னையும் மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைதி அம்மா கைதி மாமா, இந்த வீணை இல்லாதவங்க இருந்து வருது. ராதா, என் மருமகள் வந்திருக்காளா? உன் மகள் வந்திருக்காளா? எங்க கூடி என் கண்ணை உன்னையாம நான் காப்பாத்துறேன்.
1: பேரதா
2: வாழ்க்கையில எனக்கு கிடைக்காதது உங்க அம்மா உனக்கு பேரா வச்சிருக்கா?

0: பாசமலர் திரைக்காக ஒலித்த அந்த பாடல் அனைத்து பாச மலர்களுக்கும் இந்த தருணத்தில் சமர்ப்பணங்க. அதாவது பொதுவாக நடிப்பு என்று சொல்லும் போது நடிப்பாங்க, ஆனா இவர் மட்டுமே அந்த கதாபாத்திரமாக வாழ்வார். அது நமக்கு தெரியும், நடிப்பு என்பது வெறும் வசனம் பேசுவது மட்டும் கிடையாது, அந்த கதாபாத்திரத்தின் ஆன்மாவை உணர்ந்து வாழ்வது என்பது தனது கலை பயணத்தால் நிரூபித்தவர் தான் சிவாலயர் சிவாஜி கணேசன். பராசக்தி முதல் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரை அவரின் ஒவ்வொரு படமும் தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த திரைப்படங்களில் இடம்பெற்ற வசனங்கள் சில.
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஓர் ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தார். கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டி என் தங்கையை விரட்டியது, பயந்தோடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டு ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோம். செய்தார்களா, வாழ விட்டார்களா என் கல்யாணியை? என் தங்கையின் வழக்கு, தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாபாவிக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதிலே என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா, அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் பெயரால் காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலக்கேபு நடத்தும் கலைவர்கள் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படுவரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.

0: என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால்
1: பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராரு.
0: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
1: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
0: கேளும்.
1: அப்புறம்
0: கேளும்.
1: பிரிக்க முடியாதது என்னவோ
0: தமிழும் சுவையும்,
1: பிரிய கூடாதது
0: எதுகையும் மோனையும்,
1: சேர்ந்தே இருப்பது
0: வறுமையும் புலமையும்,
1: சேராதிருப்பது
0: அறிவும் பணமும்,
1: சொல்லக்கூடாதது
0: பெண்ணிடம் ரகசியம்,
1: சொல்லக்கூடியது
0: உண்மையின் தத்துவம்,
1: பார்க்க கூடாதது
0: பசியும் பஞ்சமும்,
1: பார்த்து ரசிப்பது
0: கலையும் அழகும்,
1: கலையில் சிறந்தது
0: இலிசை நாடகம்,
1: நாடகம் என்பது
0: நடிப்பும் பாட்டும்,
1: பாட்டுக்கு
0: நாரதன்,
1: வீணைக்கு
0: வாணி,
1: அழகுக்கு
0: முருகன்,
1: சொல்லுக்கு
0: அகத்தியன்,
1: வில்லுக்கு
0: விஜயன்,
1: ஆசைக்கு
0: நீ,
1: அறிவுக்கு
0: நான்.
1: ஐயா ஆளு.

0: அசத்திட்டீங்கன்னு சொல்றேன். செந்தமிழ் செந்தமிழ்
1: செந்தமிழ் சொல்லுங்க. செந்தமிழ்
0: அசத்திட்டீங்க. பாடல் மட்டும் போடாம சுவாஜியோட வசனங்கள், அவர் பேசின பேச்சுக்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க நினைக்கிறேன், அவரோட பாட்டு வசனத்தை மட்டும் அவர் ஒப்பிக்கிறது இல்ல, அவரோட நட உடை, அவர் குடிக்கிற அந்த சிகரெட்டு கூட நடக்குங்க நடிக்குங்க.
1: ஆமா,
0: அந்த வகையில ஒரு பாடல் வந்து இருக்கு.
1: என்ன பாடல்?
0: யார் இந்த நினைவு, அந்த மாதிரி வரும்.
1: சாந்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலா? பாருங்க, அவர் கூட சேர்ந்து சுற்றி இருக்கிற அந்த சின்ன சின்ன பொருட்களுமே நடிக்குதுன்னா பெரிய விஷயம் இல்ல.
0: அது சிகரெட்டு நடிக்கும் பாருங்க, அவரோட நடைய பாருங்க, ஒரு ஸ்டைல், அவரோட நடை யாருமே இல்லை.

0: செவாலியர் சிவாஜி கணேசன் அவருடைய நினைவு நாள் இன்று. அவர் நடித்த திரைப்படங்களில் இடம்பெற்ற வசனங்களோடு சேர்ந்து பாடல்கள் உங்கள் நினைவறைகளை பசுமைப்படுத்திக் கொண்டிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இவர் பல கதாபாத்திரங்கள் குறிப்பாக ஒவ்வொரு உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் போது அதில் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கொடுத்து கொண்டு தான் இருக்கார். இப்போ காதல்னு எடுத்துக்கொண்டால்
1: பரிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதலுங்கிற அந்த புனிதமான மலர் தானா? அதை வச்சா நீ என்ன வீட்டிட்ட?
0: இந்த வசனங்கள் நிச்சயமா மறந்திருக்க முடியாது. ஒரு நடிகர் வந்தார், வசனங்களுக்கு உயிர் கொடுத்தார், கண்களால் கவிதையை எழுதினார், கலை உலகில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அவர் தாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
2: அதை என்னால ஒத்துக்க முடியாது. திறமையை விட என்னால வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு வழி உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நீ உயர்ந்திருக்க. அந்த வழி எனக்கு தெரியல. அவ்வளவுதான் திறமை இருந்தாலும் நேர்மையா நடந்துகிறவனுக்கு கஷ்டம்தான்.
0: இந்த மாதிரியான வாழ்க்கையின் யதார்த்தங்களை இவரை விட மிக யதார்த்தமா யாராலும் சொல்லிவிட முடியாது. எப்படி பேசணும் என்று கேட்டவர்களுக்கு அவரது வசன உச்சரிப்பு ஒரு பாடம். எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு அவரது கண்கள் தான் ஒரு பதில் என்று சொல்ல வேண்டுங்க.

0: சிவாஜி கணேசன் அவர்கள் நினைவு நாளில் அந்த மாபெரும் கலைஞருக்கு எங்கள் அன்பான மரியாதையை இந்த காற்றலைகளில் கொண்டு வந்தது மகிழ்ச்சி.
1: ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டேன், ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்.
0: அவ்வளவுதாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா இருப்போம்.

இதயம் இசை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு தலைமுறை அவரை ரசித்தது, இன்னொரு தலைமுறை அவரை கற்றுக்கொண்டது, இன்னும் வரும் தலைமுறைகள் அவரை நினைத்து வியக்கும். காரணம், கலைக்கு மரணம் இல்லைங்க, கலைஞர்களுக்கு மறைவும் கிடையாது. நடிகர் சிவாலயா

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சிலாங்கூரில் வெள்ளம் மற்றும் கடற்கரை மண் அரிப்பு ஆகிய இடர்களை எதிர்கொள்ளும் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மக்களின் நல்வாழ்வை பாதுகாக்கவும் ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு 83.46 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 6 திட்டங்களை சிலாங்கூர் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளது. உள்துறை அமைச்சு அகதிகள் பதிவு ஆவணம் DPP திட்டத்திற்கான தரவுகளை இந்த ஆண்டின் இறுதிக்குள் பெறும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசிய குடிநுழைவுத்துறை வாயிலாக செயல்படுத்தப்படும் DPP திட்டம் நாட்டிலுள்ள அகதிகள் தொடர்பான பல்வேறு தரவுகள் அதன் தொடர்புடைய நோக்கங்களுக்காக பெறப்படும் என்று அவர் தெரிவித்தார். இவ்வேளை மலேசிய குடிநுழைவுத்துறை JIM இவ்வாண்டு 5 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் கூறினார். 2025 JIM 5.2 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான வருமானத்தை வெற்றிகரமாக ஈட்டியது. இது அரசாங்க நிறுவனங்களில் மிக அதிக வருமானத்தை ஈட்டிய நிறுவனங்களில் ஒன்று. மேலும் ஜனவரி முதல் இதுவரை 2.6 பில்லியன் ரிங்கிட் வருவாயை பதிவு செய்துள்ளது. இங்கிலாந்தின் புதிய பிரதமராக ஆண்டி பர்ஹாம் பதவியேற்றுள்ள நிலையில் அவர் அமைச்சரவையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார். ஜான் ஹேலி நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள வேளை எட் அமேபென் வெளியுறவு அமைச்சராக உள்ளார். இதனிடையே ஷபானா மாமூத் தொடர்ந்து உள்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். மூத்த அமைச்சரான ரேஷியல் ரீவ்ஸுக்கு பதிலாக ஹேலி நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளது பலரிடையே கேள்வியை எழுப்பியுள்ளது. ராஹ் மற்றும் பாஹ் ஆகிய பகுதிகளில் உள்ள 25 தீபுகளை உட்படுத்தி 6.4 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மின்னழுத்த மின்சார அமைப்பு மாலத்தீவு அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நிலையான எரிசக்தி மேம்பாட்டிற்காக வெளித்தீவுகளை தயார் செய்தல் என்ற திட்டத்தின் கீழ் இந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. ஸ்பெயினிடம் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா அடைந்த தோல்வி ஆழமான காயத்தை ஏற்படுத்தியதை லயனல் மெஸ்ஸி ஒப்புக்கொண்டார். அதன் தாக்கமாற நீண்ட காலம் தேவைப்படும் என்றார் அவர். நியூஜெர்சியில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் கூடுதல் நேரத்தில் கோல் ஃபெரன் தோரெஸ் அடித்த கோல் அர்ஜென்டினா கிண்ணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இதனிடையே அவர் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையமிசம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை 21 பிறந்த நாள், திருமண நாள். இந்த திருமண நாள் வாழ்த்தை நீங்க எங்களோடு பகிர்ந்து கொள்ளணும், அன்பிற்குரியவர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காதற்காம அழைக்கலாம். 03-2282-5733 அல்லது 4-7-6-8 என்று எங்களுக்கு

0: உலக இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
3: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
2: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
4: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
3: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
2: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
3: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
2: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
3: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
5: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
6: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
7: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
8: என்ன கேக்குறாங்க?
7: எப்ப வரும் கேக்குறாங்க.
8: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
7: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
8: கண்ணா, எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
7: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: வணக்கம் திரேசா.
1: வணக்கமா.
0: நான் மணி சரோஜினி பேசுறேன்.
1: யாருக்கு பிறந்த நாள்?
0: என் மருமகனுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு 46 வயசு. அவர் மனைவி தேன்மொழி, அவர் பேரு தேவன் ஆனந்த். அப்புறம் அவர் பிள்ளைங்க வந்து ஹரிஷ் ஸ்ரீகந்தன், வீவன் ஸ்ரீ ஹரித்ரா. எல்லாரும் வாழ்த்து சொல்றேன், குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும்.
1: சரி, மருமகன் கிட்ட என்ன பிடிக்கும்?
0: அவர் ரொம்ப நல்லவர். நாங்க எது நினைச்சாலும் அவர் செஞ்சிருவாரு.
1: அப்படியா? பொதுவா மருமகன் சொல்ல மாட்டாங்க, மகன் சொல்லுவாங்கல்ல.
0: ஆமா, அவர் மகன் தான்.
1: சரி, அந்த மகனுக்கு எங்களுடைய வாழ்த்தும் கூட. சரியா?
0: ரொம்ப நன்றி.
1: நன்றிமா.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: புனாப்பா, நான் ஓடி வாங்கி சாப்பிட்டு நானே யோசிச்சிட்டேன், இது ஏன் இப்படி சாப்பிடுறாங்க எல்லாரும், அது வயிறுனால சாப்பிடுறாங்களா, அந்த ட்ரெண்டிங் சொன்னீங்களே, அந்த ட்ரெண்டிங்ல வாங்கி எல்லாரும் சாப்பிட்டு ஆகணும்னு ஒரு கட்டாயத்தை சாப்பிடறான்னு யோசிப்பேன். இன்னொன்னு வந்து அந்த மெக்கரோனியா சின்ன சின்னதா இருக்குமே, எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல, டெக்ஸ்டர் எனக்கு பிடிக்கல.
2: இல்ல இல்ல, நீங்க கடையில வாங்குறத விட வீட்டுல சொந்தமா செஞ்சீங்கன்னா அது ருசி வேறங்க.
1: ரொம்ப வீட்டுல வந்து கறிதான், கறி ஊத்தி குழம்பி அடைச்சதா வீட்டுல சாப்பிட்டேன்,
3: என் இடமாடா அப்படின்ற மாதிரி.
1: அந்த மெக்கரோனி மட்டும் சோஸ் இல்லாம சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா? அதான், அது ஒண்ணுமே இல்லையா.
2: இப்ப ஒரு சிலர் வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது இன்னும் நல்லா இருக்கும், நீங்க முயற்சி பண்ணி பாருங்க.
3: இல்லன்னா இப்படி பண்ணுங்க, மெக்கரோனிய வாங்கி அவிச்சிருங்க, கறியை விக்க சொல்லுங்க, கலந்து நீங்க சொன்னது போல
1: என்ன ட்ரை பண்ணலாம், கருவாடு கறி வச்சு மெக்கரோனி ஊத்தி அடிச்சு
2: கொடுக்கலாம். இப்படி பார்த்ததே இல்லையே, மெக்கரோனி
3: கருவாட்டு கறி மெக்கரோனி எனக்கு அனுப்புங்க, நான் சாப்பிடுறேன் உங்க கூட.
1: ஓகே ரைட்.
2: அந்த மெக்கரோனியே எப்படி அவமானப்படுத்துறீங்க தெரியுமாங்களா?
1: இல்ல பிரதர், கருவாடு கறி தான் அந்த மெக்கரோனிய குடுத்து வச்சிருக்கேன்.
2: இருக்கீங்க பாருங்க நீங்க.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
4: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
5: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
4: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
4: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
6: இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: அங்கமுத்து அப்பளசாமி அம்பாங்கிலிருந்து அழைக்கிறேன்.
1: சொல்லுங்கய்யா, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: எனது மகள் வந்து யுவனி தான் அங்கமுத்து. அவங்க வந்து சிறம்பன் 2 கொன்வென்ட் சமய பள்ளியில மாலை நேர ஆசிரியர் பொறுப்பாளராக இருந்தாங்க. இப்பொழுது வந்து சந்தின் லிங்கி தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியா பதவியேற்றிருக்காங்க நேற்றுல இருந்து.
1: ஓ அப்படியா, வாழ்த்து வாழ்த்து, எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.
0: அவருக்கு நாங்க பெற்றோர்கள், கூட பிறந்தவங்க, அவரது கணவர், அவரது மாமியார் மாமனார் உறவினர்கள் வந்து வாழ்த்து சொல்றோமா?
1: நன்றி. நிச்சயமாக இசைமிசை மின்னலமின் அன்பான வாழ்த்தும் கூட தொடரட்டும் அவங்களுடைய அந்த சேவை. சரிங்களா?
0: சரிம்மா, சரிம்மா,
1: நன்றிங்கய்யா.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM. நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, சில மனிதரை நாம் பார்க்கிறோம், எதற்கெடுத்தாலும் குறை சொல்லுவதையே அவர்களுடைய பழக்கமாக கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அவர் குறை சொல்லவில்லை என்றால் அவருக்கு உறக்கம் வராது. ஒன்று, யாரை பற்றியாவது குறை சொல்லியாக வேண்டும் அல்லது எதை பற்றியாவது குறை காண வேண்டும். இதுவே அவர்களுடைய சுபாவமாக அமையப்பெற்றிருப்பதையும் நாம் காண முடிகிறது. அந்த சுபாவத்தில் ஒன்றுதான் உணவுகளை குறை சொல்லுவது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் குறை கூறியதே இல்லை. ஒரு உணவு அவர்களுக்கு தரப்பட்டால் அதை அவர்கள் விரும்பினால் உண்பார்கள். அதில் ஏதேனும் குறையிருந்து அது தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை அவர்கள் உண்ணாமல் ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் எந்த உணவையும் குறை கூறியதே இல்லை என்ற நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே 3563 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உணவும் பானமும் அல்லாஹ்வினுடைய ரிஸ்க், அருள்வளமாகும். அது அவன் நமக்கு வழங்கிய பேருபகாரமும் ஆகும். எனவே மனிதன் தனக்கு பிடிக்காத உணவை குறை சொன்னால் அவன் இறைவனின் வாழ்வாதாரத்தை மறுக்கிறான் என்று பொருள். மக்களில் சிலர் உணவிலே மட்டும் எனக்கு பிடிக்கவில்லை என்று குறை கூறி வெறுக்கின்றனர். மற்ற எதையும் அவர்கள் வெறுப்பதில்லை. அல்லாஹ்வின் நஅமத், வெகுமதி குறைப்படுத்தப்படுவதற்குரியது அல்ல. அதை பெற்றதற்காக இறைவனுக்கு நாம் நன்றிதான் செலுத்த வேண்டும். அதற்காக அல்ஹம்துலில்லா என கூற தக்கது சுக்ராகும். நாம் சமைக்கிற உணவு பொருள் ஒன்றுதான், ஆனால் அதிலே ஒவ்வொரு கைக்கும் ஒரு சுவையை இறைவன் அமைத்து தருகிறான். அது சமைப்பவருடைய கைப்பக்குவத்தை வைத்து சுவைகள் மாறுபடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் அவர்கள் சமைத்து கொடுத்ததை சுவையாக இல்லை என்று நாம் வெறுக்கிறோம், குறை சொல்லுகிறோம். அதை சமைப்பதற்காக அவர்கள் செய்த எல்லா தியாகங்களையும் நாம் மறந்து விடுகிறோம். குறை சொல்லி அவரை காயப்படுத்துகிறோமே என்பதை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. நாம் நினைத்ததை சொல்லியாக வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டில் நாம் நிலையாக இருக்கிறோம். இந்த குறை இதோடு நின்று போய்விடுகிறதா என்றால் இல்லை. மனைவியிடம் உணவு சண்டை போடுகிற சில கணவர்களும் உண்டு. தன் மனைவி வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து தனது கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் உணவு சமைத்து தருகிறாள். ஆனால் என்றோ ஒரு நாள் சற்று கூடுதலாக உப்பு அதிகமாகி விட்டது. இதனால் வீடே ரெண்டாகி போகிற போர்க்களங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த குறைகாணல்? அதை சற்று பக்குவப்படுத்தி சாப்பிடலாமே அல்லது ஒதுக்கிவிடலாமே, இதற்காகவா குறையும் சண்டையும்? எனவே அன்பு நேயர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய அழகிய வாழ்க்கை நெறியை சற்று கேளுங்கள். உணவை குறித்து எந்த குறையும் எந்த விமர்சனத்தையும் எந்த சண்டையையும் தன்னுடைய துணைவியாரு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததே இல்லை. எனவேதான் அவர்கள் குடும்பவியலிலே மிகச்சிறந்த வெற்றி கண்டார்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிக்கும் வான ஹைருன் லி அஹ்லி, உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர் என்ற பெயரை எடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் நான் சிறந்தவன் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சிறப்பிற்குரியவராக ஆனதற்கு காரணம் குடும்பவியலிலே தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய சமூகத்தோடு அவர்கள் எப்பொழுதும் யாரையும் குறை சொன்னதில்லை, விமர்சனம் செய்ததில்லை. அதுதான் குடும்பவியல் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்றால் அது மிகையல்ல. குறை சொல்லுகிற அன்பு நெஞ்சங்களே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இந்த உணவு கூட இல்லை என்று அன்றாடம் உணவுக்கு தவிக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் உலகத்திலே உணவில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான், அதை நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? பசி வந்தால் பத்தும் பறந்துவோம் என்று சொல்லுவார்கள். அந்த பசியில் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அது எந்த உணவை தந்தாலும் அதிலே ருசி காணாமல் அதை உண்டுவிட்டு இறைவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய நன்றியுள்ள அடியார்கள் எவ்வளவு சிறந்தவர்கள்! எனவே நாம் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த உணவு குறித்து விமர்சனம் செய்வதோ சண்டையிடுவதோ குறை கூறுவதோ அறவே கூடாது என்பதை நாம் மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும்.

இந்த குறை சொல்லுதல் என்பதும் ஒரு மனநோய் என்றாலும் மிகையல்ல. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை, சஃபியா இப்படி இப்படி இருக்கிறார்கள் என்னும் குறையே அவருக்கு போதுமானதாகும் என்று கூறினார்கள். அதாவது அவங்க கொஞ்சம் குள்ளமா இருந்தாங்க. அந்த ஒரு குறையை கொஞ்சம் சுட்டி காட்டுவதை போன்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு விட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்த அந்த கண்டிப்பை அன்பு நேயர்களே கவனமாக கேளுங்கள். ஆயிஷா, நீ எவ்வளவு மாசுபடிந்த சொல்லை உன் வாயினால் நீ வெளிப்படுத்தி விட்டாய். உன்னுடைய அந்த சொல்லை கடலில் கரைத்து விட்டால் அது கடல் முழுவதையும் அசுத்தமாக்கிவிடும் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி மிஷ்காத்துல் மசாபிஹில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு நேயர்களே, பிறரை குறை சொல்லுவது, பொருட்களை குறை சொல்லுவது எவ்வளவு பெரிய மாசுபடிந்த ஒரு வார்த்தை என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நாம் விளக்கம் பெற முடிகிறது. இந்த குறை சொல்லுவதை இன்னொரு வார்த்தையில் நாம் கண்டிக்கத்த வேண்டுமென்றால், குள்ளமாக இருப்பதோ, அழகற்று இருப்பதோ, மிக உயரமாக இருப்பதோ, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதோ, பொருளாதாரத்திலே குறைவாக இருப்பதோ, அது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாத ஒன்று. இறைவன் விதித்த விதியில் அவர்களுடைய வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறது. எனவே அதை நாம் குறை சொல்லுவது இறைவனுடைய அதிகாரத்தையே நாம் குறை சொன்னதாக ஆகிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இறைவனையே குறை சொன்னால் அது எங்கு போய் முடியும்? இறைவனுக்கு இணை வைக்கிற அவனுடைய படைப்பினங்களுடைய அதிகாரத்தையே நாம் சிதைக்கிற நிலைக்கு நம்மை சென்று ஆழ்த்தி விடாதா? எனவே நாம் வார்த்தைகளை நிதானமாக பிரயோகிக்க வேண்டும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. இன்று பல குடும்பங்களிலே இந்த குறை காணும் சொல்லாடல் நிறைந்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர் குட்டை என்றும் நெட்டை என்றும் இப்படியாக நோவினை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்பு நேயர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹு தாலா உலகத்திலே கனிகளை உருவாக்குகிறான், விளையச் செய்கிறான். ஒரே மண்ணில் தான் அது விளைகின்றன, ஒரே தண்ணீர் தான் பாய்ச்சப்படுகின்றன. ஆனால் சில கனிகளில் சுவை நிறைந்து காணப்படுகிறது, சில கனிகளில் சுவை சற்று குறைவாக இருக்கிறது. எனவே அதை சாப்பிட்டு விட்டு இந்த பழம் நல்லா இல்ல, ருசியா இல்ல என்று நாம் பழங்களை குறை சொல்லுவது அந்த பழங்களை உருவாக்கிய இறைவனையே குறை சொன்னதாக ஆகிவிடும். அதனால் தான் நபிகளார்

0: அல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் குறை சொன்னதே இல்லை. அது வாய்க்கு ருசியாக இருந்து தனக்கு பிடித்திருந்தால் அவர்கள் சாப்பிடுவார்கள். ருசி இல்லை என்றால் எந்த குறையும் சொல்ல மாட்டார்கள். அதை விட்டு அதை சற்று ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்ற அந்த நபிமொழி யாரையும் எதையும் எப்பொழுதும் குறை சொல்லக்கூடாது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. இறைவனுடைய படைப்பில் குறை நிறைகளை வைத்துத்தான் இந்த உலகத்தையே அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த குறை நிறை அதாவது ஏற்ற தாழ்வு இல்லை என்றால் எல்லோரும் சமமாக இருந்தால் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். எனவே சிலரை செல்வந்தராக வைத்திருக்கிறான், சிலரை ஏழையாக வைத்திருக்கிறான். அந்த செல்வந்தருடைய வீட்டில் நடக்க வேண்டிய காரியங்களை இந்த ஏழை சென்று செய்ய வேண்டும் என்ற நியதியை இறைவன் உருவாக்கியிருக்கிறான். எனவே எல்லோரும் சமமாக இருந்தால், எல்லோரும் குறையில்லாதவர்களாக இருந்தால் உலகமே ஸ்தம்பித்து விடும். யார் யாருக்கு உதவி செய்வது? என்னிடத்திலும் பணம் காசு இருக்கிறது, அவரிடத்திலும் இருக்கிறது. யார் யாருக்கும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த தேவையும் இல்லாமல் போய்விடும். எனவே இது இறைவனுடைய படைப்பினுடைய நியதி. எனவேதான் குறை நிறை என்பது இருக்கத்தான் செய்யும். உலகம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த உலகத்தினுடைய அசைவு, இந்த உலகத்தினுடைய இயக்கம் முழுமை பெறுவதற்காக சில ஏற்றத்தாழ்வுகளை இறைவனே வைத்து படைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் யாரையும் எதையும் நாம் குறை சொல்ல மாட்டோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே குறை சொல்லுவதையே தன்னுடைய சுபாவமாக கொண்டவர்கள்தான் எதை கண்டாலும் எதையேனும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த குறையிலே மாட்டிக்கொள்கிறார்கள். எனவே இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த குறையிலே தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த உணவை அப்படியே வீசி விடுகிறார்கள், வீண்வரையும் செய்கிறார்கள். இதுவும் மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்வரையும் செய்யாதீர்கள். நிச்சயமாக வீண்வரையும் செய்வோரை அவன் நேசிப்பதில்லை என்று அல்குரான் சொல்கிறது. எனவே தனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுக்க வேண்டுமே தவிர அதை தூக்கி வீசவும் கூடாது. அந்த உணவில்லாமல் எத்தனையோ ஏழைகள் உலகத்திலே தவிக்கிறார்கள். குப்பையில் வீசப்படுகின்ற உணவை கூட பொறுக்கி உண்கிற எத்தனையோ ஏழை எளிய மக்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். பல நாள் பட்டினி கடந்து தன் வாழ்க்கை கழிக்கக்கூடியவர்களும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த உணவை நாம் பிடிக்கவில்லை என்றால் கொஞ்சம் ஒதுக்க வேண்டுமே தவிர அதை எரிவது, அளவுக்கு அதிகமாக வைத்துக் கொண்டு அதை வீண்வரையும் செய்வது, அதை நாகரீகம் என்று கருதி அப்படியே தட்டுகளில் விட்டுவிட்டு செல்வதும் கண்டிக்கத்தக்க ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த நேரத்திலும் யாரையும் குறை சொல்லுவது, அவர்களுடைய குறைகளை நாம் ஆராய்வது, அவர்களை பற்றியே நாம் பிறரிடத்திலே பேசுவது, இதுவெல்லாம் மிக நல்ல குணங்கள் அல்ல. எந்த உணவையும் நாம் குறை சொல்லாமல் பிடித்தால் உண்டுவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். உணவிற்காக எந்த சந்தர்ப்பத்திலும் யாரிடத்திலும் சண்டை போடாமல் நாகரீகமாக வாழ பழகிக்கொள்வோமாக. அத்தகைய நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை இணைத்தருள் புரிவானாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம் பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்தளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரைசா லசரு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். எங்கிருந்தாலும் உடமையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஐநா சிறார் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை UNCRC-இன் 159 பரிந்துரைகளின் கீழ் 2001 சிறார் சட்டம் 611 மறு ஆய்வு செய்ய மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு முன்வந்துள்ளது. சட்ட சீராக்கம், துன்புறுத்தலுக்கு எதிரான மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு, சிறார் உரிமைகள் தொடர்பான ஆக்கப்பூர்வ முயற்சிகள் தொடர்பான கூறுகள் இந்த பரிந்துரைகளில் அடங்கும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி கூறினார். ராம்சோல் குழுமம் மற்றும் எம்பேங் இணைந்து உருவாக்கியுள்ள புத்தாக்க ஊதிய திட்டம் பேடே நாவ் தனியார் துறையின் வணிக முயற்சியே தவிர அரசாங்க கொள்கையோ திட்டத்தையோ சார்ந்தது அல்ல என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் குஸ்கோப் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த திட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் குழப்பத்தை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்க பொது தனியார் நிறுவனங்களிலிருந்து 154 நோயாளிகள் தற்பொழுது மலேசிய ஆயுதப்படை ஏடிஎம் முன்னாள் வீரர்கள் வாரியத்தின் 8 மையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுள் 54 பேர் ஆயுதப்படையின் முன்னாள் அதிகாரிகள் என முன்னாள் படைவீரர் விவகாரத்துறை JHEV-இன் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் டாக்டர் சமஹான் மர்சுகி தெரிவித்தார். இந்தோனேசியாவில் சிறார் கடத்தல் கும்பல் ஒன்றை வழிநடத்திய பெண்ணுக்கு 7 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்தோனேசியா உட்பட சிங்கப்பூரில் பச்சிளம் குழந்தைகளை கடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 19 பேர் கொண்ட குழுவின் தலைவராக 70 லியூ சியூலான் செயல்பட்டு வந்துள்ளார். லீ குறைந்தது 12 குழந்தைகளை சிங்கப்பூருக்கு அனுப்பியிருந்ததாக முன்னதாக நீதிமன்றத்திடம் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் கட்டுமானத்தில் இருந்த சுரங்கப்பாதை ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்தனர். சிக்கிமில் தீஸ்தா ஆற்றின் அருகே நீர்மின் திட்டத்திற்காக தொழிலாளர்கள் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் ஏற்பட்டது. 27 பேர் வரை அதில் சிக்கியிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. ஜப்பானிய மருந்து நிறுவனமான தகிடாவின் ஒடெங்கா தடுப்பூசியை பயன்படுத்த அனுமதி அளிப்பதன் மூலம் இந்தியா அதன் முதலாவது டெங்கி தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை ஆய்வு செய்த பின்னர் 4 to 60 வயதிற்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம் நேர்களை, வணக்கம் மல்லேஸ். மலர்ந்தாச்சுங்க தீரா இசை, வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு மாலை பொழுது தீரா இசை அப்படின்ற இந்த அழகிய பொக்கிஷத்தை கையில எடுத்து 8 மணி வரைக்கும் இன்றைக்கு பல கதைகள் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதிகமான வெயில் நேரத்துல கொஞ்ச நேரம் மழை வந்துட்டு போனேன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சி முழுக்க மழை வந்த மாதிரி இருக்க போகுது. ஏன்னா இப்போ கேரளையும் மழை வர மாதிரி தான் இருக்கு, ஒன்று வரலன்னு நினைக்கிறேன். அதனால இன்றைய நிகழ்ச்சியில இன்னும் சுவாரஸ்யங்களை அள்ளி தர காத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன், அந்த பக்கம் நீங்கள். இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இணைந்து

பொண்ணாச்சுக்கு இப்ப என்னாச்சுது, மனம் சொன்னாலும் கேட்கலியா?

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719
1: தீராசையில் பாடல்கள் வாயிலாக உங்கள் பொழுதினும் இசையின் வாயிலாக இசைத்துக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. சில பேருக்கு வேலை முடிஞ்சிருக்கும், சில பேருக்கு இன்னும் முடியாம இருக்கும். அதனால வேலை முடிய போகுது அப்படின்ற ஆர்வத்தை இன்றைய தீராசை இன்னும் அப்படியே தூக்க போகுது, தூக்கலா உங்களுக்காக வழங்க போகுது. சரி, 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இப்ப ஜூலை மாதத்துல இருக்கும், இதுதான் முக்கியமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது. ஆகஸ்ட் மாதம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் தேசிய தின கொண்டாட்டம் நடக்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த வருடம் வந்து தேசிய தின கொண்டாட்டம், பிறகு மலேசிய தின கொண்டாட்டத்திற்கு மலேசியா மராணி வளமே வாழ்வின்பம் அப்படின்ற ஒரு கருப்பொருள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மலேசியா மராணி கசுஜாத்ரா அண்டி நிக்மதி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த வருடம் தேசிய தின கொண்டாட்டம் எங்கு நடக்க போகுது, மலேசிய தினம் பற்றிய விவரங்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பிரத்யேகமான ஒரு அகப்பக்கம் வந்து செயல்பட்டு வருது. மெர்டேகா 360.my அப்படின்ற அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா இது பற்றி விவரங்கள் நீங்க தாராளமா தெரிஞ்சு கொள்ளலாங்க. அடுத்து இசைஞானி மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரல்ல பாடல்

இளவரசியில் இசை மட்டும் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேலையில நீங்க இப்ப அழைத்து பேசலாங்க. ஆமா, இப்போ வேலை முடிஞ்சிருச்சான்னு முடியலையா? சரி, முடியலனாலும் பரவாயில்ல. நிறைய நேர்கள் வந்து வேலை இடத்துல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே கூட நம்மோடு அழைத்து பகிர்ந்துக்குவாங்க. என்னன்னா, உங்களுக்கான போட்டி எங்கும் தொடங்கியாச்சு. பாடல்கள் இடம்பெறும், டக்குனு நின்றோ அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. சுடிய 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அழைங்க. உங்களுக்கான பாடல்கள் காத்துட்டு இருக்குங்க.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: புனாப்பா, நான் ஒருவாடி வாங்கி சாப்பிட்டு நானே யோசிச்சேன், இது ஏன் இப்படி சாப்பிடுறாங்க எல்லாரும், அது வயிறுனால சாப்பிடுறாங்களா, அந்த ட்ரெண்டிங் சொன்னீங்களே, அந்த ட்ரெண்டிங்ல வாங்கி எல்லாரும் சாப்பிட்டு ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் சாப்பிடுறாங்க யோசிப்பேன். இன்னொன்னு வந்து அந்த மெக்கரோனியா சின்ன சின்னதா இருக்குமே, எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல, டெக்ஸ்டர் எனக்கு பிடிக்கல.
0: இல்ல இல்ல, நீங்க கடையில வாங்குறத விட வீட்டுல சொந்தமா செஞ்சீங்கன்னா அது ருசி வேறங்க.
1: ரொம்ப வீட்டுல வந்து கறிதான், கறி ஊத்தி குழப்பி அடைச்சதான் வீட்டுல சாப்பிட்டேன்.
2: என் இடமாடா அப்படின்ற மாதிரி.
1: அந்த மெக்கரோனி மட்டும் கோஸ் இல்லாம சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா? அதான், அது ஒண்ணுமே இல்லையே.
0: இப்ப ஒரு சிலர் வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது இன்னும் நல்லா இருக்கும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க.
2: இல்லன்னா இப்படி பண்ணுங்க, மெக்கரோனியை வாங்கி அவிச்சிருங்க, கறியை வைக்க சொல்லுங்க, கலந்து நீங்க சொன்னது போல
0: பிள்ளைகளின்
3: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7291 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேரிகளை கோலாலம்பூர் புத்திரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர் புத்திரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
6: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9. மாலை பொழுதில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க. உங்கள் பயணத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக்குறது என்னோட முக்கியமான வேலைங்க. சரி, இப்போ இந்த வெளியூர் பயணம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா முக்கியமா இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது நம்ம தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். கடப்பிதல் சரியான முறையில் இருக்கா, அதற்குன்னு சில காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்றத தொடர்ந்து வந்து சரி பார்த்துக்கோங்க. இதற்கிடையில புதிய கடப்பிதல் வந்து இந்த மாதம் July 1st தொடங்கி அறிமுகப்படுத்தப்பட்டது இல்லையா. இப்ப வரைக்கும் 60,000 அதிகமான கடப்பிதழ்கள் மலேசியர்களிடம் வந்து வழங்கப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. 94 புதிய அம்சங்களோடு பாதுகாப்பு அம்சங்களோடு இந்த புதிய கடப்பிதழ் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி விவரங்கள் தொடர்ந்து நாமும் தொடர்ந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இதற்கிடையில நீங்களுமே வந்து தாராளமா இப்போ அழைக்கலாம். அழைச்சி உங்களுக்கான போட்டி எங்கும் காத்துட்டு இருக்கு. ஒரு பாடல் வரும், பாடலை கேளுங்க, டக்குன்னு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: தீராவேசையில் நம்ம பேசிட்டு இருக்கோம், நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நேருக்கு வந்திருக்காங்க.
1: சந்திரன் பேசுறேன், ரோஹன்.
0: சந்திரன் தயாரா இருக்கீங்களா பாடலுக்கு?
1: தயாரா இருக்கேன்.

அன்பு இல்லையா? அதான் சரியா இருக்கும்ன்றீங்களா? ஒருவேளை சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடல் அடுத்து இடம்பெறும் சந்திரன். சரி, நீங்க சரியா சொல்லிட்டீங்களா அப்படின்றத பாடல கிட்ட தெரிஞ்சிடும். சரி, இப்போ நீங்க இன்னொரு நேருக்கு நம்ம வாய்ப்பு வழங்க போறோம், நீங்களும் அழைக்கலாங்க. ஸ்டுடியோ 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கா மகடா டாய்?
2: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு வள வள வளக்கும்.
2: அண்ணனோட பச்சை அது பறந்து வந்த

0: பாடல் இடம்பெறும் டக்குன்னு நின்றோம். அடுத்த வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: ஈஸ்வரி பேசுறேன், கமிட்டி டைப்பிங்ல இருந்து.
0: அப்படி உங்களுக்கான பாடல் தயாரா இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான பாடலா கொடுக்கலாம்னு இருக்கோம் உங்களுக்கு.
1: இது வந்தா பாப்போமே.
0: சரி, இப்ப கேட்டுடலாம்.
1: ஓகே ஓகே கேட்டு.

0: நாட்டுப்புறத்துல இருந்து பாடறேன் வந்துருமா?
1: நாட்டுப்புறத்துல இருந்து படிக்கணுமா?
0: நாட்டுப்புறத்திலே என்னது, என்ன வரும்?
1: நாட்டுப்புறத்திலே தெரியலையா?
0: தெரியலையா? நாட்டுப்புறத்திலே சொன்னதப்பான்னு வரும். அப்படி

0: தீராசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. உங்க மாலை பொழுது இன்னும் அழகாக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா பாடல்கள் வாயிலாக தான் வேலை முடிஞ்சு உங்களுடைய பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. ஒவ்வொரு நாளும் அப்படிதான் அந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி வைக்கிறது என்னமோ தீராசை. தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. உங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமைகள்ல இன்னும் ஒரு கூடுதல் விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில கடந்த நடந்த சில ஞாபகங்கள்ல மீண்டும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியை வந்து அதிகமா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நினைவுகள் பற்றி அதிகம் பேசுறோம். இன்றைக்கும் 6 மணிக்கு மேல ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு தலைப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம், 80ஆம் திருவிழாமாண்டு. பிறகு 2000ஆம் ஆண்டு தொடக்க காலகட்டத்தில் நாம் கடந்து வந்த சில நினைவுகளை பற்றி பேச காத்துக்கிட்டு இருக்க இன்றைய தீராயிசை மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: உயிருக்காக.
1: சுலோங் 4.0 திட்டம் உயர்கல்வி வாய்ப்பை பரவலாக்குகிறது. B40 M40 தரப்புக்கான முழுமையான உயர்கல்வி வாய்ப்பை இந்த திட்டம் உறுதிப்படுத்துகிறது. இதுவரை பல்கலைக்கழகம் சென்றிராத குடும்பத்தாருக்கு பொது பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் அரிய வாய்ப்பு. மேல் விவரங்களுக்கு www.mohe.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: Linkums.
1: மலேசியா அதன் இலக்கவியல் சூழல் அமைப்பு மீதான மேலாண்மையை வலுப்படுத்தும். ஆற்றல் பாதுகாப்பும் கடல்சார் பாதுகாப்பும் ஒன்றோடு ஒன்று ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அண்மைய உலகளாவிய நிகழ்வுகள், குறிப்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் தொடங்கியுள்ள மோதல்கள், ஆற்றல் பாதுகாப்பும் கடல்சார் பாதுகாப்பும் இரு வெவ்வேறு விவகாரங்கள் அல்ல என்பதை நிரூபிக்கின்றன என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரங்கள் தற்போது ஒன்றுக்கொன்று ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளதால் அவை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் கூறினார். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நிகழும் நிகழ்வுகள், மின்சார கட்டணம், எரிபொருள் விநியோகம், வர்த்தக போக்குவரத்தில் தாக்கத்தை கொண்டு வருவதோடு மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும் என ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் விவரித்தார். இதனிடையே ஓர்மோஸ் நீரிணையில் நிகழும் அண்மைய மோதல்கள் மலேசியாவை மட்டுமின்றி உலகளாவிய மதிப்பு சங்கிலியையும் பாதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியா இலக்கவியல் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் முனைப்பு காட்டியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். இது நம்பிக்கையான, மீள்தன்மையுடைய, பாதுகாப்பான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கும். அத்துடன் புத்தாக்கத்தையும் பொறுப்பையும் இணைக்கும் என அவர் கூறியுள்ளார். இதற்கு சான்றாக தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு திட்டம் ஜெண்டேலா 5G அலைக்கற்றை விரிவாக்கம், 2025 இணைய பாதுகாப்பு சட்டம், ஒன்சா செயலாக்கம் போன்ற பல்வேறு முன்னெடுப்புகளின் மூலம் பாதுகாப்பான, மீள்தன்மை கொண்ட, நம்பகமான இலக்கவியல் சூழலை உருவாக்குவதில் அதன் பங்களிப்பை காண முடிவதாக 2026 பன்னாட்டு கண்காட்சி மாநாடு IRC தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு கூறினார். மலேசிய குடிநுழைவுத்துறை இவ்வாண்டு 5 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான வருமானத்தை ஈட்ட இலக்கிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் கூறினார். 2025 5.2 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான வருமானத்தை அது வெற்றிகரமாக ஈட்டியது. இது அரசாங்க நிறுவனங்களில் மிக அதிக வருமானத்தை ஈட்டிய நிறுவனங்களில் ஒன்று. அத்துறை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக 5 பில்லியன் வருமானமாக ஈட்டி வருகிறது. இவ்வாண்டின் தற்போதைய நிலவரப்படி 2.6 பில்லியன் ரிங்கிட் வரை வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதால் ஆண்டின் இறுதிக்குள் கடந்த ஆண்டின் வசூல் சாதனையை முறியடிக்கப்படும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் நாடு முழுவதும் உள்ள 213,000 மேற்பட்ட குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு பவர் ஆப் 10K திட்டத்தின் மூலம் 7 பில்லியன் ரிங்கிட் நிதியை வழங்கியுள்ளது. இவ்வாண்டு முழுவதும் 15 பில்லியன் ரிங்கிட் நிதியை வழங்குவதை இலக்காக கொண்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு ஆதரவை வழங்கும் திட்டங்கள் மூலம் இந்நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். தற்போதைய உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் குறு சிறு நடுத்தர தொழில்துறை தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்வதில் குஸ்கோப் கொண்டுள்ள தொடர் கடப்பாட்டை இந்த வெற்றி பிரதிபலிக்கிறது என அவர் கூறினார். இவ்வேளை நெகிரிசம்பிலான் மாநில தேர்தலில் நம்பிக்கை கூட்டணி PH முன்வைத்துள்ள தேர்தல் கொள்கை அறிக்கை வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, மாறாக மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமினுடின் ஹருண் தலைமையிலான மாநில அரசின் நிர்வாக அனுபவம் சாதனைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு மாநில DAP தலைவர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். 10 முக்கிய அம்சங்களை கொண்டுள்ள இந்த தேர்தல் கொள்கை அறிக்கை ஏற்கனவே வெற்றி பெற்ற பல்வேறு உயர்மட்ட திட்டங்கள் கொள்கைகளின் தொடர்ச்சியாகவும் சீராக்கத்துடன் அமைந்துள்ளது என அவர் கூறினார். வாகனம் தொடர்பான நுட்ப தகவல்களை வெளியீட்டு நிறுவனங்களிடமிருந்து பயணிட்டாளர்கள் பெற பழுதுபார்க்கும் உரிமை எனும் கொள்கையை செயல்படுத்த உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு பரிசீலிக்கிறது. இந்த முனைப்பு வாகன உரிமையாளர் விருப்பமான பட்டறையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை மட்டும் வழங்கவில்லை, மாறாக தேவையான நுட்ப தகவலை அணுகுவதற்கான வசதியை ஏற்படுத்தும் என துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலி கூறியுள்ளார். மேலும் வாகன பராமரிப்புக்காகவும் பழுதுபார்ப்புக்காகவும் தேவைப்படும் நுட்ப தகவல்கள், உதிரி பாகங்கள், உபகரணங்கள் ஆகியவற்றை உள்நாட்டு பட்டறைகள் பெறுவதை இது அனுமதிக்கும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: தேசிய பண் நகாராகு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
1: மேற்காசியாவில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மீண்டும் மூண்டுள்ள மோதல் குறித்து ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பதற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். நிலைமையை மேலும் சீர்குலைக்கும் செயலை தவிர்ப்பதோடு அந்த இருதரப்பும் சுய கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என அவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்த சண்டை நடுநிலையாளர்களின் முயற்சிக்கு எதிராக உள்ளது. அத்துடன் கலந்துரையாடலாலும் அரசு தந்திரத்தாலும் தீர்வை எட்டும் முயற்சிக்கு மிரட்டலாகவும் உள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் ஓர்மோஸ் நீரிணையில் கடல் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் பன்னாட்டு சட்டத்திற்கு இணங்க அந்த தடத்தை பயன்படுத்த சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். யுக்ரைன் துறைமுகம் ஒடிசாவில் வர்த்தக கப்பல் மீதான ரஷ்யாவின் தாக்குதலில் இந்திய நாட்டவர் நால்வர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து புதுடில்லியில் உள்ள தூதர் விளாடிமிர் லடானோவை சந்திக்க இந்தியா அழைப்பு விடுத்தது. இந்தியாவுக்கு சொந்தமான அந்த எம் வி கோல்டன் லியோ கப்பலில் ஐவர் பயணம் செய்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தாக்குதல் நடவடிக்கை பன்னாட்டு கடல் வர்த்தக நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் சீர்குலைக்கிறது என இந்திய வெளியுறவு அமைச்சு கூறியது. வர்த்தக கப்பல்களை இலக்கிட்ட தாக்குதல்களில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என மோஸ்கோவிடம் உரைக்கும்படி இந்தியா அந்த தூதரிடம் கோரிக்கையை வைத்துள்ளது. பிரிட்டனில் குடியிருப்பாளரின் மின் கட்டணத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட வரி அகற்றப்படுவதாக அந்நாட்டின் புதிய பிரதமர் ஆண்டி புர்ஹாம் அறிவித்துள்ளார். மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்கும் அணுகுமுறையாக இது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சராசரி கட்டணத்தில் ஆண்டுக்கு சுமார் 61 அமெரிக்க டாலரை சேமிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். அக்டோபர் முதலாம் நாள் தொடங்கி அந்த வரி விலக்களிப்பு நடைமுறைக்கு வருகிறது. சில்லியில் குளிர்கால புயலை தொடர்ந்து சுகாதார அமைச்சு நாட்டின் வடபகுதிகளில் பொது சுகாதார ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. குளிர்காலத்தில் சுவாச தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அமைச்சர் மே கோர்மாலி எச்சரித்துள்ளார். பொது சுகாதாரத்தை தற்காக்க தடுப்பு நடவடிக்கையாக ஹெபடிடிஸ் ஏ தடுப்பூசி பேரளவில் போடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தகாமா, கொகிம்போ ஆகிய வட்டாரங்களில் கடந்த வாரம் முதல் மழை பெய்ததில் குறைந்தது 11 பலியானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 சீன பொதுப்பந்து போட்டி. தேசிய ஆடவர் ஒற்றையர் விளையாட்டாளர் லியோங் ஜுன்ஹோ வெற்றிகரமாக இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒலிம்பிக் விளையாட்டு மையத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜுன்ஹோ இந்தியாவின் HS பிரணாயை 21-10, 21-14 எனும் புள்ளிகளில் 32 நிமிடங்களில் வீழ்த்தினார். வியாழக்கிழமை நடைபெறும் இரண்டாம் சுற்றில் அவர் டென்மார்க்கின் ஆண்டர்சன் ஆந்தன்சனை அல்லது சீனாவின் பெங் யோங் யாங்கை சந்திப்பார். நாட்டின் தொழில்முறை கலப்பு இணை தான் வி கியோங், நூர் அஸ்ரீன் ஆயூப்பும் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இவ்வேளை புதிதாக களமிறங்கிய நாட்டின் ஏரன் தாய், ஏரன் சியா இணையினர் முதல் சுற்றிலேயே தோல்வியுற்றனர். மலேசியா அதன் இலக்கவியல் சூழலமைப்பு மீதான மேலாண்மையை வலுப்படுத்தும். ஆற்றல் பாதுகாப்பும் கடல்சார் பாதுகாப்பும் ஒன்றோடு ஒன்று ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ராசியில இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. உங்க மாலை இப்பொழுது இன்னும் இசையின் வாயிலாக சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ரொம்ப முக்கியமான வேலை, உங்களுக்கு வேலை முடிஞ்சு போகிற நேரத்தில் தான் எங்களுக்கு வேலை, அந்த வேலையை ரொம்ப சரியா இன்றைக்கு நாங்க செய்துகிட்டு இருக்கோம். உங்களோட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் எங்களோட வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. 6 மணிக்குள்ள சுற்றுலா பற்றி நம்ம பேச போறோம். பிறகு ஒவ்வொரு திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டவரோட சந்திப்பும் இடம்பெற்று வருதுங்க, அத்தனையும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இங்க தலைநகர் பொறுத்தவரைக்கும் மழையா தான் இருக்கு, பெரும்பாலான பகுதிகளில் மழையா இருக்கு அப்படின்ற விவரத்தை மலேசிய வானிலைத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த பாடல் கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. கேக்குறீங்களா?

0: தீராசையில் செவ்வாய்க்கிழமைகள்ல சுற்றுலாத்துறை பற்றிய பல விவரங்கள் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மருத்துவ சுற்றுலா அப்படின்றதும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமானோர் செல்லக்கூடிய ஒன்றா இருக்கு. அதை பற்றி விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள சுற்றுலாத்துறை அதை வழி நடத்தக்கூடிய டாக்டர் சித்ரா தேவி அவர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றுலா நிறுவனம் ஒன்றை அவங்க வழி நடத்தி பலரையும் வந்து இந்த மருத்துவ சுற்றுலா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்கும் போது அதற்கான பதிலோடு வராங்க. கேட்கலாம்.
1: மருத்துவ சுற்றுலாங்கிறது வந்து ஒரு நாடு, அதாவது இப்ப நான் இருக்கிறது வேற நாடு. நம்ம உதாரணத்துக்கு மலேசியால இருக்கோம், இந்தியாவை எடுத்துக்கோ. நான் இந்தியாக்காக வந்துட்டு ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்காக நான் போறேன். ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், ஐ ஆல்சோ லைக் ஒரு சில இடங்களை போயிட்டு நான் சுத்தி பார்க்க போறேன். சோ இதுக்கு பேர் தான் மருத்துவ சுற்றுலா. அப்ப மலேசியாலேயே இது ரொம்ப நடக்குது. இந்தியால இப்போ இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஆயுர்வேதா அந்த மாதிரி போறாங்க, மாடர்ன் மெடிசனுக்கும் போறாங்க. ஆனா மலேசியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிகாஸ் அதுல வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணப்போ, மெடிக்கல் டூரிசம்ல ரிசர்ச் பண்ணப்போ மூணு விஷயங்கள் வந்துட்டு ரிசர்ச்சுக்கு நான் பார்த்தேன். ஒன்னு வந்துட்டு காஸ்ட், இன்னொன்னு வந்துட்டு சர்வீஸ், மூணாவது வந்து எக்ஸ்பர்டீஸ். இந்த ரிசர்ச் நான் பண்ணும்போது கணக்கெடுப்புல வந்துட்டு முதன்மை வைத்தது வந்துட்டு எக்ஸ்பர்டீஸ். இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது முதல் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க அதை சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், இந்த இடத்துக்கு நீங்க போகலாம். நிறைய வந்துட்டு ஹார்ட் இஷ்யூஸ்க்காக வராங்க, பல்லுக்கு கூட இங்க வராங்க. ஒன் திங் கால்ட் ஸ்லீப் டூரிசம் வந்து இங்க வந்துட்டு நீங்க தூங்குறது மட்டும் தான் உங்களோட வேலை. அது ஏன்னா மன அழுத்தம் உள்ளவங்க, டிப்ரெஷன்ல உள்ளவங்க, இவங்களுக்குலாம் வந்துட்டு நீட் ஒரு ரிட்ரீட் மாதிரி அது.

0: திராசையில் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே நினைவுகளை பற்றி பேசுறது ஒரு சுவாரஸ்யம். ஆமா, இன்றைக்கும் 6 மணிக்கு மேல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த புட்டா மாவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுவாக அந்த முகத்துக்கு போகக்கூடிய இந்த பவுடர் எல்லாம் வந்து முன்னெல்லாம் 80ஆம் 90ஆம் ஆண்டு அல்லது 20ஆம் அந்த தொடக்க காலகட்டத்தில் கூட அதிகமா சிலர்லாம் வந்து அந்த புட்டா மாவு போட்டுக்கிட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கும். நம்ம பள்ளிக்கு போகும்போதும் அப்படிதான், ஏங்க இவ்வளவு போடுறீங்க அப்படின்னு சில போராட்டங்கள் நடக்கும் வீட்டில். அந்த மாதிரியான சில கதைகள் தான் இன்றைக்கு 6 மணிக்கு பிறகு நீங்க பகிர்ந்து கொள்ள போறீங்க. இன்னும் சுவாரஸ்யமான கதைகள் நாங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். சரி, இதற்கிடையில் இன்றைக்கு வந்து July 21 இன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய 25வது வருட நினைவு நாள். இன்றைய நாளில் வந்து அவர் நடித்த நிறைய படங்கள் நமக்காக கொடுத்திருக்காரு. ஒரு மாபெரும் நடிகர். முதல் மரியாதை அப்படின்ற திரைப்படத்திற்காக இடம்பெற்ற ஒரு காட்சி உங்களுக்காக இடம்பெற செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம், உங்களுக்காக வழங்குறோம், கேட்கலாம்.
1: உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு இல்ல வயிற்று வலிக்கும், அதுக்கு தான் பயமா இருக்கு. நாலு மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா?
2: என்ன புள்ள பெரிய தொந்தரவா போச்சு, நான் இதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்கிறேன். சரி சரி, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன். ஒரு ரூபா கொண்டா மீன் எல்லாம் அதிகம் வைக்காத, ஒண்ணு கொண்டா மீன் போதும் அப்படிதான், அதுக்கு மேல வேணாம்.
3: இருக்கு
2: பாக்குறவா, நான் எனக்காக ஒண்ணு சாப்பிடல, உனக்கு வகுத்து வழி வரக்கூடாது பாரு.

0: தீராசியில் திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்காக வியாபார துறையில் ஈடுபட்டிருப்போம். நிறைய பேரை நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு பண்டர் பாரு அம்பாங்கை சேர்ந்து அங்கு வந்து 2 வருட காலமாக JSK கஞ்சிகளை விற்பனை செய்து கொண்டிருக்கும் பாலசுப்ரமணியம் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க, சந்திக்கலாம்.
1: நம்ம வந்து கஞ்சி வியாபாரம் பண்றோம்னு பண்டாபுரம் அம்பாங்கல 6 விதமான கஞ்சி விற்பனை பண்றோம். ஏன்னா உளுத்த கஞ்சி, பாஸ்பீடு, ராகி, புலகீட்டாமே, கண்டமே, பூபச்சாச்சா வந்து சிறு தொழில் செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். முதல்ல சரி மக்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு திருப்பினு வந்து யோசனை வந்தது இந்த கஞ்சி. அதான் நம்ம ஹெல்த்தியா கொடுக்குறோம் கஞ்சி வகைகளை. உளுத்த கஞ்சியில வந்து நம்ம வெள்ளம் போடுவோம், மற்ற கஞ்சியில வந்து கருப்பு சீனி தான் போடுவோம். ஒரு நாள் சரி பண்ணுவோம், 1:30 மணிலேருந்து முடியிற வரைக்கும் இருப்போம். நம்ம ஒரு 6 o'clock வரைக்கும் இருப்போம். திங்கட்கிழமை வந்து லீவு. நம்மளோட ஜூஸ் வந்து நம்ம வந்து ஹெல்த்தி ஜூஸ் வச்சுக்கோம். வாழைத்தண்டு, பீட்ரூட், அமலா, தொடக்கா, அப்புறம் வெள்ளி அப்புறம் பூஸ்டர், ஆரஞ்சு, கேரட், நன்னாஸ்கான் பூஸ்டர், அந்த மாதிரி ஒரு 8 விதமான ஜூஸ் வச்சிருக்கோம். இதுலயுமே சீனி எல்லாம் ஹெல்த்தியா அரைச்சி அப்படியே ஊத்தி கொடுக்கறது.
0: ஆரோக்கியமான உணவை எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நீங்க வந்து இந்த ஒரு வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கீங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சியா செய்யறேன். வந்து குடிச்சிட்டு போறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா சொல்றாங்க, சீனி ரைட்டா இருக்கு, எல்லாம் வெள்ளம் தான் போறீங்க ஊத்து கஞ்சில, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு போறாங்க.
0: இதுதானே நமக்கு வேணும், வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி படுத்துறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலசுப்ரமணியம்.
1: மின்னல் FM பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.

0: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை
1: இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வராங்க. 29 வருட காலமாக செயல்பட்டு வரும் ஃபியூச்சர் எம்பயர் ஒவ்வொரு வாரமும் முக்கியமா வேலை சார்ந்த பல விவரங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காரு சரவணன். இன்றைக்கும் வந்திருக்காங்க. வணக்கம் சரவணன்.
2: வணக்கம் மகன், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வாரமும் இந்த வேலை பற்றி நிறைய விவரம் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ நிகழ்ச்சி கேட்கறவங்களும் நிறைய பேர் இந்த டிப்ளமா டிகிரி வைத்திருப்பவங்களா இருப்பாங்க. அவங்க தேடுற ஒரு வேலை கிடைக்காம ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்ப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சரவணன்?
2: கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம். டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்தவர்கள் வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உங்கள் வீட்டில் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் உங்கள் நண்பர்கள் வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் உடனே நாட வேண்டியது எங்களை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் என்ன ஃபேஸ் பண்ணுறோம், இந்த ரிட்ரென்ச்மெண்ட் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து கால்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு மகன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருமா பார்த்தீங்கன்னா கால்ஸ் அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக யார்ட்டுன்னா டிப்ளமா டிகிரி மாஸ் ஹோல்டர்ந்து. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு நிறைய இடத்துல இந்த ரிட்ரென்ச்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர்கிட்ட நாங்கள் வந்து உட்காந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வியூ பண்ணோம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா 40 பேருமே டிகிரி ஹோல்டர்ஸ். ஏற்கனவே வயது வந்து பாத்தீங்கன்னா 25-45 உள்ளவங்களை வச்சு நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு சர்வே மாதிரி
1: ஆய்வு நடத்திருக்கீங்க.
2: ஒரு ஆய்வு நடத்துறதுல என்ன தெரிய வருதுன்னா, முதல் விஷயம் அவங்க கடந்த 5 ஆண்டுகளில் வந்து அவங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எவரேஜாக 70 வழி தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா அந்த 5 வருஷத்தில் 350 தான் இன்க்ரிமெண்டே கிடச்சிருக்கு. ஸோ இதை இந்த வந்து இந்த 40 பேர் செஞ்ச டிப்ளமா ஹோல்டர் டிகிரி ஹோல்டர் கிடச்ச விவரம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 40 பேருக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி இருந்தது, வாய்ப்புகள் கடந்த 5 ஆண்டுகளில் எப்படி இருந்தது பார்க்குறப்ப 2 பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து சொன்ன ப்ரொமிஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 ஆண்டுகளில் வந்து கரிய குரோத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய பேர் பெருசாக எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை இலக்கு எத்தனை பேருக்கு சான்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த 40 பேரில் 30% என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு வேலை இலக்கிறதுக்கான சான்சஸ் வெரி ஹைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 40 பேரில் எங்க டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வருஷம் கடைசியோட க்ளோஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டியூ டு கம்பெனி டவுன் சைஸ் பண்றாங்க. ஸோ இதுல என்ன நம்ம சொல்ல வரோம்னா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் டோன்ட் கெட் பேனிக். குறிப்பாக டிப்ளமா டிகிரி ஹோல்டர் நமக்கு இப்போ என்ன ஆப்ஷன் என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சமீபத்தில் நான் போன வாரம் சொன்ன விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் ரிட்ரென்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து இது வரைக்கும் ஏற்கனவே 42,000 பேர் ரிட்ரென்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கேரளில் வந்து பார்த்தீங்கன்னா 12,844 பேர் வந்து ரிட்ரென்ச்மெண்ட் செஞ்சுருக்காங்க. ஸ்லாங்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா 12,360 பேர் வேலையை வந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க. 3வது இடத்துல ஜேபி இருக்கு. ஏறக்குறைய இதில் பார்த்தீங்கன்னா வயது வந்து பார்த்தீங்கன்னா 25-45 உள்ளவங்க அதிகமானோர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஆக நீங்கள் டிப்ளமா டிகிரி படிச்சிருந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வேலை கிடைப்பில் தாமதமாக இருக்குது அல்லது வந்து வருமானம் மிக குறைந்த வருமானம் இருக்கலாம், உடனே எங்களை நாடலாம். சுழியம் 1-7-3-4-1-9-4 சொல்லியும் சொல்லியும்.
1: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆய்வு அப்படின்றது நீங்கள் வந்த 40 பேருக்கு உட்பட்ட நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், வாய்ப்புகள்ன்றது இருக்குது, அது எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது அதை பொறுத்து தான் அப்படின்னு. சரி, இப்போது நீங்கள் வந்து இப்போது வேலை தேடக்கூடியவர்கள் தாமதம் ஏற்படலாம் அதை பேசும்போது, இப்போது டிப்ளமா டிகிரி வைத்திருப்பாங்க, ரொம்ப குறைவான சம்பளத்தில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், ரொம்ப சவால் மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு ஃபியூச்சர் எம்பயர் எப்படி உதவி செய்கிறீங்க சரவன்?
2: கண்டிப்பாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமா டிகிரி மாஸ்டர் ஹோல்டருடைய வருமானம் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த வருமானத்தில் இருக்கு. அதாவது சராசரி ஒரு டிப்ளமோட வருமானம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். டிகிரி ஹோல்டரோட பார்த்தீங்கன்னா எவரேஜ்லி அபவுட் 3,000. மாஸ்டர் ஹோல்டரே பார்த்தீங்கன்னா அபவுட் 4,000 தான் இருக்குது. அப்போது இவங்க வந்து சரியான பாதையில் போகிறாங்களா, அவங்க வாழ்வாதாரத்தை நோக்கி போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எப்படி ஒரு குரூஸ் வந்து போகும்பொழுது டைரக்ஷன் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா கம்பஸ்லனா டைரக்ஷன் எல்லாம் போகுமோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து இப்போ பல பேர்த்தோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன நம்மளுக்கு ரொம்ப பாவமாக இருக்கு அல்லது பதற்றமாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும், நம்ம இளைஞர்களை பார்க்கும் பொழுதுன்னா பாயிங் பவரை இழந்துகிட்டே இருக்காங்க. ஒரு காடி வாங்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, ஏன்னா அந்த லோன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்க எல்லாம் B40 இருக்கிறதுனால அப்போ இவங்க இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி வழி நடத்தி கொண்டுட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறுது. அடுத்தது என்ன கேள்வி வருது, நல்ல கல்வி தகுதி தான் எங்கள்கிட்ட இருக்க, எங்களுக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேது, நல்ல தரமா தான் நாங்கள் வச்சிருக்கோமே, எங்களுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்ற கேள்வி வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பல பேத்துடைய எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாக பாதியில் போகலை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் அப்படின்றது இது வந்து ஒரு அபாயமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கண்டிப்பாக நம்ம இளைஞர்கள் அறிவு தெளிவில் அறிவாக இருக்கும், ஆனால் தெளிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்றது முக்கியமான விஷயம். அதாவது என்ன சொல்கிறேன்னா மகன், 25 வயசுக்குள்ளே வந்து நல்ல ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துடணும், 40 வயசுக்குள்ளே நல்ல ஒரு பதவியில் உக்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, 50 வயசுக்குள்ளே நல்ல ஒரு ரோல் மாடலாக பல பேருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குன்றாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த பிரச்சனையை வந்து சரியான நிலைமையில் போய் தீர்வு காண்றாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. திறமைக்கேற்ற வேலை தகுதிக்கேற்ற வருமானம் கிடைப்பது மிகப்பெரிய பிரச்சனையை வந்து கண்டிப்பாக எதிர்நோக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டுக்கிறவங்க ரெண்டு வாய்ப்பு நாங்கள் வழங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று, கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் 25 வயதாக இருந்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமா டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா, மலேசியாவில் இருந்தீங்கன்னா இலவச ஆலோசனை பெற தைரியமாக எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இது முதல் வாய்ப்பு. ரெண்டாவது வாய்ப்பு, நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பகுதி நேரமாக 6 மணிக்கு மேலே ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு கேட்டால், எங்கள்ட செகண்ட் இன்கம் ப்ரோக்ராமோட வாய்ப்பு இப்போ வழங்கிக்கிட்டு இருக்கோம், 4000 வெள்ளி பகுதி நேரமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அந்த எக்ஸ்ட்ரா டைமில் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் வந்து 0374-1-9-0-0-1-3-4-1-9-0-0.
1: ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம், இணைந்திருங்கள்.

0: இந்த விளம்பர தகவலை நமக்காக ஃபியூச்சர் எம்பையர் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 29 வருட காலமாக செயல்பட்டு வராங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அழைத்து பேசணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் தாராளமா பண்ணலாம். சுழியம் 3741949 சுழியம் வேலை வாய்ப்புகள் குறித்து நிறைய விவரங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க சரவணன், இன்னும் விரிவாக அதை பற்றி சொல்லுங்க.
1: கண்டிப்பா, அதாவது பல பேர் வட்டத்துக்குள் வாழ்றாங்க, சில பேர் தான் திட்டமிட்டு வாழ்றாங்க. நிறைய டிப்ளமா டிகிரி மாஸ்டர் தவித்து கொண்டிருக்கும் காலம் இது. அதாவது நிறைய பேருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, பயணிக்க தான் இருக்காங்க. என்ன செய்யணும், சரியான பாதை, அவங்களுக்கான வழிகாட்டிகள் இல்லை, அவங்களுக்கான சரியான தேடல் கூட சமயத்தில் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆக இங்கே நம்ம என்ன ஒருத்தங்களுடைய போன வாரம் நம்ம மீட் பண்ணுறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேர் சுஜாதா, பேர் சொல்ல சொல்லிட்டாங்க. சிறுமான்லேருந்து

0: வராங்க வேலைக்கு, டிராவல் பண்றாங்க, டெய்லி டிராவல் பண்றாங்க. இவங்க ஒரு டிகிரி ஓட வருமானம் பாத்தீங்கன்னா 4500 வள்ளி தான். ஆனா அங்கிருந்து அவங்க டிராவல் பண்றப்ப அந்த அதோட செலவு ஒரு மாசத்துக்கு 800 வள்ளி செலவு பண்றாங்க. அப்படின்னு பாக்குறப்ப அவங்களே B40 தான் இருக்காங்க. அப்ப இது வந்து சரியான டிசிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளுடைய கரியர் ஸ்விட்ச் ப்ரோக்ராம்ல கலந்துருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு நாங்க வழங்கிட்டு இருக்கோம். சோ ஆக டிப்ளமா டிகிரி படித்தவர்கள் இலவச ஆலோசனை பெற தைரியமா என்னை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய செகண்ட் இன்கம் ப்ரோக்ராம்ல நிறைய பேர் கலந்து நன்மை அடைறாங்க. ஒரு சில பேரோட தகவல் நான் சொல்ல விரும்புறேன். அவங்க பேர் ஷோபா, தலைநகரை சேர்ந்தவங்க. இந்த செகண்ட் இன்கம் ப்ரோக்ராம்ல கலந்துருக்காங்க. வயது 32, டிகிரி ஹோல்டர், B40 கேட்டகரியில தான் இருக்காங்க. இவங்களோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா மகன் 3200 வள்ளி தான். நம்மளுடைய ப்ரோக்ராம்ல கலந்து அந்த செகண்ட் இன்கம் ப்ரோக்ராம் கலந்து கடந்த மாதம் 4300 வள்ளி ஏர்ன் பண்ணிருக்காங்க முதல் மாசமே. அடுத்ததாக வந்து ஷோபனா, இவங்க வந்து வயது 41, இவங்களுமே தலைநகர் சேர்ந்தவங்க, வயது 41, டிகிரி ஹோல்டர், B40 கேட்டகரியில் இருக்காங்க. இவங்களுடைய வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய வந்து 3400 வள்ளி தான். ஸோ நம்முடைய ப்ரோக்ராமில் கலந்து கடந்த மாதம் பகுதி நேரமாக முதல் மாதமே 4500 வள்ளி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது வந்து விக்னேஸ்வரி, வயது 43, இவங்களும் தலைநகரை சேர்ந்தவங்க, டிகிரி ஹோல்டர், B40 கேட்டகரியில் தான் இருந்தாங்க. இவங்க அந்த வீட்டு பேமெண்ட் கட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஏதாவது ஒரு பகுதி நேரமாக ஒரு இன்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. கடந்த மாதம் 4750 வள்ளி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்மளுடைய அந்த சிந்தனை மாற்றம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய கணவர்மா இருக்கு, ஹஸ்பண்ட் வைஃப் பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் 2 வேலை செய்யறாரு, மனைவி 2 வேலை செய்யக்கூடிய காலகட்டமா மாறிடுச்சு. அடுத்த கட்ட நகர்தல் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குருஜி டபேட்டு ஒரு பட்டாம்பூச்சி கையில வச்சுக்கிட்டு கேட்டாங்க, அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இல்லை செத்து போச்சான்னு. அப்ப குருஜி சொன்னாராம், நான் இப்ப உயிரோடு இருக்குன்னு சொன்னாக்கா அமுத்தி குன்றுவேன், அல்லது வந்து செத்து போச்சுன்னு சொன்னாக்க நானே அதை விட்டுருவேன் அப்படின்னா. அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில தான் இருக்குது, சரியான தீர்மானம் எடுக்கணும். யார் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம் அப்படின்னா, யாரெல்லாம் லோ சேலரி பிராக்கெட்ல இருக்கீங்க, B40 கேட்டகரியில், நீங்க எங்களை கூப்பிடலாம். கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எதிர்காலம் இல்லாத வேலை, ப்ரோமோஷனே கிடைக்கல, பதவி உயர்வே எனக்கு கிடைக்கல ரொம்ப நாள் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சிங்கிள் மதராக இருக்கக்கூடியவங்க, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க, ஸ்டக்னன்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0317 3419 1 9 3 7 3 4 1 9 4 என நேரடியாக கூப்பிட முடியலன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம்.
1: ஆமா, அழைங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மீண்டும் ஒரு முறை அந்த எண்களை சொல்லிடுறோம், 0317 3419 1 9 4 0 0. இந்த விளம்பர தகவலை கொண்டு வந்தது 29 வருட காலமாக செயல்பட்டு வரும் ஃபியூச்சர் எம்பயர்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசிய குடிநுழைவுத்துறை ஆற்றி வரும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அதன் அதிகாரிகளின் சேவை திட்டத்தில் மேம்பாடுகளை கொண்டு வருமாறு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் அமிடி பரிந்துரைத்துள்ளார். வியூக பதவிகளை சீரமைத்தல், வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் மூலம் இந்த சேவை திட்டத்தை அரசாங்கம் மேம்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஜோஹோர் ஃபாரஸ்ட் சிட்டியில் செயல்படும் நெட்வொர்க் பள்ளியின் செயல்பாடுகளில் இஸ்ரேலியர்கள் பங்கேற்றதாக கூறப்படும் விவகாரத்துடன் தொடர்புடைய 430 வருகையாளர்களில் 19 பேரின் இருப்பிடத்தை மலேசிய குடிநுழைவுத்துறை கண்டறிந்து வருகிறது. அந்த 19 பேரின் நிலையை தீர்மானிப்பதற்காக அவர்களின் தகவல்களை சேகரித்து அது தொடர்பான நடவடிக்கைகளை தமது துறை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷபான் கூறினார். சரவா லோங்சான் அருகிலுள்ள சுங்காய் செப்ரோட் ஆற்றில் படகு கவிழ்ந்ததில் 3 வயது குழந்தை நீரில் மூழ்கி மரணமடைந்த வேளை மூவரை இன்னும் காணவில்லை. அவர்களை தேடி மீட்கும் பணி காவர் படையுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என தீயணைப்பு மீட்பு படை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கில் பெருவெள்ளம் ஏற்பட்ட பின் சேறுகளிலும் பாறைகளுக்கு அடியிலும் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 23 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 100 பேர் காணாமல் போனதாக தேசிய பேரிடர் நிறுவனமும் மாவட்ட ஆளுநர் அலுவலகமும் தெரிவித்துள்ளன. விளையாட்டு கார்பந்து. ஸ்பெயின் அலிகன் விலைண்டனா கார்பந்து மையத்தில் நடைபெற்ற நட்பு முறையிலான ஆட்டத்தில் ஜெடிடி பிரேமிரா FFCV லீக்கைச் சேர்ந்த சீடே கொந்தேஸ்தனோ கிளப்பை 8-0 என்ற கோல்களில் பந்தாடியது. பெக்சண்டா சில்வா 2 கோல்களை அடித்த வேளை அக்சர் அசட்டும் ஸ்டுவர்ட் வில்கனும் முறையே 1 கோல் அடித்தனர். பிற்பாதி ஆட்டத்தில் மேனுவல் ஹிடால்கோ 2 கோல்களை அடித்தார். தொடர்ந்து மேத்யூ டேவிஸும் மிகுவல் குவேஸ் கோல் புகுத்தினர். நிறைவாக உலக கிண்ணம். இறுதி சுற்றில் தோல்வியடைந்த அர்ஜென்டினா ஒழுங்குமுறையை மீறியிருக்கக்கூடும் என்னும் சந்தேகத்தில் ஃபிஃபா விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. இறுதி விசில் அடித்த பின் அர்ஜென்டினா மத்திய திடல் ஆட்டக்காரர் ஸ்பெயின் விளையாட்டாளர்களை நோக்கி குத்துவிட முயன்றதாக தோன்றியது. இதனை விசாரிக்க ஒழுங்கு நெறிமுறை வழக்கறிஞரை நியமிக்க ஃபிஃபா திட்டமிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செவ்வாய்க்கிழமை பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். பொதுவாகவே இந்த நினைவுகள் பற்றிய பேசிய சுவாரஸ்யம் இன்றைக்கு உங்களுக்காக அதிகம் இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதைகள் பேசுவோம். இன்றைக்கு அப்படிதான், 80ஆம் 90ஆம் ஆண்டு 2000ஆம் அந்த தொடக்க காலகட்டத்தில் நடந்த சில விஷயங்கள் இன்றைக்கு ரொம்ப சாதாரணமான ஒன்று தான் எடுத்திருக்கோம். ஆனால் அதில் பல கதைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்த முக பவுடர் நம்ம பொதுவாக நம்ம வீட்டில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னா, இந்த முகத்துக்கு போகிற அந்த பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இப்போல்லாம் வந்து பல மாற்றங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. முன்பெல்லாம் வந்து சின்ன வயசுலாம் வந்து புட்டா மாவு போட்டியா அப்படிலாம் சொல்லுவாங்க வீட்டில். அந்த அளவுக்கு அதை கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். சிலர்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போதும் சரி அல்லது வெளியே போகும்போதும் சரி நம்ம அதிகமாக முகத்தில் அவங்க போட்டதெல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி சாதாரணமான ஒரு தலைப்பு தான், ஆனால் அதில் பல கதைகள் இருக்கும். சில நம்முடைய நாமமே வந்து சின்ன வயசில் அந்த போட்ட கதைகள்லாம் இருக்குது. நம்மளுக்கு தெரிந்த உறவுகள் வந்து ரொம்ப நிறையா போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி சுவாரஸ்ய கதைகளை இன்றைக்கு நீங்கள் அழைத்து சொல்ல போகிறீங்க. என்ன கதை சொல்லணும்? புட்டமாவு கதை. இந்த முக பவுடர் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-8 உங்களை யார் அதிகமாக ஆமாங்க சின்ன வயசில் அப்படியே என்னை அப்படி அனுப்புவாங்க. அந்த மாதிரி அதிகமாக இந்த முக பவுடர் போடக்கூடிய சில பேர் நபர்கள்லாம் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நீங்கள் அவளை பற்றி பேசலாம். அந்த மாதிரி கதைகளை சொல்லுங்கள். காத்துக்கிட்டு இருக்கோம்.

0: இன்றைய திராயசையில் நாம அந்த முக பவுடர், இந்த புட்டா மாவு அப்படின்னு பொதுவா அந்த வீட்டுல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கதைகள் தான் நேர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மு வந்திருக்காங்க, சொல்லுங்க அம்மு.
1: இந்த புட்டா மாவுன்னு சொன்னோட எனக்கு வந்து சின்ன வயசுல என்னோட பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து குளிப்பாட்டி முடிச்சோடனே அந்த மூஞ்சில வந்து அந்த பவுடர் சொல்லுவோம்ல, அத நிறைய பூசணும். அந்த வெண்ணெய் பவுடர் தான் நிறைய பூசி அந்த பொட்டு வைப்போம் பிள்ளைங்களுக்கு. அந்த பொட்டு எல்லாம் ஃபுல்லா ரவுண்டா வச்சு அது மேல எல்லாம் பவுடர் பூசி மூஞ்சி வெள்ளையா
0: உலகத்துக்கு காட்டணும்ன்றீங்க.
1: கண்டிப்பா அந்த பவுடர் வந்து கழுத்துல ஃபுல்லா போட்டு அந்த பவுடர் தெரியற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி போட்டு முடிச்சோடதான் அந்த குளிச்சதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி என் தம்பியும் அப்படித்தான் இருப்பாரு. அதனால எவ்வளோ பிள்ளைங்களா கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. அக்காவும் தம்பியும் ஒரே மாதிரி பாரு, குளிச்சுட்டு வந்தாலே பவுடர்ல ஒரு குளி குளிச்சிருவாங்க தானே அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுவாங்க.
0: சின்ன வயசுல நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது இப்ப வரைக்கும் நிறைய பேர் இப்ப வேலைக்கு போகும்போது இல்லங்க அந்த முக பவுடர் எல்லாம் அணிஞ்சாதான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும்னு சில கதைகளும் இருக்கும். அதையும் பகிர்ந்துக்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள், பேசலாங்க. இது தீராயிசை.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-2-9-1-9.
1: இன்றைக்கு தீராயசில நினைவுகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த புட்டாமாவு கதையோட வராங்க. லோகேஸ்வரி சொல்லுங்க.
2: முன்ன வந்து இந்த நீல கலர்ல கிண்ணல் இருக்குங்க பாத்தீங்களா, பவுடர்.
1: ஆமா,
2: அது ஐஸ்லாண்ட் சொல்லுவாங்க அந்த பவுடர் வந்து. அந்த பவுடர் என்ன பண்ணுவாங்க, என் தம்பி கொட்டி கேரம் போர்டு இருக்குல்ல, அதுல விளையாடுவாங்க.
1: ஓ ஆமா,
2: விளையாடுறதுக்கு வேற எதுவும் இல்ல அப்படின்னா புட்டாமாவெல்லாம் கொட்டி மேல தழுவிக்கிட்டு வந்து பேய் மாதிரி எல்லாம் செய்வாங்க வந்து.
1: அதாவது அவரு அந்த மாதிரி பண்ணி அக்காவை பயன்படுத்துறது அப்படியா?
2: பயன்படுத்துறது. அப்புறம் நான் கோவப்பட்ட அந்த பவுடரை விட்டு அவரை அடிச்சு, அவர்
1: என்னங்க ஒரே வன்முறையா இருக்கு,
2: அவரோட நெத்திய காயப்படுத்திட்டேன்.
1: இதெல்லாம் நடந்து வீட்டுல இருக்கிற பெரியவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்களே.
2: அப்படிதான், வேற என்னது,
1: அடிக்கடி நடக்குமோ?
2: தம்பி கொஞ்சம் சேட்டை வீட்டுல, அவரு அவரு இந்த மாதிரி செய்வாரு. என்னன்னா அவர் குளிச்சுட்டு வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, பவுடர் அடிங்க போயிட்டு மூஞ்சிக்கு அப்படின்னா, அவர் போய் பேய் மாதிரி அப்படின்ட்டு வருவாரு. மூஞ்சில பேய் போயிட்டு நான் அடிச்சுட்டு பாருங்க அப்படின்னு. இன்ன வரைக்கும் அந்த பழக்கம் அவருக்கு இருக்கு. அவருக்கு இப்ப 29 வயசு ஆயிருச்சு.
1: இன்னமும்
2: அந்த மாதிரி செய்வாரு.
1: என்னது இந்த மாதிரி முக பவுடர் போட்டுட்டு வந்து பயம் கொடுத்தது இன்னமும் செய்யறாரா?
2: இன்னமும் செய்வாரு.
1: என்னங்க சொல்றீங்க, நீங்க அதுக்கப்புறம் அடிப்பீங்களா?
2: அடிச்சு வைங்க, அவர் வளர்ந்துட்டாரு, இது நடிச்சு அவர் திரும்பி என்ன அடிப்பாரு?

0: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த முக ஒப்பனை அப்படின்றது பல வேறான மாற்றங்கள் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. இருந்த போதிலும் சின்ன வயசுல நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த புட்டமாவு, இந்த முக பவுடர் அப்படின்றது அது ஒரு சுவாரஸ்யம் கொடுக்கும். சிலர்லாம் இப்போ வரைக்கும் வேலைக்கே போயிருப்பாங்க, இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த வந்து கைவிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட கதைகளை சொல்லுங்க. இன்றைக்கு இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்கள் கதைகள் கேட்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கும். நேர் வந்திருக்காரு, என்னன்னு கேட்கலாம்.
1: ரூம்ல பாய்க்கும் போது அந்த ஃப்ளோர் எல்லாம் அப்படியே பவுடரா இருக்கும்.
0: போட்டு வச்சிருவீங்க முக பவுடர்
1: இருக்கு அந்த

0: இன்றைய நிகழ்ச்சியில இந்த புட்டா மாவு கதைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீர் ஒருத்தவங்க இருக்காங்க.
1: என் பேர் திலகமலர், பினாங்கு தீவுல இருந்து பேசுறேன்.
0: ஓ, பினாங்கு தீவுல இருந்து சொல்லுங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க?
1: இந்த புட்டா மாவுன்னு சொல்றப்ப எனக்கு இப்ப 40 கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்க வயசு.
0: ஓ, வந்துருச்சு, நாங்க வச்சுக்கணும். அப்படியா?
1: நம்ம இளமையாகவே இருக்கணும் இல்லையா?
0: இல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெண்கள்ட்ட தான் வயசு கேட்க கூடாது. கேட்கவும் மாட்டேன், சொல்லுங்க.
1: கேட்கவும் கூடாது. எங்க அப்பா என்ன செய்வாருன்னா, முன்னையே வந்து என்ன செய்வாருன்னா, மாசத்துக்கு ரெண்டு, அந்த முன்ன வந்து புட்டாக்கோலன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அதை சொல்லுவாங்க, புட்டாக்கோலை வாங்கிட்டு வரணும், புட்டாக்கோலை. சோ இன்ன வரைக்குமே அந்த பவுடர் விக்கிது பண்ணிலமா இருக்கும். சோ மாசத்துக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்துருவாரு. குளிச்சுட்டு வந்து அத முகத்துல உடம்புல எல்லாம் போட்டு அப்படியே வெள்ள வெள்ளேன்னு வந்தாதான் நம்ம குளிச்சதுக்காகவே ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு மன திருப்தி கிடைக்கும். இன்ன வரைக்குமே நம்ப மாட்டீங்க, இன்னமும் நான் குளிச்சேன்னா அந்த பேபிங்களுக்கு பயன்படுத்துவாங்களே அந்த புசு புசுன்னு ஒரு அடிப்பாங்க இல்லையா, அது தெரியல, அதை எடுத்து முகத்துல புசு புசுன்னு அடிச்சுட்டாதான் எனக்கு ஒரு சந்தோஷம். என் கணவர் கேட்பாரு, ஏன் எப்போதுமே சாயந்தரம் குளிச்சதோட மாவுல விழுந்த எலிக்குட்டி மாதிரி ஓடிக்கிட்டு வரேன்னு கேட்பாரு.
0: ஆரம்பத்துல அது திருமணமான ஆரம்பத்துல கேட்டிருப்பாரு.
1: இல்ல, நேத்து கூட கேட்டாரு.
0: அப்படியா?
1: எனக்கு ஏன்னா என்னோட நான் எப்படி ஒரு செட் பண்ணிக்குவோன்னா, நம்ம குளிச்சுட்டு நிறைய பவுடர் அடிச்சோம்னா அப்புறம் போக போக வேர்த்துரும் இல்லையா, வேர்த்ததோட இந்த பவுடர் கலையப்ப கொஞ்சம் பேலன்ஸா வந்துரும் நினைப்பேன்.
0: ஓ, இப்ப ஒருவேளை அது பவுடர் குறைஞ்சிருச்சுன்னா திரும்பி அடிக்கிற பழக்கம் இருக்கா?
1: போய் அடிச்சுக்குவேன். அது பவுடர் அடிக்கிறதுல அது ஒரு சுகம்.
0: என்னங்க, நீங்க எங்க இருந்தாலும் ஒரு புகமண்டலமாவே இருக்கும் போலயே.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து கையில எல்லாம் கொட்டிலாம் அடிக்க கூடாது பாருங்களா, அது வந்து ஒன்னொண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்கும்னே, அந்த மாதிரி கையில எல்லாம் கொட்டி அடிக்க கூடாது. பேபி பயன்படுத்துவாங்களா, இந்த புசு புசுன்னு இருக்கும் இல்லையா,
0: அந்த புசு புசுன்னு என்னன்னு புரிய மாட்டேது.
1: பேபிக்கு எல்லாம் பவுடர் போடுவாங்கல்ல,
0: சரி,
1: அது ஒரு ஒரு ஒரு ஒரு இதுல இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பாருங்க அது.
0: ஓ,
1: அதுல வச்சு இன்ன வரைக்குமே அடி பண்ணுங்க.
0: சரிங்க, உங்களுக்கு அதான் சந்தோஷம்னா தாராளமா பண்ணுங்க. யாரு என்ன கேள்வி கேட்டாலும் விடாதீங்க.
1: இல்ல இல்ல, நம்ம இஷ்டத்துக்குதான் நம்ம நடந்துக்கிறோம் வாழ்க்கையில.
0: நன்றிங்க,
1: ரொம்ப தெளிவா இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: இன்றைய தீராயசையில நம்ம வாழ்க்கையில 80 90 பிறகு ஈரார்த்தம் ஆண்ட அந்த தொடக்க காலகட்டத்தில் வந்த சுவாரஸ்ய கதைகள், அந்த நினைவுகள் பற்றி தான் வார வாரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த நினைவுகள் அப்படின்னு சொல்லும் போது புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த ஞாபகம் வரும், அல்லது நம்ம பார்த்து வளர்ந்த சில இடங்களுக்கு போகும்போது வரும், வாசனை மூலமாகவும் சில ஞாபகங்கள் நினைவுகள் வரும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா அந்த புட்டா மாவு முக பவுடர் இருக்கு இல்லையா, அதை பற்றி கதைகள் தான் பேசிட்டு இருக்கோம். நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க.
2: நம்மளுக்கே தெரியாம ரூம்ல போய் சட்டையெல்லாம் வச்சு மூஞ்சி

0: முக பவுடர் பத்தி பேசிட்டு இருக்கோங்க. அடுத்த நேர் வந்திருக்காங்க.
1: நீங்க போட்டுக்க டாபிக் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு.
0: அப்படியா, நீங்க அழைச்சிருக்கீங்க, அப்ப தெரியுது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. சொல்லுங்க உங்க கதை என்ன.
1: ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து அந்த வெள்ளை புட்டம் அடிக்கிறதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்ப வரைக்குமே நான் அந்த வெள்ளை பவுடர் மட்டும் தான் பாய்க்கிறேன். அது போட்டு கிளம்பலன்னா அது குளிச்சுட்டு கிளம்புன மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் கிடைக்காது.
0: சரி, இப்ப நீங்க வேலை செய்றீங்க தானே, இப்ப வேலை எடுத்துக்க அந்த மாதிரி எல்லாம் அடிச்சுட்டு போகும் போது
1: அவ்வளவு சீக்கிரம் வேர்க்காது. அதனால காலில் அடிச்சு போற பவுடர் வர வரைக்கும் அது அப்படியே அழகா இருக்கும். இதுக்கு அப்புறமும் குளிச்சதுக்கு அப்புறம் அந்த பவுடர் கழுத்துல எல்லாம் பூசினாதான் அது ஒரு மாதிரி ரொம்ப சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும்.
0: சரி, இப்ப நான் உங்களை கேக்குறேன், இப்ப என்னமோ வந்துருச்சு இல்லையா, முக ஒப்பானில இருந்து என்னமோ வந்துருச்சு, என்னமோ அப்படி இருக்கீங்க, உங்க வேலை இடத்துல எதுவும் சொல்ல மாட்டாங்களா?
1: யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மோகன். அதெல்லாம் போடாம போனதான் ஏன் முகம் ரொம்ப ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு, ஏன் முகம் ரொம்ப பேலா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனால அந்த வெள்ளை பவுடர் போட்டாதான் ரொம்ப அழகா இருக்க மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் கிடைக்கும்.

0: ஈரா வயசுகள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க, உங்களோட நினைவுகள் பற்றி மீண்டும் பேச பேச அது ஒரு சுவாரஸ்யம். ஒவ்வொரு கதையும் பேசாப்ப உங்களுக்கு வந்து ஒரு மனசுல மகிழ்ச்சி வர பார்த்தீங்களா? வாழ்க்கையும் அப்படிதாங்க, நினைவுகளை சேகரிச்சு அதை மீண்டும் நினைச்சு பார்க்கும் போது வரக்கூடிய மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப அழகானது. அந்த வகையில் இன்றைக்கு 80 90 ஆம் ஆண்டு பிறகு 20 ஆம் ஆண்டு இந்த தொடக்க காலகட்டத்தில் நாம எல்லாம் பள்ளிக்கு போகும்போது அல்லது வெளியே போகும்போது இந்த பவுடர், முக பவுடர்லாம் இருக்குல்ல, புட்டா மாவு அப்படின்னு வீட்டில் அடிக்கடி சொல்லுவோம். அந்த கதைகள் பற்றி தான் நேர்கள் நம்ம அழைத்து பேசிட்டு இருக்காங்க. நிறைவு நேர் ஒருத்தர் ஒரு கதையோட வந்திருக்காரு, என்னன்னு கேட்கலாம்.
1: என்னுடைய 2வது ஸ்கூல்ல வந்து ஒரு தோழி இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, ஸ்கூலுக்கு தினக்கம் வரும்போதே வந்துட்டு முகத்து ஃபுல்லா பவுடர் இருக்கணும், பவுடர்ல வந்து முகம் வந்து கொஞ்சம் குறவா இருக்கும், அந்த மாதிரி அடிச்சுட்டு வருவாங்க.
0: அப்ப விட்டுருக்க மாட்டீங்களா?
1: இருக்க மாட்டேன். என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்துட்டு எப்போதுமே அவங்களுக்கு பேரே வச்சுட்டாங்க, பவுடர் டப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு வரும்போது ஹேண்ட்கர்சீஃப்ல வந்துட்டு பவுடர் கொஞ்சம் வச்சு

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நாடு முழுவதும் உள்ள சமூக மேம்பாட்டுத்துறை குமாஸ் மழலையர் பள்ளியின் அனைத்து வகுப்புகளும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் ஸ்மார்ட் போர்ட் போன்ற வசதிகளை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறால் கல்விக் கழகங்களில் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட கற்றல் அணுகுமுறையை வலுப்படுத்துவதை அது நோக்கமாக கொண்டிருப்பதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமிடி தெரிவித்தார். நடப்பு சவால்களை துணிந்து எதிர்கொள்ள அறிவாற்றல் மிக்க ஆள்பல மூலதனத்தை வலுப்படுத்துவது காலத்தின் தேவையாக உள்ளது. அதனை உந்த செய்ய உயர்கல்வி கழகங்களில் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்ப பயன்பாடும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் மேம்பாட்டுத் திட்டங்களில் தாமதம் அடைந்திருக்கும் திட்டங்களை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அவற்றின் செயலாக்கத்தை விரைவுபடுத்துவதில் பொதுப்பணி அமைச்சு உறுதியுடன் உள்ளது. தற்போது 1/3 திட்டங்கள் தாமதம் அடைந்திருப்பதாக துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது மஸ்லான் தெரிவித்தார். ஏதன்ஸ் அக்ரோபோலிஸில் 2 அமெரிக்க சுற்றுலா பயணிகள் கத்தியால் தாக்கப்பட்டதாக கிரேக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கிரேக்க தலைநகரின் மலை உச்சியில் அமைந்துள்ள சுற்றுலா தலத்திற்கு அருகே காலை 8 மணி அளவில் சந்தேக நபர் வழிபோக்கர்களை கத்தியால் மிரட்டியதாக அதனை நேரில் பார்த்தவர் காவற்படையிடம் புகார் அளித்துள்ளார். அந்த சந்தேக ஆள் 60 வயது மனநல சிக்கல் உள்ள முதியவர் என காவற்படை உறுதிப்படுத்தியது. இந்தியா சிக்கிமின் நீர் மின் திட்டத்தை உட்படுத்திய சுரங்க பாதை சரிந்ததில் குறைந்தது 10 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மீட்பு பணிகளை மேற்கொள்ள நிலத்தடியில் பரவியிருந்த நச்சு வாயு தடையாக இருந்தது. அந்த விபத்து நிகழ்ந்தபோது 25 ஊழியர்கள் சுரங்கத்தினுள் பணியில் இருந்தனர். விளையாட்டு. அடுத்த மாதம் 22ஆம் நாள் நடைபெறவுள்ள மினாரா மிர்டேக்கா 1/1/8 நெடுமாட ஓட்டப் போட்டியின் 2ம் கட்டத்தில் நாட்டின் நெடுமாட ஓட்டக்காரர் சோ வாய்சிங் புதிய சாதனையை படைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளார். தனது சொந்த சாதனையை முறியடிக்கும் வகையில் இன்னும் விரைவான நேரத்தை பதிவு செய்ய அவர் இலக்கிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நேர்களை, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:31.

இந்த பக்கம் கடைக்காரர் மோகன் வந்துட்டேங்க, உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பாடல் வேணுமோ வாங்கிட்டு போங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பாட்டு கடையில முதல் நேரம் சந்திக்கலாம். ரேகா, என்ன பாடல் வாங்க போறீங்க? பாடுறது பாக்க ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்க. சரி, அதனாலயா? எப்படி வீட்டுக்கு போயிட்டீங்களா?
1: வேலை இடத்துலதான் இருக்கணும்.
0: அப்படியா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதனால நீங்க கேட்டு அந்த பாடல் வருது, கேட்டுருவோம்.
1: கண்டிப்பா.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719.
1: ரேணுகா,
0: ரேணுகா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கண்ணோடு கண்ணோடு வந்த காதல் அந்த பாட்டு வேணும். ரொம்ப நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு கேட்டு.
0: சரி சரி, எங்க பயணத்துல இருக்கீங்களா? அப்படி
1: பயணத்துல இருக்கேன், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: எத்தனை மணி நேரம் பயணிப்பீங்க நீங்க ஒரு நாளைக்கும்? அப்படியே சரிங்க, அது ரொம்ப அழகா இருக்கு ரேணுகாக்கு. நீங்க கேட்ட பாடல் வருது, கேக்கலாம்.
1: மிக்க நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இடியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: என் பேரு சத்தியவாணி, நான் நீலாய் சிரம்பான்ல இருந்து கால் பண்றேன்.
2: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மஜ்னு படத்துல இருந்து குல்முகல் மலரை பாட்டு வேணும். இந்த பாட்டை நான் எனக்கே டெடிகேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நாளைக்கு என்னோட பிறந்த நாள்.
2: ஓ, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி மோகன்.
2: நாளைக்கு பிறந்த நாள், இன்றைக்கு நீங்க உங்களுக்காகவே பாடல் கேக்குறதுல ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க.
1: ஆமா, ஏன்னா யாரும் கால் பண்ணி கேட்க போறதில்ல, அதனால நானே கேட்டுக்கிட்டேன்.
2: ஏங்க அப்படி சொல்றீங்க?
1: எனக்கு
2: நானே கேட்டுக்கிறது.

0: அஞ்சலி பேசுறேன்.
1: அஞ்சலி, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து
1: உங்களுக்காக அந்த பாடல் வருது, கேட்டுருவோம்.
0: ரொம்ப நன்றி.

0: ஹலோ வணக்கம், சுதாகர் பேசுறேன்.
1: சுதாகர், எப்படி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க
0: தானே? வேலை முடிஞ்சதே கிடையாது, ஆனா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: முடிஞ்சதே கிடையாதா? என்ன வேலை சார் செய்றீங்க?
0: வேலை முடியலன்னா நாளைக்கு கட்டுக்க மாட்ட வேண்டியதான்.
1: ஓ, அப்படி சொல்றீங்க. சரி, இந்த இந்த நேரத்துல என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: இந்த பாட்டு ரொம்ப நாளாவே நான் வந்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கிடைச்சி இருக்கு எனக்கு. தென்றல் வரும் என்னை அழைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு, பாரு பாரு பட்டணம் பாரு அப்படின்னு ஒரு படத்துல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா ரேடியோல கேட்டதான் எனக்கு ஞாபகமே கிடையாது. பாட்டு யாரும் கேட்டு இருக்கவும் மாட்டாங்க, ஆனா ரொம்ப நல்ல பாட்டு. தென்றல் வரும்
1: பாட்டுக்கடையில கேக்கும் போது எப்படி வழங்காம இருக்கிறது, எடுத்துக்கோங்க சார். நன்றி.
0: ஓகே, நன்றி.

0: மதானி உங்களுக்காக சுலோங் 4.0 திட்டம் உயர்கல்வி வாய்ப்பை பரவலாக்குகிறது. B40 M40 தரப்புக்கான முழுமையான உயர்கல்வி வாய்ப்பை இந்த திட்டம் உறுதிப்படுத்துகிறது. இதுவரை பல்கலைக்கழகம் சென்றிராத குடும்பத்தாருக்கு பொது பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் அரிய வாய்ப்பு. மேல் விவரங்களுக்கு www.mohe.gov.my. உங்களுக்காக
1: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: ஏ பவி, எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
3: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் joho.eheatmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
4: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: செல்வி பாயூல இருந்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க செல்வி, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து அர்ஜுன் படத்துல இருந்து பூமியே பூமியேன்ற பாட்டு வேணுங்க.
1: கண்டிப்பா கொடுக்குறங்க.
0: அப்படியே கிடைச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்ககிட்ட பேசுனது. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட அந்த பாடல் வருது, கேட்டுருமா?
0: சரிங்க, ரொம்ப நன்றி.

0: கதிப்பொம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பொம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: பாடலோடு இன்றைய தீராயசைக்கு நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க. அடுத்து காற்றின் மொழியில் பிரவீன் உங்களோட பேச ரொம்ப அவலா காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் நாங்கள் உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. நான் உங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: தமிழே வராது. ஏன்னா ஒன்றாப்புல இருந்து எஸ்பி முடிஞ்ச பிறகு எல்லாமே மலாய்தான். அப்புறம் அந்த பள்ளியில போய் தமிழ் படிச்சு விட்டாங்க.
0: தமிழ் படிச்சு கொடுத்தீங்க நீங்க?
1: ஆமா, ஒன்றாம் பிள்ளைக்கு தமிழ் படிச்சு கொடுத்தான். அவனா கதவை படிச்சு, ஆனா தமிழ் பள்ளி போன பிறகுதான்
0: காப்பாரை சேர்ந்த திரு ஸ்வேதன் செல்லப்பன் தேர்வு செய்த பாடல்கள்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். உயிரியல் அறிவியல் துறை கல்வி ஸ்டாக் பீடல்ஸ் கொம்பு வண்டையும் அதன் வாழ்விடத்தையும் பாதுகாப்பதற்கு மிகவும் அவசியம். முதன்மை காடுகள் சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல் போன்ற செயற்கையான அல்லது நகர்ப்புற மழைக்காடுகளை உருவாக்குவதும் அதிலடங்கும். பினாங்கிலும் மலாக்காவிலும் பல்லுயிர் பாதுகாப்புக்கான ஆதரவை ஊக்குவிக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வு வலுப்படுத்தப்பட வேண்டும் என உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் தெரிவித்தார். முதலீட்டு வர்த்தக தொழில் அமைச்சும் மலேசிய பங்கு பத்திர ஆணையமும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் உள்ள சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், நடுத்தர அளவிலான நிறுவனங்களின் வணிக வளர்ச்சியை ஆதரிக்கவும் மூலதனத்தை எளிதாக பெற வழிவகுக்கவும் விவேக உற்பத்தி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. மேம்படுத்தப்பட்ட கூட்டு முதலீட்டு விகிதங்களை கொண்ட புதிய வியூக திட்டம் குறித்து அபிர தரப்பும் இன்று வெளியிட்ட கூட்டறிக்கையில் அறிவித்தன. குறைந்து வரும் பிறப்பு விகிதங்கள் உட்பட வேகமாக அதிகரித்து வரும் மூப்படையும் மக்கள் தொகை சிக்கல்களை கையாளும் வகையில் சிங்கப்பூரும் ஜப்பானும் சிறார் குடும்ப மேம்பாட்டுத் துறையில் அணுக்கமாக ஒத்துழைக்க தயாராகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் சமூக குடும்ப மேம்பாட்டு அமைச்சுக்கும் ஜப்பான் சிறார் குடும்ப கழகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்தானது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் உள்ள சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நெதர்லாந்து அரசாங்கம் தடை விதிக்க உள்ளது. வரும் செப்டம்பர் 22 முதல் இந்த தடை நடைமுறைக்கு வரும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தாம் பிரன்சன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த கட்டுப்பாடுகளை மீற முயற்சிக்கும் நிறுவனங்கள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்நோக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு பூப்பந்து. வரும் செப்டம்பர் மாதம் ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய ஆய்ச்சி நகோயா போட்டிக்கு தகுதி பெற்ற விளையாட்டாளர் பட்டியலில் தேசிய தொழில்முறை ஒற்றையர் ஆட்டக்காரர் லீ ஜிஜியாவும் தொழில்முறை இரட்டையர் விளையாட்டாளர் சோ வூயிக்கும் இடம்பெறவில்லை. மலேசிய பூப்பந்து சங்கம் BAM இன்று வெளியிட்ட பட்டியலில் கலப்பு இரட்டையர் விளையாட்டாளர் தோ இவேயும் இடம்பெறவில்லை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஏன் நம்ம வேலைக்கு போறோம், எப்பதான் இந்த ஒரு நாள் முடியும், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த என்ன எப்ப இரவு 8 மணி ஆகும், காற்றின் மொழிக்கு வரப்போறோம், எப்ப உங்ககிட்ட பேச போறோம் அப்படின்னு சொல்லி மாத்திய அந்த ஒரு பெருமை உங்களையே சாரும். உங்க எல்லாத்துக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். இன்று 12 மணி நள்ளிரவு நிறைவடைந்தால் ஒரு வருடம் நிறைவாகின்றது. இந்த அறிவிப்பு அறைக்கு நான் வந்து அறிவிப்பை ஆரம்பித்து இந்த ஒரு வருடத்தில் பார்த்தோம்னா நிறைய நினைவுகள்ங்க. அதிலும் வந்து நான் தப்பு செய்யும் போது சுட்டி காமிச்சிருக்கீங்க, நல்ல நிகழ்ச்சி படைக்கும் போது அழைச்சு அவ்வளவு பாராட்டியிருக்கீங்க, நள்ளிரவு 12 ஆவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பு எனக்கு அழைத்து வீட்டுக்கு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அன்பை பொழிஞ்சிருக்கீங்க. என்னை மகனா, பேரனா, அண்ணனா, தம்பியா ஏற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும், இங்கே என்னுடன் பயணிக்கும் இந்த மின்னல் குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு இன்றைக்கு காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு நான் பிரவீன்குமார் உங்களோட பேச வந்துட்டேன். ஒரு வருடம் நிறைவாயிருச்சுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடித்த நிறைய பாடல்களை ஒளிபரப்பியிருக்கேன். இன்று தெலுங்கு திரை இசை தொகுப்பில் முதல் பாடல் எனக்கு பிடித்த ஒரு பாடலாக ஒளிபரப்பலான்னு அத்தாரிந்திக்கி டாரடி திரையிலிருந்து பப்பு காரி பொம்மு இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.

ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த ஃபீஃபா உலக கிண்ணம் 2026 பற்றிய தகவல்களை எல்லாம் காற்றின் மொழியில் நிறைய பேசணும். நிறைய கலந்துரையாடல்கள், உரையாடல்கள், அழைப்புகள், கல்லூரி நிகழ்ச்சி, இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக போனது இல்லையா? எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதோட 4 வருடம் கழித்து மீண்டும் உலக கிண்ணத்தை பற்றி நிறைய பேச போகின்றோம். அதற்கு முன்பாக எல்லாத்துக்கும் நிறைவுன்னு ஒன்று வேணும் இல்லையா? அதனால உலக கிண்ண நிறைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெயின் வென்ற பிறகு இந்த முக்கிய விருதுகள் பத்திலாம் நம்ம நிறைய பேசணும். அதிலும் வந்து அதிகமாக கோல்களை புகுத்தும் வீரருக்கு தான் அந்த தங்க காலனி விருது கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த விருதை வென்றவர் யாருன்னு பார்த்தோம்னா, பிரான்சை சேர்ந்த கிலியன் பாப்பி. இவர் தான் வந்து 10 கோல்கள் புகுத்தி அந்த ஒரு விருதை வென்றிருக்காரு. அதோடு தங்க பந்து விருதுன்னு ஒன்று இருக்கு, அதாவது கோல்டன் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருதை ஸ்பெயின் அணியின் கேப்டன் ராட்ரி அவர் தான் வந்து வென்றிருக்காரு. ஆனா பாருங்க, இந்த கோல்டன் பூட்டும் சரி, கோல்டன் பாலும் சரி, இரண்டாவதா வரும் வீரருக்கு, அந்த பட்டியலில் இரண்டாவது இடம் பிடிக்கும் வீரருக்கு வந்து சில்வர் பால், சில்வர் பூட் அப்படின்ற இந்த 2 விருதுகள் கிடைக்கும். இந்த 2 விருதையுமே வந்து லியோனல் மெஸ்ஸி தான் வென்றிருக்காரு. அதோட ஸ்பெயினை சேர்ந்த உனாய் சிமோன், அவங்களுடைய கோல் கீப்பர், இவர் வந்து ஒரே ஒரு கோல் மட்டும்தான் வாங்கியிருக்காரு. அதாவது ஸ்பெயின் அணி வந்து ஒரே ஒரு, ஸ்பெயினுக்கு எதிராக ஒரே ஒரு கோல் தான் வந்து மொத்த உலக கிண்ணத்திலையும் அடிக்கப்பட்டுள்ளது. அதனால இவருக்கு வந்து கோல்டன் குளோவ் அப்படின்ற விருது கிடைச்சிருக்கு. அதோடு சேர்த்து சிறந்த இளம் வீரருக்கான விருதை ஸ்பெயினை சேர்ந்த பா கபாசி அவர் வென்றிருக்காரு. அதோட ஃபீஃபா ஃபேர் பிளே அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நல்ல முறையில் அவங்களுடைய விளையாட்டை ரொம்ப நேர்மையாக வெளிப்படுத்திய ஒரு அணியாக நெதர்லாந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது தாங்க இந்த 2026 ஃபீஃபா உலக கிண்ணத்தின் முடிவு நிறைவு, அவங்களுக்கு கிடைத்த விருதுகள். சரி, 4 வருடம் கழித்து மீண்டும் இப்போ டை ஒளிபரப்புறோம் இல்லையா, இதே மாதிரி வேறொரு பாடல் ஒளிபரப்பி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அதன் வரைக்கும் அடுத்த பாடல் சிட் ஸ்ரீராம் கொண்டு வராரு, சர்க்காரு வரிப்பட்டா அப்படின்ற திரைக்காக கலாவதி. இதோ

0: மடானி உங்களுக்காக
1: சுலோங் 4.0 சூழியம் திட்டம் உயர்கல்வி வாய்ப்பை பரவலாக்குகிறது. B40 M40 தரப்புக்கான முழுமையான உயர்கல்வி வாய்ப்பை இந்த திட்டம் உறுதிப்படுத்துகிறது. இதுவரை பல்கலைக்கழகம் சென்றிராத குடும்பத்தாருக்கு பொது பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் அரிய வாய்ப்பு. மேல் விவரங்களுக்கு www.mohe.gov.my
0: மடானி உங்களுக்காக

நரேஷ் ஐயர் கொண்டு வந்த ஒரு இதமான ஒரு பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம் தெலுங்கு திரையிசை தொகுப்பில். சரி, அடுத்து ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு வந்திருக்கின்றோம், ஒரு கதாநாயகரை பத்தி. இப்ப தெலுங்கு சினிமா கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய அதிரடி திரைப்படங்கள் நடிப்பாங்க, அதோடு இப்ப நிறைய பேர் பேன் இந்தியா திரைப்படங்கள், அதாவது மற்ற திரைத்துறையிலும் பிரபலமாக கூடிய மாதிரி திரைப்படங்கள் தான் இப்ப நிறைய நடிச்சிட்டு வராங்க. ஆனா இந்த மாதிரி இல்லாம ஒரு கதாநாயகர் இருக்காரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா கிரண் அப்பாவாரம். இவர் வந்து நடித்த பெரும்பாலான திரைப்படங்கள் இந்த பக்கத்து வீட்டு பையன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள், இந்த காதல் அதோடு சேர்ந்து நகைச்சுவை கலந்த திரைப்படங்கள் இருக்கு, ரொமான்டிக் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி திரைப்படங்கள் மட்டுமே நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். ஒரு இரண்டு படம் வேற மாதிரி இந்த த்ரில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் படங்கள் கூட நடித்திருக்காரு. இவர் நடிப்பில் கூடிய விரைவில், அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதி, இன்னும் ஒரு 3 நாள் இருக்கா, சென்னை லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாக உள்ளது. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி திரைப்படங்கள் ஒரு தெலுங்கு திரைப்படமாகவே இருக்கட்டும், ஆனால் வந்து தமிழ்நாட்டில் அந்த காதல் கதை நடந்தால் எப்படி இருக்கும்? இதே மாதிரி பிரேமலு அப்படின்னு ஒரு மலையாள திரைப்படம் வந்தது, அவங்களாம் வந்து கேரளாவை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய காதல் கதை ஹைதராபாத்தில் நடக்கும், அதனால பிரேமலு அப்படின்னு பெயரிட்டாங்க. இவங்க பாருங்க, இவங்க எல்லாரும் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் அவங்களுடைய காதல் கதை சென்னையில் நடந்தால் சென்னை லவ் ஸ்டோரி அப்படின்னு இந்த மாதிரி கதை களத்தில் வர படங்களும் நிறைய பிரபலமாயிட்டு இருக்கு. அடுத்த பாடல் மது பிரியா கொண்டு வராங்க, அந்த திரைப்படம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வரும் பாடலை கேட்கலாம், சரிலேரு நீக்குவாரு திரையிலிருந்து. இதோ

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: attention, baby.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

பரத் அனே நேனு திரையிலிருந்து ஆண்ட்ரியா ஜெர்மியா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, உலகத்திலேயே வந்து அதிக வயதான ஒரு மனிதர் நபர் அப்படின்ற அந்த பெருமை, கின்னஸ் உலக சாதனை வைத்துள்ளவர் கூட 1909 தான் பிறந்திருக்காரு. அவர் பேர் வந்து எட்டல் கேட்டகம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 3 நூற்றாண்டுகளை பார்த்த இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? இருக்காரு. ஆனால் அவர் மனிதர் இல்லை, அவர் ஒரு விலங்கு. யாருன்னு பார்த்தோம்னா அதிக வயதுள்ள ஒரு நிலவாழ் விலங்கு உலகத்திலே யாருன்னு பார்த்தோம்னா ஜோனாதன் அப்படின்ற பெயரில் வாழும் ஒரு சீஷல் வகை ஆமை தான். இதற்கு வந்து வயது வந்து 194 வயது அப்படின்னு சொல்கிறாங்க. 1832 வந்து பிறந்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் செயின்ட் ஹெலேனா அப்படின்ற ஒரு தீவு இருக்கான், அங்கே தான் வந்து வசித்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கின்னஸ் உலக சாதனைகள் இருக்குங்க. உலகிலேயே வந்து அதிகமான நாட்கள் உயிர் வாழ்ந்துள்ள மீன், நிலவாழ் விலங்கு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய இந்த ஆயுட்காலத்தை நம்ம வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். ஆரோக்கியமான உணவு, எப்போதுமே வந்து உடற்பயிற்சியோட நல்ல சிந்தனையோட எல்லாருமே எல்லா நேரமும் மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு அடுக்கிட்டே போலாம் இல்லையா? கண்டிப்பா அடுக்கிட்டே போலாம். ஆனா செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது இங்க வரைக்கும் எனக்கு விளங்குது. ஆனாலும் கண்டிப்பா எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். இந்த மாதிரி நிறைய நாட்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த நல்ல நல்ல நடவடிக்கைகளை தினமும் மேற்கொள்வோம். அடுத்த பாடல் தெலுங்கு திரைசை தொகுப்பில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஜஸ்பிரீத் ஜாஸ் கொண்டு வராங்க உப்பேனா அப்படின்ற திரைக்காக. இதோ

0: உயர் நெறியுடன் தொடர்ந்து செயல்பட குடிநுழைவு துறைக்கு பிரதமர் வலியுறுத்தல். உயர்கல்வி கழகங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு பண்புமிக்க மனித மூலதனத்தை உருவாக்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். குடிநுழைவுத்துறை பணியாளர்கள் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் உயர் நெறியுடன் நிறைவேற்ற வேண்டும், முறைகேட்டையும் ஊழலையும் தவிர்க்க வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் கடப்பாட்டை உறுதிப்படுத்துவதில் குடிநுழைவுத்துறை தொடர்ந்து பாடுபடும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வளை மலேசிய குடிநுழைவுத்துறை ஊழியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர், நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது உட்பட மக்களுக்கு சேவை செய்வதிலும் உலக அரங்கில் மலேசியாவின் பெயரை நிலைநிறுத்துவதிலும் சிறந்து விளங்குமாறு டத்தோஸ்ரீ அன்வார் அறிவுறுத்தினார். இன்று குடிநுழைவுத்துறை நாளை முன்னிட்டு அவர் முகநூலில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள சமூக மேம்பாட்டுத்துறை குமாசின் மழலையர் பள்ளியின் அனைத்து வகுப்புகளும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் ஸ்மார்ட் போர்டு வசதிகளை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறார் கல்விக் கழகங்களில் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட கற்றல் அணுகுமுறையை வலுப்படுத்துவதை அது நோக்கமாக கொண்டிருப்பதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமிடி தெரிவித்தார். 2 வயது சிறாருக்கும் செயற்கை நுண்ணறிவு AI அடிப்படையிலான புதிய கற்றல் அணுகுமுறைகள் அறிமுகப்படுத்துவது இந்த இலக்கின் ஒரு பகுதியாகும். நடப்பு சவால்களை துணிந்து எதிர்கொள்ள அறிவாற்றல் மிக்க ஆழ்வல மூலதனத்தை வலுப்படுத்துவது காலத்தின் தேவையாக உள்ளது. அதனை உந்தச் செய்ய உயர்கல்விக் கழகங்களில் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்ப பயன்பாடும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் வலியுறுத்தினார். தொழில்நுட்ப முன்னேற்றம், மனித மூலதன மேம்பாடு, நன்னெறி கூறுகளை அடிப்படையாக கொண்டு 2026-2035 உயர்கல்வி பெருந்திட்டம் வரையப்பட்டுள்ளது என்றார் அவர். பேரா இப்போவில் 8வது உலக இஸ்லாமிய சிந்தனை நாகரிக மாநாட்டில் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி உரையாற்றினார். இதனிடையே உயிரியல் அறிவியல் துறை கல்வி ஸ்டக் பீட்டல்ஸ் கொம்பு வண்டையும் அதன் வாழ்விடத்தையும் பாதுகாப்பதற்கு மிக அவசியம். முதன்மை காடுகள், சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல் போன்ற செயற்கையான அல்லது நகர்ப்புற மழைக்காடுகளை உருவாக்குவதும் அதில் அடங்கும். பினாங்கிலும் மலாக்காவிலும் பல்லுயிர் பாதுகாப்புக்கான ஆதரவை ஊக்குவிக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வு வலுப்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி தெரிவித்தார். நிலையான மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதை உறுதி செய்யும் அதே வேளையில் நாட்டின் மழைக்காடுகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை மடானி அரசாங்கம் முழுமையாக அங்கீகரிப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் மேம்பாட்டுத் திட்டங்களில் தாமதம் அடைந்திருக்கும் திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்துக்குள் அல்லது அதற்கு முன்னதாக நிறைவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அவற்றின் செயலாக்கத்தை விரைவுபடுத்த பொதுப்பணி அமைச்சு உறுதி பூண்டுள்ளது. தற்போது 1/3 திட்டங்கள் தாமதம் அடைந்திருப்பதாகவும் மேலும் 1/3 திட்டங்கள் அட்டவணைப்படி தொடர்வதாகவும் எஞ்சியவை முன்னரே நிறைவடைந்து விட்டதாகவும் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது மஸ்லான் தெரிவித்தார். முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சும் மலேசிய பங்கு பத்திர ஆணையம் SEயும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வணிக வளர்ச்சியை ஆதரிக்கும் விவேக உற்பத்தி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளன. மேம்படுத்தப்பட்ட கூட்டு முதலீட்டு விகிதங்களை கொண்ட அந்த புதிய வியூக திட்டம் கூட்டு முதலீட்டு நிதி உள்ளிட்ட 2030 புதிய தொழில்துறை பெருந்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. அதனை அமைச்சும் SEயும் இன்று வெளியிட்ட கூட்டறிக்கையில் அறிவித்தன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: குறைந்து வரும் பிறப்பு விகிதங்கள் உட்பட வேகமாக அதிகரித்து வரும் மூப்படையும் மக்கள் தொகை சிக்கல்களை கையாளும் வகையில் சிங்கப்பூரும் ஜப்பானும் சிறார் குடும்ப மேம்பாட்டு துறையில் அணுகமாக ஒத்துழைக்க தயாராகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் சமூக குடும்ப மேம்பாட்டு அமைச்சுக்கும் ஜப்பான் சிறார் குடும்ப கழகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை கையெழுத்தானது. சிங்கப்பூர் சமூக குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் மசாகோஸ் ஜுல்கிஃப்லி டோக்கியோவுக்கு மேற்கொண்ட பயணத்தினூடே இந்த இணக்கம் காணப்பட்டது. குடும்பம் சிறார் மேம்பாட்டு தொடர்பான சிறந்த நடைமுறைகள், தகவல் பரிமாற்றம், ஆய்வுகள், புள்ளி விவர தரவுகள் போன்ற கூட்டு நடவடிக்கைகளை இவ்விரு நாடுகளும் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வார தொடக்கத்தில் பல நாடுகளை உட்படுத்தி புதிய வரிகளை விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தயாராகி வருவதாக தி ஃபைனான்சியல் டைம்ஸ் அறிக்கையை மேற்கோள் காட்டி அனடோலு செய்தி வெளியிட்டது. காலாவதியாகவிருக்கும் 10 விழுக்காட்டு உலகளாவிய வரிகளுக்கு பதிலாக சுமார் 60 நாடுகள் மீது 10 முதல் 12.5 விழுக்காடு வரை புதிய வரிகளை விதிப்பதற்கான திட்டங்களை அதிகார தரப்பு வகுத்து வருகிறது. ட்ரம்ப் தனது வரி விதிப்பு திட்டத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதுடன் அண்மையில் கனடிய பொருட்கள் மீது 50 வரியையும் பிரேசிலிய இறக்குமதிகளுக்கு 25 வரியையும் அறிவித்துள்ளார். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள ஆண்டி பன்ஹம் வரும் அக்டோபர் 1 தொடங்கி மின்சாரத்திற்கான மதிப்பு கூட்டப்பட்ட வரி VAT-ஐ ரத்து செய்ய உள்ளதாக அவரின் அலுவலகம் தெரிவித்தது. வீட்டில் பயன்படுத்தப்படும் மின்சார கட்டணங்களிலிருந்து VAT-ஐ நீக்குவதற்கான வரி குறைப்பு மூலம் அரசாங்கம் அதிகரித்து வரும் கட்டணங்களை கையாளும் என ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு மின்சார உச்ச வரம்பு விலை 60 அமெரிக்க டாலருக்கு குறையும். பன்ஹம் திங்கட்கிழமை பிரதமராக பதவியேற்றார். இன்னும் 4 காலகட்டத்தில் நாட்டின் அரசியல் உள்ளிட்ட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் உள்ள சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நெதர்லாந்து அரசாங்கம் தடை விதிக்க உள்ளது. வரும் செப்டம்பர் 22 முதல் இந்த தடை நடைமுறைக்கு வரும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாம் பிரான்சன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த கட்டுப்பாடுகளை மீற முயற்சிக்கும் நிறுவனங்கள் சட்ட நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ளும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய தரப்பு பன்னாட்டு சட்டத்தை மீறுவதாக டச் அரசாங்கம் கருதும் நிலையில் இந்த வர்த்தக நடவடிக்கைகள் அத்தரப்பின் வாழ்வாதாரத்துக்கு பங்களிப்பதை இந்த கட்டுப்பாடுகளின் மூலம் தடுக்க முடியும் என நெதர்லாந்து தெரிவித்துள்ளது. நிறைவாக ஆசிய பூப்பந்து போட்டி. வரும் செப்டம்பர் மாதம் ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய ஆய்ச்சி நகோயா போட்டிக்கு தகுதி பெற்ற விளையாட்டாளர் பட்டியலில் தேசிய தொழில்முறை ஒற்றையர் ஆட்டக்காரர் லீசி ஜியாவும் தொழில்முறை இரட்டையர் விளையாட்டாளர் சோவியேக்கும் இடம்பெறவில்லை. இவ்வளை தோ ஈவே இடம்பெறவில்லை என்ற போதிலும் அவரின் இடத்தை சாங் சூ இன் நிரப்புவார். கலப்பு இரட்டையர் பிரிவில் செங் தான்ஜியுடன் இணைய அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் மற்றோர் இடம் தேசிய தொழில்முறை இணையான கோ சுன் வாட் ஷெவன்லாய் ஜெமிக்கு வழங்கப்பட்டது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் BAM சார்பில் லியாங் ஜான் ஹாவும் ஜஸ்டின் ஹோவும் களமிறங்குகின்றனர். அதே நேரத்தில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கே லக்ஷனாவும் வாங் லிங் சிங்கும் போட்டியிடுவார்கள். உயர் நெறியுடன் தொடர்ந்து செயல்பட குடிநுழைவுத்துறைக்கு பிரதமர் வலியுறுத்தல். உயர்கல்வி கழகங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு பண்புமிக்க மனித மூலதனத்தை உருவாக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாசினால் ராயப்பன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1973 ஆண்டு இன்றைய நாளில் சிலாங்கூர் கப்போங்கில் கப்போங் வனவியல் கழகத்தை பிரதமர் துன் அப்துல் ரசாக் ஹுசேன் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். வனத்துறை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது இந்த கல்லூரியின் முதன்மை பணியாகும். குறிப்பாக பகுதி தொழில்முறை பயிற்சிகளுக்கு இக்கழகம் முக்கியத்துவம் அளித்தது. அந்த காலகட்டத்தில் வனவியல் துறைக்கு நிபுணத்துவ பயிற்சி மிகவும் அவசியமாக இருந்தது. நாட்டில் சுமார் 15 மில்லியன் ஏக்கர் வனப்பகுதிகள் இருந்தன. அதில் 7 மில்லியன் ஏக்கர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மேம்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த பணிகளை செயல்படுத்த தேவையான ஆற்றல் மிக்க மனித வளம் போதுமான அளவு இல்லாததால் அரசாங்கம் சில சவால்களை எதிர்கொண்டது. இத்தேவைகளை நிறைவு செய்வதற்காக இந்த கல்லூரி மாநில அரசுகள் நடத்தி வந்த வனப்பள்ளிகள், மரவெட்டும் பயிற்சி பள்ளிகள், மலேசிய வேளாண் பல்கலைக்கழகம், UPM ஆகியவற்றுடன் இணைந்து வனவியல் துறைக்கு தேவையான திறமையான மனித வளத்தை உருவாக்குவதில் முதன்மை பங்காற்றும் வகையில் செயல்பட்டது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, சில மனிதரை நாம் பார்க்கிறோம், எதற்கெடுத்தாலும் குறை சொல்லுவதையே அவர்களுடைய பழக்கமாக கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அவர் குறை சொல்லவில்லை என்றால் அவருக்கு உறக்கம் வராது. ஒன்று, யாரை பற்றியாவது குறை சொல்லியாக வேண்டும் அல்லது எதை பற்றியாவது குறை காண வேண்டும். இதுவே அவர்களுடைய சுபாவமாக அமையப்பெற்றிருப்பதையும் நாம் காண முடிகிறது. அந்த சுபாவத்தில் ஒன்றுதான் உணவுகளை குறை சொல்லுவது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் குறை கூறியதே இல்லை. ஒரு உணவு அவர்களுக்கு தரப்பட்டால் அதை அவர்கள் விரும்பினால் உண்பார்கள். அதில் ஏதேனும் குறையிருந்து அது தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை அவர்கள் உண்ணாமல் ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் எந்த உணவையும் குறை கூறியதே இல்லை என்ற நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே 3563 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உணவும் பானமும் அல்லாஹ்வினுடைய ரிஸ்க், அருள்வளமாகும். அது அவன் நமக்கு வழங்கிய பேருபகாரமும் ஆகும். எனவே மனிதன் தனக்கு பிடிக்காத உணவை குறை சொன்னால் அவன் இறைவனின் வாழ்வாதாரத்தை மறுக்கிறான் என்று பொருள். மக்களில் சிலர் உணவிலே மட்டும் எனக்கு பிடிக்கவில்லை என்று குறை கூறி வெறுக்கின்றனர். மற்ற எதையும் அவர்கள் வெறுப்பதில்லை. அல்லாஹ்வின் நஅமத், வெகுமதி குறைப்படுத்தப்படுவதற்குரியது அல்ல. அதை பெற்றதற்காக இறைவனுக்கு நாம் நன்றிதான் செலுத்த வேண்டும். அதற்காக அல்ஹம்துலில்லா என கூற தக்கது சுக்ராகும். நாம் சமைக்கிற உணவு பொருள் ஒன்றுதான், ஆனால் அதிலே ஒவ்வொரு கைக்கும் ஒரு சுவையை இறைவன் அமைத்து தருகிறான். அது சமைப்பவருடைய கைப்பக்குவத்தை வைத்து சுவைகள் மாறுபடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் அவர்கள் சமைத்து கொடுத்ததை சுவையாக இல்லை என்று நாம் வெறுக்கிறோம், குறை சொல்லுகிறோம். அதை சமைப்பதற்காக அவர்கள் செய்த எல்லா தியாகங்களையும் நாம் மறந்து விடுகிறோம். குறை சொல்லி அவரை காயப்படுத்துகிறோமே என்பதை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. நாம் நினைத்ததை சொல்லியாக வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டில் நாம் நிலையாக இருக்கிறோம். இந்த குறை இதோடு நின்று போய்விடுகிறதா என்றால் இல்லை. மனைவியிடம் உணவு சண்டை போடுகிற சில கணவர்களும் உண்டு. தன் மனைவி வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து தனது கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் உணவு சமைத்து தருகிறாள். ஆனால் என்றோ ஒரு நாள் சற்று கூடுதலாக உப்பு அதிகமாகி விட்டது. இதனால் வீடே ரெண்டாகி போகிற போர்க்களங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த குறை காணல்? அதை சற்று பக்குவப்படுத்தி சாப்பிடலாமே அல்லது ஒதுக்கிவிடலாமே, இதற்காகவா குறையும் சண்டையும்? எனவே அன்பு நேயர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய அழகிய வாழ்க்கை நெறியை சற்று கேளுங்கள். உணவை குறித்து எந்த குறையும், எந்த விமர்சனத்தையும், எந்த சண்டையையும் தன்னுடைய துறைவியாரு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததே இல்லை. எனவேதான் அவர்கள் குடும்பவியலிலே மிகச்சிறந்த வெற்றி கண்டார்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிக்கும் வான ஹைருன் லி அஹ்லி, உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர் என்ற பெயரை எடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் நான் சிறந்தவன் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சிறப்பிற்குரியவராக ஆனதற்கு காரணம், குடும்பவியலிலே தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய சமூகத்தோடு அவர்கள் எப்பொழுதும் யாரையும் குறை சொன்னதில்லை, விமர்சனம் செய்ததில்லை. அதுதான் குடும்பவியல் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்றால் அது மிகையல்ல. குறை சொல்கிற அன்பு நெஞ்சங்களே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இந்த உணவு கூட இல்லை என்று அன்றாடம் உணவுக்கு தவிக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் உலகத்திலே உணவில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான், அதை நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. இதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? பசி வந்தால் பத்தும் பறந்து போவோம் என்று சொல்லுவார்கள். அந்த பசியில் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அது எந்த உணவை தந்தாலும் அதிலே ருசி காணாமல் அதை உண்டுவிட்டு இறைவனுக்கு நன்றி பாராட்டக்கூடிய நன்றியுள்ள அடியார்கள் எவ்வளவு சிறந்தவர்கள். எனவே நாம் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த உணவு குறித்து விமர்சனம் செய்வதோ சண்டையிடுவதோ குறை கூறுவதோ அறவே கூடாது என்பதை நாம் மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும்.

0: இந்த குறை சொல்லுதல் என்பதும் ஒரு மனநோய் என்றாலும் மிகையல்ல. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை, சஃபியா இப்படி இப்படி இருக்கிறார்கள் என்னும் குறையே அவருக்கு போதுமானதாகும் என்று கூறினார்கள். அதாவது அவங்க கொஞ்சம் குள்ளமா இருந்தாங்க, அந்த ஒரு குறையை கொஞ்சம் சுட்டி காட்டுவதை போன்ற ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு விட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்த அந்த கண்டிப்பை அன்பு நேயர்களே கவனமாக கேளுங்கள். ஆயிஷா, நீ எவ்வளவு மாசுபடிந்த சொல்லை உன் வாயினால் நீ வெளிப்படுத்தி விட்டாய், உன்னுடைய அந்த சொல்லை கடலில் கரைத்து விட்டால் அது கடல் முழுவதையும் அசுத்தமாக்கிவிடும் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி மிஷ்காத்துல் மசாபிஹில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு நேயர்களே, பிறரை குறை சொல்லுவது, பொருட்களை குறை சொல்லுவது எவ்வளவு பெரிய மாசுபடிந்த ஒரு வார்த்தை என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நாம் விளக்கம் பெற முடிகிறது. இந்த குறை சொல்லுவதை இன்னொரு வார்த்தையில் நாம் கண்டிக்கத்த வேண்டுமென்றால், குள்ளமாக இருப்பதோ, அழகற்று இருப்பதோ, மிக உயரமாக இருப்பதோ, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பதோ, பொருளாதாரத்திலே குறைவாக இருப்பதோ, அது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாத ஒன்று. இறைவன் விதித்த விதியில் அவர்களுடைய வாழ்க்கை அமைய பெற்றிருக்கிறது. எனவே அதை நாம் குறை சொல்லுவது இறைவனுடைய அதிகாரத்தையே நாம் குறை சொன்னதாக ஆகிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இறைவனையே குறை சொன்னால் அது எங்கு போய் முடியும்? இறைவனுக்கு இணை வைக்கிற அவனுடைய படைப்பினங்களுடைய அதிகாரத்தையே நாம் சிதைக்கிற நிலைக்கு நம்மை சென்று ஆழ்த்தி விடாதா? எனவே நாம் வார்த்தைகளை நிதானமாக பிரயோகிக்க வேண்டும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. இன்று பல குடும்பங்களிலே இந்த குறை காணும் சொல்லாடல் நிறைந்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர் குட்டை என்றும் நெட்டை என்றும் இப்படியாக நோவினை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்பு நேயர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹு தாலா உலகத்திலே கனிகளை உருவாக்குகிறான், விளையச் செய்கிறான். ஒரே மண்ணில் தான் அது விளைகின்றன, ஒரே தண்ணீர் தான் பாய்ச்சப்படுகின்றன. ஆனால் சில கனிகளில் சுவை நிறைந்து காணப்படுகிறது, சில கனிகளில் சுவை சற்று குறைவாக இருக்கிறது. எனவே அதை சாப்பிட்டு விட்டு இந்த பழம் நல்லா இல்ல, ருசியா இல்ல என்று நாம் பழங்களை குறை சொல்லுவது அந்த பழங்களை உருவாக்கிய இறைவனையே குறை சொன்னதாக ஆகிவிடும். அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவையும் குறை சொன்னதே இல்லை, அது வாய்க்கு ருசியாக இருந்து தனக்கு பிடித்திருந்தால் அவர்கள் சாப்பிடுவார்கள், ருசி இல்லை என்றால் எந்த குறையும் சொல்ல மாட்டார்கள், அதை விட்டு அதை சற்று ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்ற அந்த நபிமொழி யாரையும் எதையும் எப்பொழுதும் குறை சொல்லக்கூடாது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. இறைவனுடைய படைப்பில் குறை நிறைகளை வைத்துத்தான் இந்த உலகத்தையே அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த குறை நிறை அதாவது ஏற்ற தாழ்வு இல்லை என்றால், எல்லோரும் சமமாக இருந்தால் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும். எனவே சிலரை செல்வந்தராக வைத்திருக்கிறான், சிலரை ஏழையாக வைத்திருக்கிறான். அந்த செல்வந்தருடைய வீட்டில் நடக்க வேண்டிய காரியங்களை இந்த ஏழை சென்று செய்ய வேண்டும் என்ற நியதியை இறைவன் உருவாக்கியிருக்கிறான். எனவே எல்லோரும் சமமாக இருந்தால், எல்லோரும் குறையில்லாதவர்களாக இருந்தால் உலகமே ஸ்தம்பித்து விடும். யார் யாருக்கு உதவி செய்வது? என்னிடத்திலும் பணம் காசு இருக்கிறது, அவரிடத்திலும் இருக்கிறது. யார் யாருக்கும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த தேவையும் இல்லாமல் போய்விடும். எனவே இது இறைவனுடைய படைப்பினுடைய நியதி. எனவேதான் குறை நிறை என்பது இருக்கத்தான் செய்யும். உலகம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த உலகத்தினுடைய அசைவு, இந்த உலகத்தினுடைய இயக்கம் முழுமை பெறுவதற்காக சில ஏற்றத்தாழ்வுகளை இறைவனே வைத்து படைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டால், யாரையும் எதையும் நாம் குறை சொல்ல மாட்டோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே குறை சொல்லுவதையே தன்னுடைய சுபாவமாக கொண்டவர்கள்தான் எதை கண்டாலும் எதையேனும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த குறையிலே மாட்டிக்கொள்கிறார்கள். எனவே இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த குறையிலே தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த உணவை அப்படியே வீசி விடுகிறார்கள், வீண்வரையம் செய்கிறார்கள். இதுவும் மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. குலு வஷ்ரபுலா துஸ்ரிஃபு இன்னஹுலா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்வரையும் செய்யாதீர்கள். நிச்சயமாக வீண்வரையும் செய்வோரை அவன் நேசிப்பதில்லை என்று அல்குரான் சொல்கிறது. எனவே தனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுக்க வேண்டுமே தவிர அதை தூக்கி வீசவும் கூடாது. அந்த உணவில்லாமல் எத்தனையோ ஏழைகள் உலகத்திலே தவிக்கிறார்கள். குப்பையில் வீசப்படுகின்ற உணவை கூட பொறுக்கி உண்கிற எத்தனையோ ஏழை எளிய மக்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். பல நாள் பட்டினி கடந்து தன் வாழ்க்கை கழிக்கக்கூடியவர்களும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொண்டால், அந்த உணவை நாம் பிடிக்கவில்லை என்றால் கொஞ்சம் ஒதுக்க வேண்டுமே தவிர, அதை எரிவது, அளவுக்கு அதிகமாக வைத்துக் கொண்டு அதை வீண்வரையும் செய்வது, அதை நாகரீகம் என்று கருதி அப்படியே தட்டுகளில் விட்டுவிட்டு செல்வதும் கண்டிக்கத்தக்க ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த நேரத்திலும் யாரையும் குறை சொல்லுவது, அவர்களுடைய குறைகளை நாம் ஆராய்வது, அவர்களை பற்றியே நாம் பிறரிடத்திலே பேசுவது, இதுவெல்லாம் மிக நல்ல குணங்கள் அல்ல. எந்த உணவையும் நாம் குறை சொல்லாமல் பிடித்தால் உண்டுவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். உணவிற்காக எந்த சந்தர்ப்பத்திலும் யாரிடத்திலும் சண்டை போடாமல் நாகரீகமாக வாழ பழகிக்கொள்வோமாக. அத்தகைய நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை இணைத்தருள் புரிவானாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இடம் பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரான் ஜாக்கி.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: புனாப்பா, நான் ஓடி வாங்கி சாப்பிட்டு நானும் யோசிச்சிட்டேன், இது ஏன் இப்படி சாப்பிடுறாங்க எல்லாரும், அது வயிறுனால சாப்பிடுறாங்களா, அந்த ரெண்டா ட்ரெண்டிங் சொன்னீங்களே, அந்த ட்ரெண்டிங்ல வாங்கி எல்லாரும் சாப்பிட்டு ஆகணும்னு ஒரு கட்டாயத்தை சாப்பிடுறாங்க யோசிப்பேன். இன்னொன்னு வந்து அந்த மெக்கரோனியா சின்ன சின்னதா இருக்குமே, எனக்கு தெரியல, அது எனக்கு தெரியல, டெக்ஸ்டர் எனக்கு பிடிக்கல.
0: இல்ல இல்ல, நீங்க கடையில வாங்குறத விட வீட்டுல சொந்தமா செஞ்சீங்கன்னா அது ருசி வேறங்க.
1: ரொம்ப வீட்டுல வந்து கறி தான், கறி ஊற்றி குழப்பி அடைச்சதா வீட்டுல சாப்பிட்டு
2: என் இடமாடா அப்படின்ற மாதிரி.
1: அந்த மெக்கரோனி மட்டும் சோஸ் இல்லாம சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா? அதான், அது ஒண்ணுமே இல்லையே.
0: இப்ப ஒரு சிலர் வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது இன்னும் நல்லா இருக்கும், நீங்க முயற்சி பண்ணி பாருங்க.
2: கறிய வைக்க சொல்லுங்க, கலந்து நீங்க சொன்னது போல
0: கருவாட்டு
2: கறி மெக்கரோனி எனக்கு அனுப்புங்க, நான் சாப்பிடுறேன் உங்க கூட.
1: ஓகே ரைட்.
0: அந்த மெக்கரோனியே எப்படி அவமானப்படுத்துறீங்க?
1: இல்ல பிரதர்,
0: இருக்கீங்க பாருங்க நீங்க. காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் அட்னான் சாமி மற்றும் சுஜாதா கொண்டு வந்த ஒரு பாடல் அது. சரிங்க, ஒரு வார்த்தை இருக்குங்க, ஒரு சொல், அது என்ன சொல்னு சொல்றேன், அது என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாருங்க. இக்கிகாய், என்ன இது, புது சொல்லா இருக்கு, தமிழ்ல அப்படி ஒரு வார்த்தையே இல்லையேன்னு நீங்க நினைக்கலாம். இது வந்து ஒரு ஜப்பானிய மொழியில் உள்ள ஒரு வார்த்தை. சரி, இந்த இக்கிகாய்னா என்ன அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக, ஜப்பான்ல ஒகினாவா அப்படின்ற ஒரு தீவு இருக்கும். இந்த தீவுல தான் உலகிலேயே வந்து 100 வயதிற்கும் மேற்பட்டோர் அதிகமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்களாம், எல்லாரும் எந்நேரமும் வந்து ரொம்ப கடுமையா உழைச்சிட்டே இருப்பாங்களாம். என்னன்னா, அவங்களாம் வந்து காலையில் உற்சாகமாக எழுந்திருக்கும் ஒரு நோக்கத்தை கொண்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நோக்கம், அந்த தத்துவத்தின் பெயர் தான் வந்து இக்கிகாய். இக்கிகாய் என்ன அப்படின்னு எளிமையா சொல்லணும்னா, நமக்கு ரொம்ப பிடித்த வேலையை செய்யணும், அந்த வேலையை செய்வதற்கு நம்மை வந்து தகுதியானவர்களா ஆக்கிக்கொள்ளணும், அந்த வேலையை தொடர்ந்து செய்யணும், கடுமையான உழைப்போடு செய்யணும், இன்னொன்னு கடைசியா அந்த செய்யற வேலையிலிருந்து கண்டிப்பா நமக்கு பணம் வருவதையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு 4 கூறுகள் அடங்கிய ஒரு தத்துவம் தான் இந்த இக்கிகாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தத்துவம் வந்து ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காங்க. உலகிலேயே வந்து அதிகமான எண்ணிக்கையில் விற்பனையான புத்தகங்களில் ஒன்று. தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்கு. வேணும்னா வந்து இந்த இணையதளம்லாம் போயிட்டு நீங்க இந்த மின்னியல் அகப்பக்கங்கள்லாம் இருக்கும், புத்தகம் வாங்கும் அகப்பக்கங்கள், அங்க சென்று வாங்கி படித்து பார்க்கலாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தத்துவம். அதை கடைபிடிக்கும் சுவாரஸ்யமான மனிதர்களை பற்றிய கதையையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்த பாடல் அலாப் ராஜு மற்றும் சுர்முகி கொண்டு வராங்க. இதோ

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: தமிழே வராது. ஏன்னா ஒன்றாப்புல இருந்து எஸ்பிஎம் முடிஞ்ச பிறகு எல்லாமே மலாய்தான். அப்புறம் அந்த பள்ளியில போய் தமிழ் படிச்சு விட்டாங்க.
0: தமிழ் படிச்சு கொடுத்தீங்க நீங்க?
1: ஆமா, ஒன்றாம் பிள்ளைக்கு தமிழ் படிச்சு கொடுத்தேன். அவன கதவா படிச்சு, ஆனா தமிழ் பதிவு போன பிறகுதான்
0: காப்பாரை சேர்ந்த திரு ஸ்வேதன் செல்லப்பன் தேர்வு செய்த

காதல் வழியில யாராவது பெண்கள் இருந்திருந்தா அந்த பாடலை கேட்டு அப்படியே மனமுருகி இருப்பாங்க. ஆனா ஆண்கள் கேட்டா கூட மனமுருக வைக்கும் ஒரு பாடல் மாதிரி இருந்தது. திலா லக்ஷ்மண் கொண்டு வந்த நம்ம உள்ளூர் பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, ஒரு இரண்டு வாரமா மின்னல் போட்காஸ்டை சமூக ஊடகங்களில் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம கலப்படம் நிகழ்ச்சி வந்தது, அதோடு வந்து உலக கிண்ண நிகழ்ச்சிகளும் காணொலிகளும் நிறைய பதிவேற்றம் செய்திருந்தோம். அடுத்த வாரமே பார்த்தோம்னா புத்தம் புதிய பொழிவுடன் நம்ம மின்னல் போட்காஸ்ட் மீண்டும் வர உள்ளது. நம்ம ஆரம்பத்துல அமானுஷ்யம் கலந்த உண்மை கதைகளை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு தலைப்புல பேசியிருந்தோம். அதோட காதல் கசப்பு காரம் அப்படின்ற தலைப்புல நிறைய காதல் கதைகளை பேசியிருந்தோம், அதுவும் உண்மை கதைகள் தான். எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்த வரவேற்பிற்கு ரொம்ப நன்றி. நீங்க நம்முடைய சமூக ஊடகங்களுக்கு சென்று எந்த காணொலியா இருந்தாலும் அந்த காணொலிக்கு கீழே ஒரு இணைப்பு கொடுத்திருப்போம், அந்த இணைப்பு

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் நாடு முழுவதும் உள்ள சுமார் 180,000 தொழில் முனைவோருக்கு 1.6 பில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய நிதி உதவிக்கு அமானா இக்தியார் மலேசியா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிதி அங்கீகரிப்பு தொழில் முனைவோர் உட்பட குறிப்பாக பெண்கள், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு பங்களிப்பதில் அரசாங்கத்தின் தொடர் கடப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்தீவன் சிம்சி கியோங் தெரிவித்தார். பகத்தான் ஹரப்பானும் அமனா கட்சியும் மக்கள் உள்ளிட்ட நாட்டின் நலன்களுக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் அணுகுமுறையை தொடரும் என அமனா கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். உணர்வுகளையும் பிளவுகளையும் அடிப்படையாக கொண்ட அரசியல் சித்தாந்தங்களில் பகத்தான் ஹரப்பான் சிக்கிக்கொள்ளாது என்றார் அவர். மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்மின் 80ஆம் நிறைவாண்டை முன்னிட்டு மலாக்கா எஃப்எம் பணியாளர்கள் மஸ்ஜித் அனாவில் உள்ள படாங் கமுந்திங் ஆமை பாதுகாப்பு தகவல் மையத்தில் 80க்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகளை கடலில் விட்டனர். மாநில மீன்வளத்துறையுடன் இணைந்து முதன்முறையாக நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கை ஆமை பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக மலாக்கா ஒலிபரப்புத்துறை இயக்குநர் சித்தி நுர்பாயினி கைரி தெரிவித்தார். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதிகளில் உள்ள சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நெதர்லாந்து தடை விதிக்க தொடங்கும். அத்தடையை தவிர்க்கும் நிறுவனங்களும் குறிப்பிட்ட அந்த நாளுக்கு பின் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ளக்கூடும் என வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். விளையாட்டு 2026 சுக்மா போட்டி. சிலாங்கூரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் கூட்டரசு பிரதேசம் 180 பதக்கங்களை வெல்ல இலக்கிட்டுள்ளதாக கூட்டரசு பிரதேச பிரதமர் துறை அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். குழுவின் செயல்திறன் குறித்த திட்டமிடல், மதிப்பீடு உள்ளிட்ட கூட்டரசு பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு வீரர்களின் பலம் ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் திட்டமிடல் கணிப்பின் அடிப்படையில் முதல் 3 இடங்களை எட்ட முடியும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாசினால் ராயப்பன். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அந்த பாடல் எப்படிங்க இருந்தது? லியோன் டிசோசா மற்றும் சுந்தர் நாராயண ராவ் கொண்டு வந்தாங்க நையாண்டி அப்படின்ற திரையில் இருந்து. அதுதாங்க அண்டர் ரேட்டட் பாடல், நம்ம அடிக்கடி கேட்காத பாடல், அவ்வளவு பிரபலம் இல்லாத பாடல், ஆனால் நல்ல பாடல்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாடல்களை நீங்க இன்று விரும்பி கேட்க போறீங்க. நானே ரொம்ப ஆர்வமா வந்திருக்கேன், என்னென்ன மாதிரி பாடல்கள்லாம் கேட்க போறீங்கன்னு. டிக்டாக் நேரலையில் இணைந்தாச்சு பாருங்க, வெற்றி சிம்மன் என்ன பாட்டு அப்படி போடு பாட்டு வந்து போடுங்க ஒளிபரப்புங்கன்னு கேட்டிருக்காரு. வெற்றி சிம்மன் அப்படிலாம் போடக்கூடாது, ஏன்னா இது அண்டர் ரேட்டட் அங்கம், அதாவது பிரபலம் இல்லாத பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். சரி வந்து கேளுங்க. ஆனா பாருங்க, அந்த நாள் ஞாபகமா தீரா இசையில் இசையும் சிம் தொகுப்பில் இடம்பெறும் படம் பாடல்கள்லாம் கேட்கக்கூடாது. 2007 மேல வந்த பாடல்களை மட்டுமே நீங்க விரும்பி கேட்கணும். கேளுங்க, அடுத்த பாடல் ரஞ்சித் மற்றும் நீதா கொண்டு வராங்க, இதுவும் ஒரு அண்டர் ரேட்டட் பாடல் தாங்க, கேட்கலாமா?

ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பாடல் கேட்டு. இதுதாங்க இந்த அண்டர் ரேட்டட் பாடல்கள், அங்கத்தோட அழகி, அந்த மாதிரி பாடல்கள் தான் உங்களுக்காக ஒளிபரப்புவோம். டிக்டாக் நேரலையில் யோகேஷ் அவர் வந்து இரவுகளில் பாடல் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அந்த பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒளிபரப்புறதுக்கு, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டோடனே இன்னொரு ஒரு பாடலை சொன்னார். நம்ம ஒரு போட்டியும் நடத்தினோம், இந்த பாடலாக அந்த பாடலானே, இந்த ஒரு பாடல் தான் வெற்றி பெற்றது. பிரபலமான பாடல்கள் பாடியிருந்தாலும் சில பாடல்கள்லாம் நம்ம மறந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பாடல் நரேஷ் ஐயரோடு இணைந்து சாதனா சர்க்கம் கொண்டு வராங்க. இந்த மாதிரி பாடல்களை நீங்களும் விரும்பி கேட்கணும்னா நீங்கள் இப்போதே வர வேண்டியது நமது டிக்டாக் நேரலைக்கு. இது காற்றின் மொழி.

பசங்க படத்திலிருந்து அந்த ஒரு பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். சரிங்க, இந்த அண்டர் ரேட்டட் பாடல்கள் அங்கத்துக்குன்னு ரசிகர்கள்லாம் இருக்காங்களாம் தனியா, நிஜமாவா? அந்த மாதிரி யாராவது இருந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. டிக்டாக் நேரலையில தான் சொன்னாங்க அண்டர் ரேட்டட் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்காகவே அடுத்த இரண்டு பாடல்களும் அப்படியான பாடல்கள்னா அவ்வளவு நல்ல பாடல்கள். அதுல வந்து ஒரு முறை இருமுறை அப்படின்ற இந்த பாடல், அதோடு ஏதோ மாயம் செய்கிறாய் அப்படின்ற இன்னொரு பாடல், அதிகமான வாக்குகளை பெற்ற பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீ மதுமிதா கொண்டு வராங்க. இதோ

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு இருக்கிற நம்ம டிக்டாக் நேரலையில் உள்ள நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம், கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் வணக்கம். பாடல்கள்லாம் எப்படிங்க இருக்கு அண்டர் ரைட்டட் அங்கத்துல? சரி, சில திரைப்படங்கள் பார்த்தோம்னா வந்து அந்த கதை களத்திற்காகவே ரொம்ப நாள் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ திரைப்படங்களில் கதாநாயகர்களாக வருபவர்கள் பெரும்பாலும் வந்து கல்லூரி படிப்பாங்க, இல்லைனா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருப்பாங்க. இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் வருவது இயல்பு. ஆனால் இந்த திரைப்படங்களில் இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சண்டை பயிற்சி கலைஞர்கள், அதாவது ஒரு கதாநாயகனுக்கு ஒரு கடினமான சண்டை காட்சியில் வந்து அவருக்கு பதிலாக இவரை நடிக்க வைப்பாங்க, அந்த மாதிரியான எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு கதை தான் இந்த டிஷும் அப்படின்ற திரைப்படம். ரொம்ப தனித்துவமான படம். அந்த திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடலை கேட்க உள்ளோம். நம்ம நேயர்கள் தான் விரும்பி கேட்டாங்க. அந்த பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் நம்ம போட்டி வைத்திருந்தோம். 150 வாக்குகளுக்கு மேல் இந்த ஒரு பாடல் பெற்றிருந்தது. காயத்ரி மற்றும் ராகுல் நம்பியார் கொண்டு வராங்க. இதோ
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

யுவன் சங்கர் ராஜா குரலில் இசையில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். கற்றது தமிழ், மறக்க முடியாத ஒரு திரைப்படம், அதுவும் நம்ம யுவன் இசையமைத்த திரைப்படங்களில். சரிங்க, அடுத்த இரண்டு பாடல்கள், கடைசி இரண்டு பாடல்களை நம்ம நேயர்கள் விரும்பி கேட்டுட்டாங்க. இந்த நேரத்தில், இந்த அண்டர்ரேட்டட் அங்கத்தில், இன்று டிக்டாக் நேரலையில் நம்ம கூட இணைந்து பாடல்களை விரும்பி கேட்டவங்க அனைவருக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். நல்ல நல்ல பாடல்களை விரும்பி கேட்டிருக்கீங்க. இந்த முறை பார்த்தோம்னா குகன் அவர் தான் வந்து 1111 இன்னமும் அனுப்பிட்டு இருக்காரு. அதனால 1 அப்படின்ற எண் கொண்ட பாடலை தான் நம்ம அடுத்து கேட்க உள்ளோம். அவன் இவன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் கொண்டு வராரு. இதோ

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோவினால் நிர்வகிக்கப்படும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளம் வாயிலாக கடந்த மாதம் 30ஆம் தேதி வரையில் 96,700 வேலை வாய்ப்புகள் இருந்ததாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். அந்த தளத்தின் வழி மொத்தம் 668,321 வேலை வாய்ப்புகள் விளம்பரப்படுத்தப்பட்டதாக அவர் சொன்னார். தற்போதுள்ள வேலை வாய்ப்புகளில் 40% உயர்திறன் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை உள்ளடக்கியது எனவும், 30% நுட்ப திறன் பயிற்சி திபெட் துறையைச் சார்ந்தது என்றும் அவர் விவரித்தார். உலகளாவிய விநியோக சந்தையில் சிக்கல்கள் இருந்த போதிலும் மலேசியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவு தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. இவ்வாண்டு ஜனவரி தொடக்கம் மே மாதம் வரையில் அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான இருவழி வர்த்தகம் 7.0 அதிகரித்து 3.33 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவானது. அது கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தை காட்டிலும் அதிகம் என முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சு குறிப்பிட்டது. ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் ஆண்டு கூட்டம் இவ்வாண்டு மணிலாவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. வட்டாரத்தில் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மை, கடல்சார் பதற்றங்கள், நீண்டகால மோதல்கள் நிலவும் வேளை ஒற்றுமை கூட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதை முன்னிறுத்தி அக்கூட்டம் நடைபெறுகிறது. 59வது வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை பிலிப்பீன்ஸ் வெளி விவகாரங்களுக்கான செயலாளர் மாத்ரேசா லசாரோ தொடக்கி வைத்தார். பிரான்ஸ் அதன் தெற்கு பகுதியில் உள்ள 5 மாவட்டங்களுக்கு மிக உயர்ந்த அளவிலான காட்டுத்தீ எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. வெப்பம் வறட்சி காரணமாக தீ விபத்து அபாயம் அதிகரித்ததைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய வானிலை சேவை மையம் தெரிவித்துள்ளது. இவ்வளை நாடு முழுவதும் பல இடங்களில் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். மியான்மருக்கு நிரந்தர சிறப்பு தூதரை நியமிக்க வேண்டும் என ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 5 அம்ச ஒருமித்த கருத்தை செயல்படுத்துவதில் அந்நாட்டின் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கான அளவுகோலை உருவாக்குவதும் இப்பரிந்துரைகளில் அடங்கும். மியான்மரில் நிலவும் அரசியல் சூழலை கையாள்வதற்காக பிலிப்பீன்ஸ் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் திரு ஸ்வேதன் செல்லப்பன் அவருடைய பாடல்களை தான் கேட்க போகின்றோம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏன்னா ஒரு சின்ன ப்ரோமோ விளம்பரம்லாம் செய்திருந்தோம் இல்லையா. ஆனால் அவர்கிட்ட பேசுவதற்கு முன்பாக, இன்று ஒரு முக்கியமான நாள், பராசக்தி நமக்கு கொடுத்த ஒரு மகாசக்தி, நடிகர் திலகம் சிம்ம குரலோன் அவருடைய நினைவு நாள் இன்று. பொதுவாக இவரை என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் சினிமாவின் மேர்லன் பிராண்டோ அப்படின்னுவாங்க. ஆனால் அவரை ரொம்ப பிடித்தவங்க, அதாவது அவருடைய ரசிகர்கள், அவங்களுக்கு தான் தெரியும் மேர்லன் பிராண்டோ தான் ஆங்கில சினிமாவின் சிவாஜி கணேசன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் சரியும் கூட. சரிங்க, இவருடைய பாடல்கள், ஏராளமான பாடல்கள் இருக்குது. அதில் ஒரு பாடலை தான் இன்று நம்ம தொடக்க பாடலாக கேட்க போகின்றோம். அந்த பிரமிப்பு தான் நடிகர் திலகத்தின் மேல். என்ன கேட்டோன்னா, நம்ம நிறைய நடிகர்களை பார்த்து பிரமிச்சிருப்போம். நம்ம உலக நாயகனாக இருக்கலாம், சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் இவங்க கிட்டலாம் போய் நீங்கள் பார்த்து பிரமித்த நடிகர் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக நடிகர் திலகத்தின் பெயரை தான் சொல்லுவாங்க. இருவர் உள்ளம் திரையிலிருந்து டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்டுட்டு அதன் பிறகு ஐயா திரு ஸ்வேதன் அவர் கூட பேசலாம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் இன்று நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காப்பாரை சேர்ந்த திரு ஸ்வேதன் செல்லப்பன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப சந்தோஷமா, முருகன் புண்ணியத்தில் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, செவ்வாய்க்கிழமை பொழுதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: எல்லாம் எப்போது மாதிரிதான், பிஸி தான். ஓய்வு பெற்றாலும் கூட ஓய்வு இல்லாம தான் இருக்கு.
0: என்ன எப்போதும் போலதான்ட்டீங்க? மலரும் நினைவுகள் நாங்க அழைச்சிருக்கோம், எப்போதும் போலயா அது?
1: இன்னைக்கு வந்து உண்மையில ஒரு சந்தோஷமான நாள், ஏன்னா மத தலைவர் ரேடியோல பேசுறதுக்கு வாய்ப்பு, வானொலி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கும்.
0: கண்டிப்பா. இதற்கு முன்பு நீங்க ஒரு சின்ன பாடல் கூட எங்களுக்கு அழைச்சு கேட்டது இல்லையோ?
1: ஒரு முறை பேசியிருக்கேன், ஆனா பேசியிருக்கேன். அதுக்கு ஆரம்பத்துல 80s 90s வந்து ரேடியோல வந்து இந்த மலாய் மொழிக்கு வந்து வந்து பேசியிருக்கேன்.
0: கண்டிப்பா உங்களை பத்தி இன்னும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க தான் உங்களை அறிமுகப்படுத்திக்கணும், எங்க கிட்ட சொல்லணும் நீங்க யாருன்னு.
1: நன்றி ஐயா. நான் வந்து என் பேர் வந்து ஸ்வேதன். ஆனா ஸ்வீடன் ஸ்வீடன் சொல்லுவாங்க.
0: இல்ல, உங்க பெயரே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெயர் நான் கேள்விப்பட்டதே இல்ல இது வரைக்கும். மலரும் நினைவுகள்ல கூட நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், ஆனா ஸ்வேதன் அப்படின்ற ஒரு பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த பெயரோட அர்த்தம் என்னங்கய்யா?
1: அர்த்தம் வந்து தளபதினு சொல்றாங்க, ஏதோ ஒரு ராமாயணத்துல ஒரு கேரக்டர் சொல்றாங்க. ஆனா ஸ்வேதா அந்த பெண், ஆனா ஸ்வேத வந்து ஆண் சொல்றாங்க.
0: யார் வச்சது இந்த பெயர் உங்களுக்கு?
1: அப்பா. அப்பா தான். அப்பா
0: அம்மாடியா? சரி சரி, சொல்லுங்கய்யா, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க.
1: நான் வந்து பிறந்து வாழ்ந்ததெல்லாம் காப்பாடு வந்து, அப்புறம் வாழ்ந்ததெல்லாம் தோட்டப்புற வாழ்க்கை தான். தோட்டப்புறத்துல ஜலால் தோட்டம் காப்பா பக்கத்துல இருக்கு. அந்த தோட்டத்துக்கு வந்து குடும்பத்தை ஒரு 10 பேர் எல்லாம், அண்ணன் எல்லாம் 10 பேரு, அப்பா அம்மா 2 பேரும் தோட்டப்புறத்த தேவை செஞ்சாங்க. மரம் வெட்டுற வேலை, அப்புறம் அந்த வாய்ப்பம் பல வெட்டுற வேலை எல்லாம். பிறகு நானும் அந்த தோட்டப்புற வாழ்க்கை வந்துட்டேன். அப்புறம் ஆரம்ப கல்வி வந்து எஸ்கே காப்பா தேசிய பள்ளிதான் படிச்ச ஆரம்ப கல்வி. ஆனா மத்தப்ப எல்லாம் வந்து தமிழ் பள்ளிகளும், எங்க அப்பா மட்டும் என்ன தேசிய பள்ளி போட்டாரு. அதுக்கு பிறகு அங்கே வாழ்ந்து தோட்டப்புற வாழ்க்கை வாழ்ந்து பல கஷ்டங்கள் பட்டு இப்ப ஒரு நல்ல நிலைமை இருக்க காரணமே வந்து தோட்டப்புறம் தான். தோட்டப்புறம் என்ன உருவாக்குந்தே செதுக்கியது தோட்டப்புறம் தான்.
0: உங்களுடைய தோட்டத்தின் பெயர் என்ன சொன்னீங்க?
1: ஜான் அக்கோப் தோட்டம். அதுக்கு பிறகு நான் வந்து உண்மையிலேயே எஸ்பிஎம் முடிச்ச பிறகு 1973 எஸ்பிஎம் முடிச்ச பிறகு, அதுக்கு பிறகு வேலை இல்ல. அப்ப ஒரு நண்பர் இல்ல மாமா என்ன பண்ணாரு, சரி நான் கூட வேலைக்கு வா அப்படின்னு காப்பாள இருந்து கிளான்ல, கிளானுக்கு பைசிக்கிளே போவோம். மாமா ஏற்றி போவது போயிட்டு அந்த சிமெண்ட் குறைக்கிற வேலை அங்க காப்பா கிளை காப்பாள் இருந்து கிளாங்களை அவர் ஏற்றிட்டு போவாரு. அங்க போயிட்டு சிமெண்ட் குறைச்சி காலையில 8 மணிக்கு போகணும். அது வந்து 5 மணிக்கு முடியும். ஒரு நாளைக்கு 6 வெள்ளி சம்பளம்.
0: 6 வெள்ளி ஒரு நாளைக்கு?
1: ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க போய் வேலை செய்து, அப்புறம் முத மாசம் வந்து நான் பைசிக்கிள் ஒண்ணு வாங்கினேன். அந்த சம்பளத்துல 80 வெள்ளி கிடைச்சி சம்பளத்தை வயசுக்குள்ள வாங்கி, அப்ப நானும் மாமாவும் போயிட்டு வந்தோம். அவர் பேர் ஆறுமுகம். அதன் பிறகு வந்து ஆசிரிய தொழிலுக்கு நீ கொண்டு வந்தது அவரும் ஆறுமுகம் தான்.
0: நீங்க வந்து ஒரு ஆசிரியர்?
1: ஆமா, ஆசிரியர்.
0: சரி சரி, சொல்லுங்க. அந்த ஒரு கட்டம் ஆசிரியரா ஆனது எப்படி ஆரம்பித்தது?
1: முதல் பள்ளிக்கூடம் வந்து செகாம்பூர் தமிழ் பள்ளி. 1975 போன வேலைக்கு ஒரு குரு கந்தி
0: பகுதி நேர ஆசிரியரா.
1: பகுதி நேர ஆசிரியரா ஒரு மாசம் அந்த மெட்டர்னிட்டி லீவ்ல ஸ்பெஷல் லீவ் போனவங்க அங்க கந்தி பண்ண போனவங்க. என்ன எனக்கு தமிழே வராது, ஏன்னா ஒன்றாப்புல இருந்து எஸ்பிஎம் முடிஞ்ச பிறகு எல்லாமே மலாய்தான். அப்புறம் அந்த பள்ளியில போய் தமிழ் படிச்சு விட்டாங்க.
0: தமிழ் படிச்சு கொடுத்தீங்க நீங்க?
1: ஆமா, ஒன்றாப்புலிக்கு தமிழ் படிச்சு கொடுத்தேன். அவனா தொதுவா படிச்சு,
0: தமிழ் எழுத படிக்க உங்களுக்கு தெரியாது?
1: தெரியாது. ஆனா தமிழ் பதிவு போன பிறகுதான் தமிழ படிச்சுக்கிட்டேன்.
0: எல்லாரும் வந்து மாணவரா இருந்துதான் தமிழ் பள்ளிகள்ல தமிழ் கத்துப்பாங்க. ஆனா நீங்க பாருங்க, ரொம்ப வித்தியாசமா ஆசிரியரா இருந்து தமிழ் கத்துருக்கீங்க.
1: ஆமா. ஆனா எஸ்பிஎம்ல ஒரு வெறியா தமிழ் எடுத்து நான்
0: தமிழ் இடைநிலை பள்ளி வரைக்கும் நீங்க கற்காவிட்டாலும் அதன் பிறகு கற்று தேர்ந்திருக்கீங்க. அதற்கு வந்து ரொம்ப புரிப்பா இருக்கு. அதை கேட்கும் போதே எங்களுக்கு நிறைய சுவாரஸ்யம் இருக்கும் போல உங்க வாழ்க்கை பயணத்துல. அதையெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேச போறோம். அதற்கு முன்பாக ஐயா, தொடக்க பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு மிகவும் பிடிச்ச பாடல் இளந்தமிழ உன்னைக்கான இன்பம் பெறுகிறது.

0: அதன் பிறகு நான் வந்து எனக்கு ஒவ்வொரு ஒரு நாலு பள்ளிக்கூடத்தையும் மாத்தி மாத்தி விட்டாங்க. மாற்றம் நடந்துச்சு எல்லாம் அந்த பிரசவ அறிவுல. அதுக்கு பிறகு எனக்கு தற்கால ஆசிரியர் வந்து பாங்கி தமிழ் பள்ளி கொடுத்தாங்க. பாங்கி தமிழ் பள்ளியில 76-77 அதன் பிறகு மாற்றமாகி எனக்கு மேரி தமிழ் பள்ளியோட கொடுத்தாங்க. மேரி தமிழ் பள்ளி தோட்ட தமிழ் பள்ளி வந்து ரெண்டு பள்ளிகளும் கொடுத்தாங்க. மேரி தமிழ் பள்ளி, மீனா தமிழ் பள்ளி. மேரி தமிழ் பள்ளி இன்னும் இருக்கு, அந்த மீனா தமிழ் பள்ளி இப்ப இல்லையா, அது மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலையில 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் மேரி தமிழ் பள்ளி, மீனா தமிழ் பள்ளியில. பிறகு 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும்
1: ஆசிரியர்கள்னா ஏதாவது ஒரு பள்ளியில பணிபுரிவாங்க. நீங்க வந்து அந்த காலகட்டத்திலயே வந்து காலையில சில மணி நேரங்களுக்கு ஒரு பள்ளி, இன்னொரு பள்ளி வேற ஒரு மணி நேரங்களுக்கு அப்படின்னு வந்து பணிபுரிஞ்சிருக்கீங்க. அது எப்படி சாத்தியமானது அந்த ஒரு காலகட்டத்துல?
0: அந்த அந்த பள்ளிக்கு அந்த பள்ளி எனக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான ஒரு ரோடு, தோட்டப்பூர் ரோடு. அதான் மெரிச்சிட்டு போயிட்டு மெரிச்சிட்டு மேடி ஏறி இறங்கி போயிட்டு கஷ்டப்பட்டு வந்து அந்த பள்ளிக்கு கொண்டு வந்தோம். அந்த மேரி தமிழ் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போதுதான் எனக்கு வந்து இந்த விடுமுறை கால பயிற்சி கிடைச்சு. அது மக்தாப்பு குருவா இந்த ராஜமலையவா சிறம்பார். ஆனா அந்த மேரி தமிழ் பள்ளி கூட மறக்க முடியாத சம்பவம் பல நடந்துச்சு.
1: என்னது
0: என்ன என்றால், அந்த பள்ளிக்கூடம் வந்து 4வது வகுப்பு வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது.
1: சரி,
0: என்ன ஒரு கொட்டாய் மாதிரி சின்ன பள்ளிக்கூடம், 1வது வகுப்பு 1, 2, 3, 4. அப்ப இந்த பிள்ளைங்க அங்கேயே தான் படிச்சுட்டு இருக்கும் போது, அப்ப தலைமை ஆசிரியத்துல குலக்கல்பியான ஒருத்தர் வந்த அந்த
1: பள்ளிக்கூடத்துக்கு
0: வந்து அவர் சொன்னாரு, இந்த பிள்ளைங்க படிச்சுட்டு அடுத்த சுங்கத்தீங்க போகணும். சுங்கத்தீங்க போட்டு பஸ் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து பிரச்சனை வேற. அப்படின்னு நம்ம 5வது வகுப்பு இங்கே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு. எடுத்த பிறகு ஆனா கட்டணம் இல்ல, இருக்கு ஒரு சின்ன கொட்டாய மாதிரி 4 வகுப்பு தான் அது பாதிப்பதையா இருக்கு. அப்ப அவர் என்ன முடிவு பண்ண, நம்ம பெற்றோர் சங்க தலைவர் பேசி நம்ம ஏதாவது சொந்தமா கட்டுவோம். அவரு ஒரு அப்ப நான் பெற்றோர் சங்க செயலாளராக இருந்தேன். இருந்து அப்ப அங்க உள்ள செயல அப்ப இருக்கு ஞாபகத்து இருக்கிறது வந்து நம்ம சின்னசாமி, குணசேகரன், திரு பத்துமலை, திரு சந்திரன், பொன் இரவன் சொல்லுவாங்க அவரை. இவங்கதான் வந்து உறுதுணையா இருந்து அந்த ஒரு உதவி, ரொம்ப உதவி செய்தாங்க. என்ன உதவி செய்தாங்க, அங்க உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு குடும்பத்துல வேலை செய்யறவங்க 1 வெள்ளி வெட்டணும் சம்பளம் மாசம்.
1: மாசத்திற்கு எத்தனை எத்தனை மாத காலத்திற்கு அது நடந்தது?
0: அது ஒரு வருஷம் நடந்துச்சு. அது 1 வழியா வெட்டி 1 மாசம் 1 வழி கிடைச்சு. அப்பவே அந்த இது பணத்தை கொண்டு ஒரு மரத்திலே நாங்க பள்ளிகள் கட்டணும். மரத்திலே அது மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா, அங்க உள்ள இஸ்டேட் டிரெக்டர் வச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு போறோம். அங்க பத்தாங்காலி அங்க காடு வந்துச்சு பாருங்க, போயிட்டு மரத்தை வெட்டி ஏத்தி டிராக்டர்ல வெடிக்காலம் வர 3 மணிக்கு வரும் வீட்டுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டோம்.
1: இந்த எல்லா வேலைகளையும் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. அப்ப
0: நானு அந்த உள்ள அங்க உள்ள மக்கள் ரொம்ப ஒற்றுமையா இருந்தோம்.
1: உங்களோட கதையை வைத்து ஒரு திரைப்படமே எடுக்கலாம் போலயே. அந்த அளவிற்கு சாகசங்கள் எல்லாம் செய்திருக்கீங்க உங்க இளம் வயதுல.
0: அதன் பிறகு நான் மாற்றலாகி ஜாதான் நேரு தமிழ் பள்ளிக்கு வந்தேன். நேரு சால் தமிழ் பள்ளிக்கு. இந்த பள்ளிக்கூடம் மறக்க முடியாத பள்ளிக்கூடம். அங்குள்ள தலைமை ஆசிரியர் திரு ஹரிகிருஷ்ணன், திரு முத்துசாமி, அவங்கள மறக்கவே முடியாதுங்க. அவங்கள வந்து நேரு பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது இந்த நாடக போட்டி வரும். அடிக்கடி இந்த நாடக போட்டி மாவட்ட அளவுல, மாநில அளவுல, தேசிய அளவு நடக்கும். ஒரு நாடகம் வந்து அந்த அப்புறம் ஞாபகம் இருக்கு, மலாய் நாடகம் வந்து ஸ்ரீ தங்கான்னு ஒரு நாடகம். அந்த நாடகம் வந்து தேசிய அளவுல ஒன்னால வந்துச்சு.
1: நீங்க பயிற்று வந்தீங்களா? மாணவர்கள்
0: பயிற்சி பண்ண நாடகம். அது என்ன ஒரு சிறப்புன்னா, அந்த காலகட்டத்துல மறைந்த துன் சாமி அந்த நாடகத்தை பார்த்து அவரே போயிட்டு அந்த சிறந்த மாணவிக்கு அப்பவே முன்னோடி கொடுத்தாரு கேஷா. அது மறக்க முடியாதுங்க.
1: கண்டிப்பா உங்க ஆசிரியர் பயணத்தில் வந்து இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய நினைவலைகள் இருக்கு.
0: நிறைய இருக்கு.
1: சரிங்கய்யா, அதை பற்றி எல்லாம் தொடர்ந்து பேச போகின்றோம். அதற்கு முன்பாக ஐயா, அடுத்த பாடல் என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: அடுத்தது எனக்கு ரொம்ப 100 பாடல் பிடித்த பாடல் வந்து ரம்பையின் காதலி படத்திலிருந்து பகவானே மௌனம்.

0: பலரும் நினைவுகளில் தொடர்ந்து திரு ஸ்வேதன் அவர்களோட தான் உரையாடிட்டு இருக்கோம். நிறைய சாகசங்கள், நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அவருடைய ஆசிரியர் பணியிலும் அவருடைய வாழ்க்கையிலும். சரிங்க ஐயா, உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் ஏதாவது சொல்லணுமே, ரொம்ப நேரமா பணியை பற்றியே பேசிட்டு இருக்கோம்.
1: மனைவி ஆசிரியை, மூணு பிள்ளைகள், மூன்று பேரும் பட்டதாரிகள். நாங்க இரண்டு பேரும் பட்டதாரிகள் தான், மொத்தம் ஐந்து பேர் குடும்பத்தில் ஐந்து பேர் பட்டதாரிகள். மூத்தவங்க வந்து மகள் இப்ப வந்து நேருத்தம் நான் செய்த பள்ளிக்குதான் வேலை செய்யறாங்க, முதுகலை பட்டம் பெற்று அங்க வேலை செய்யறாங்க. இன்னும் இரண்டு மகன்கள் அவனுங்க முதுகலை பட்டம் பெற்று இரண்டு பேரும் இன்ஜினியரா இருக்காங்க தனியார் இதுல நிறுவனத்துல.
0: உங்க மனைவிய நீங்க சந்திச்சது கல்லூரி இல்லையா?
1: கல்லூரி இல்ல, அங்க
0: பணி புரியும் போது மலர்ந்த காதலா இது. நீங்க தான் போய் முத சொன்னீங்களா அவங்க கிட்ட?
1: சொன்னோடனே
0: ஏத்துக்கிட்டாங்களா என்ன?
1: கொஞ்சம் நாள் பிடிச்சி
0: இப்ப அவங்களும் பணி ஓய்வு பெற்றுட்டாங்களா?
1: அவங்க வந்து ஆப்ஷன் எடுத்துட்டாங்க.
0: எத்தனை வயதுல?
1: அவங்க வந்து 58 வயசுல.
0: அவங்களோட பெயர்
1: ஜானகி, ஜானகி கந்தசாமி. பிள்ளைங்க பேரு, மூத்த மக பேர் உமா மகேஸ்வரி, இரண்டாவது நவீன்குமார், மூன்றாவது லோகதாசன். அவங்க பத்தி சொல்றோம்னாக்கா, அவங்க வந்து இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, நான் தான் அடிக்கடி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போயிடுவேன், அங்கேயே கிடப்பேன். அவங்க தான் இந்த பிள்ளைங்களை உருவாக்குறது, அவங்க தான் அந்த பையனுங்களை உருவாக்கி படிச்சு கொடுத்து வேலைக்கு போயிட்டு வந்து அப்புறம் அந்த கல்லூரிக்கு போயிட்டு படிச்சுட்டு அப்புறம் பட்டப்படி படிச்சுட்டு போயிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு முன்னேற்ற கொண்டு வந்து அவங்க தான். அவங்க ரொம்ப உதவியா கடைசி வரைக்கும் கூடயே இருக்கிறவங்க அவங்க தான்.
0: உங்களுடைய இருவரின் அந்த வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை இன்னமும் பல ஆண்டுகள் சிறப்பாக மகிழ்ச்சியாக போக வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசையும் கூட.
1: நன்றி, நன்றி. வளம்பசா தமிழ் பள்ளி இருக்கும் போது எனக்கு வந்து USM அறிவியல் பல்கலைக்கழகத்துல எனக்கு இடம் கிடைச்சிச்சு.
0: என்ன, இளங்கலை பட்டத்துக்கா முதுகலை பட்டத்துக்கா?
1: இளங்கலை,
0: இளங்கலைக்கு.
1: அது வந்து ஆஃப் கேம்பஸ்.
0: எத்தனை வயதுல அந்த இளங்கலை பட்டத்தை பெற்றீங்க நீங்க?
1: அது வந்து 38 வயசு.
0: 38 வயசுல பாருங்க, இப்பெல்லாம் வந்து ஒரு 23-24 வயது அதை தாண்டி இளங்கலை பட்டம் வாங்குறவங்களே எல்லாரும் பார்த்து என்ன இவ்வளவு தாமதமா பட்டம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் அந்த வயசா பட்டம் வாங்குறதுக்கு, அந்த வயசா, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பாருங்க, இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நீங்களே வந்து 38 வயதுல தான் அந்த பட்டம் பெற்றிருக்கீங்க. ஐயா திரு ஸ்வேதனுடைய இந்த ஒரு வாழ்க்கை வந்து நிறைய பேருக்கு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்கய்யா, நிறைவா பேசுவதற்கு முன்பாக ஐயா, உங்க மனைவிக்காக ஏதாவது ஒரு பாடல், அதாவது இவ்வளவு நேரம் உங்க மனைவியை பற்றி பேசிட்டு இருந்தீங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு உறுதுணையா வாழ்க்கை துணையா உங்களுக்கு இருந்திருக்காங்கன்னு, அவங்களுக்காக ஒரு பாடல் விரும்பி கேட்கணும்னா என்ன பாடல் கேட்பீங்க?
1: நீங்க நல்ல பாட்டு மணிக்குள்ள பாட்டு நல்ல பாட்டு போடுறீங்களா?
0: அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் உங்க மனைவிக்காகவும் உங்களுக்காக.

0: ஐயா ஆரம்பத்துல சொன்னீங்க பணி ஓய்வு பெற்ற பிறகும் ஓய்வு இல்லாம உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து உங்க ஆசிரியர் பணி தொடருதா?
1: ஆமா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எஸ்பிஎம் பிள்ளைங்களுக்கு
0: என்ன வகுப்புகள் நடத்துறீங்க?
1: ஐந்தாம் படிவம் மலாய் மொழி, மேஜர் மலாய் மொழி தான். பல்கலைக்கழகத்தில் நாம எடுத்து வந்து மலாய் இலக்கியம்.
0: 70 வயதிலும் வந்து அயராது இவ்வளவு நாள் உழைச்சிட்டு இருக்கீங்களே, அதற்கான காரணம் என்ன? என்ன ஓடுது உங்களுடைய என்ன ஓட்டங்களில்?
1: எனக்கு வந்து நம்ம முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் ஒண்ணு சொன்னாரு, அது ரொம்ப இன்னும் ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னாக்க, நம்ம உடம்பு நல்லா வைத்து கொள்வதற்கு தேக பயிற்சி செய்யறோம், எக்ஸசைஸா பண்றோம், ஆனா அதுக்கெல்லாம் முக்கியம் வந்து நம்மளோட சிந்தனை வந்து எப்போதும் நம்ம இயக்கிட்டே இருக்கணும். எங்கன்னா தான் நம்ம உடம்பு நல்லா வரும். அதனால நம்ம ஏதாவது செஞ்சுட்டு சிந்தனை சிந்திக்கிற மாதிரி சில செயல்கள் செய்யணும். அந்த வகையில தான் நான் வந்து இந்த தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஒன்றே ஒன்று தான் சொல்லு, முக்கியமா நம்ம சமுதாயம் நம்ம மக்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஒரே ஒரு வழி வந்து கல்வி தான். கல்வியும் ஒழுங்கும், இந்த கல்வியும் ஒழுங்கும் மட்டும் இருந்தா நம்ம வந்து எங்கேயோ போயிடுவோம். ஆனா பள்ளிக்கூடத்தை விட்ட பிறகு உணர்றாங்க, ஐயோ படிக்காம போயிட்டோமே, படிச்சு நல்ல வேலைக்கு போலாமே. நம்ம சமுதாயம் முன்னேறினா ஒரே வழி வந்து கல்வி தான்.
0: நம்ம சமுதாயம் இல்ல, உலகில எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும் இல்லையா, எல்லா ஒரு தனி மனிதனுக்கும். அதை தான் நீங்களும் சொல்றீங்க. உங்க வாழ்க்கையும் வந்து நீங்க சொல்வதை பறைசாற்றும் வகையில் தான் இருந்துள்ளது. நீங்க சொன்ன கதைகள் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இந்த சந்திப்பு இன்று இந்த மாதிரியான ஒருவருடன் உரையாடினது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு உங்க பாடலை ஒளிபரப்புவது சொல்லுங்க ஐயா. நிறைவு பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
1: சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே. இன்னொரு கல்ச்சர் ஒண்ணு சொல்லிடலாங்களா?
0: சொல்லுங்க.
1: ராமாயணத்தை தமிழ் வந்து மலையாள மொழிபெயர்த்தது. 700 பக்கம் அந்த புத்தகம் வந்து, தமிழ்நாடு புத்தகம். அவரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது டாக்டர் சிலாடி யூனிவர்சிட்டி மலையாவில இருந்து. அவர் கொடுத்து மொழிபெயர்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஒரு பெரிய புத்தகத்தை நான் வந்து என்ன மொழிபெயர்க்க முடிஞ்சுன்னு ரொம்ப நல்லா ஆச்சு. நல்ல அந்த புத்தகம் வந்து மலையாள பகுதியில ஒரு ஆய்வா வச்சிருக்காங்க.
0: இது வந்து எந்த ஆண்டுல நடந்தது?
1: இந்த வருஷம்.
0: ஓ, இந்த வருஷம் தான் செய்திருக்கீங்க?
1: இந்த வருஷம் செய்திருக்கு. 6 மாசம் இதுதான் செய்திருக்கு. அவருக்கு வாய்ப்பு விட்டாரு, அது மொழிபெயர்த்து. அதாவது கம்பர் ராமாயணத்துக்கு வால்மீகி ராஜா வேறுபாடு.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் நீங்க வந்து எங்க கிட்ட சொன்னது. இதே போல நிறைய பணிகள், உங்களுடைய இந்த தமிழ் பணிகள் தொடர வேண்டும், அதுதான் எங்களோட ஆசையும் கூட. ரொம்ப நன்றிங்க ஐயா.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவுதான் வாழ்க்கை. மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள காலத்தை 6 நிலைகளாக பிரித்து கொள்வார்கள். கருவறை பருவம்,

0: வெற்றி அமைந்துள்ளது. எனவே வாழ்வில் எல்லா நிலைகளிலும் வெற்றிக்கான வாய்ப்புகளை கண்டறிந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். எண்ணங்களை எல்லாம் நல்ல செயலாக்கும் ஆற்றல்தான் வெற்றியாக வளர்ச்சி பெறுகின்றது என்பது வால்டேர் என்பவரின் கருத்தாகும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் எண்ணங்களை செம்மைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்வது வெற்றிக்கான வழிகளாகும். இன்னமல் அமாலு பின் நியாத்தி இன்னமாலி இம்ரியும் மாணவா, ஒவ்வொருவருடைய செயல்களும் அவருடைய எண்ணத்தை பொறுத்தே, அவர் எதை எண்ணியுள்ளாரோ அதையே அவர் அடைவார் என்று நபிமொழியும் பறைசாண்டுகின்றது. ஒவ்வொரு வெற்றியும் வித்தியாசமானவை ஆகும். இதனால் வெற்றியின் தன்மைக்கேற்ப அந்த வெற்றியை அடையும் காலமும் மாறுபடுகின்றது. வெற்றியை குறுக்கு வழிகளில் பெறுவதற்கு சிலர் முயற்சி செய்வதுண்டு. புகழ்பெற்ற கதை ஒன்று வெற்றியை பற்றி தெரிந்து கொள்ள உதவுகின்றது. ஒரு மன்னன் உலகத்தின் வரலாறு முழுவதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்பினான். உலக வரலாறு அனைத்தையும் தெரிந்து கொண்டால் ஞானியாகிவிடலாம் என்று நினைத்தான். அவனது அமைச்சரவையிலிருந்து அறிஞர்களையும் புலவர்களையும் அழைத்தான். உலக வரலாற்றை எழுதி தரும்படி கட்டளையிட்டான். சில ஆண்டுகள் கழிந்தன. ஆயிரக்கணக்கான பக்கங்களில் உலக வரலாற்றை எழுதி கொண்டு பல அறிஞர்களும் புலவர்களும் வந்தார்கள். நூற்றுக்கணக்கான குதிரை வண்டிகளில் விரிவாக எழுதப்பட்ட உலக வரலாற்று சுவடுகள் கொண்டு வரப்பட்டன. அரண்மனை மண்டபம் முழுவதும் நிரம்பும் அளவுக்கு வரலாற்று சுவடுகள் குவிந்தன. மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். உலக வரலாறு இவ்வளவு பெரியதா? இவற்றை என்னால் படித்து முடிக்க முடியாது. மிகவும் சுருக்கமாக எழுதித்தாருங்கள் என்றான் மன்னன். உண்மையான வரலாற்று நிகழ்ச்சிகளை சுருக்க முடியாது, அதிகமாக சுருக்கினால் உண்மைகளை தெரிய முடியாது என அறிஞர்கள் சொன்னார்கள். எப்படியாவது நீங்கள் சுருக்கித்தாருங்கள் என விடாப்பிடியாக விரட்டினான் மன்னன். பயந்து போன அறிஞர்களும் புலவர்களும் ஒரு குருவை சந்தித்து ஆலோசனை கேட்டார்கள். குரு மன்னனை சந்திக்க நேரில் வந்தார். உலக வரலாற்றை மிகவும் சுருக்கமாக நான் எழுதி தருகின்றேன் என்று குரு கூறினார். மறுநாள் மன்னனை சந்தித்த குரு ஒரு ஓலையை அவனிடம் நீட்டினார். அந்த ஓலையில் உலகில் மனிதர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இறந்து போனார்கள் என எழுதப்பட்டிருந்தது. மன்னன் ஆச்சரியமாக பார்த்தான். உலக வரலாற்றை மிகவும் சுருக்கமாக இப்படித்தான் எழுத முடியும் என்று சொன்னார் குரு. மன்னனுக்கு உண்மை புரிந்தது. எந்த வெற்றியை பெறுவதற்கும் முறையான வழிமுறையையும் தேவையான கால அவகாசமும் தேவை என்பதை மன்னன் புரிந்து கொண்டான். குறுக்கு வழியில் கிடைக்கும் வெற்றி நிரந்தரமானதல்ல என்பதையும் தெளிவானது அல்ல என்பதையும் புரிந்து கொண்டார்கள். வாழ்க்கையில் எப்போதும் நாம் நேரான வழியில் செயல்பட்டால், இறைவனுக்கு பொருத்தமான வழியில் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அருளால் நாம் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறலாம். அத்தகைய வெற்றி வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் வல்ல நாயன் இறைவன் தந்தருள் புரிவானாக. முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலையில் சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். இனிய கனவுகளுடன் இரவு இதமாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
3: இளமை, புதுமை, இனிமை.
4: நேயர்களே, இன்றைய காற்றின் மொழியில் பாடல்கள், உரையாடல்கள், நம்ம பேசினது எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

0: அம்மாடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: இந்த 300 லிட்டர்ல இருந்து 200 லிட்டருக்கு பூடி 95 சலுகையை வந்து குறைத்திருக்கிறது வந்து ஒரு தற்காலிக முடிவு, சரியான முடிவும் கூட. ஏன்னா உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. 90 விழுக்காட்டு மக்கள் மாதத்திற்கு 200 லிட்டருக்கு குறைவாகத்தான் எரிபொருளை பயன்படுத்துகிறார் என்று ஆய்வு கூறுகிறது. தொடர்ந்து மக்களுக்கு 1.99 எரிபொருளை அரசாங்கத்தினால் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும். அண்டை நாடுகளில் எரிபொருளின் விலை ஏறிவிட்டது, நாம் இன்னும் குறைந்த விலையிலே கொடுக்க முடிகிறது. அப்படி உண்மையிலே மக்களுக்கு 200க்கு மேல் தேவைப்பட்டால் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் கோட்டான்றவங்க அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்.

0: மடானி உங்களுக்காக
1: இவ்வாண்டு ஜூன் முதல் புதிய அடையாள அட்டை மைகார்ட் கட்டங்கட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீங்கள் தற்போது வைத்திருக்கும் அடையாள அட்டை பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருப்பின் மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. மேல் விவரங்களுக்கு gpn.gov.my.
0: மடானி உங்களுக்காக

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள் பாடல் தொகுப்பு நளினி அச்சுதை
1: முஜே குச்சு கஹனா ஹே
2: முஜே பி குச்சு கஹனா ஹே
1: முஜே குச்சு கஹனா ஹே
2: முஜே பி குச்சு கஹனா ஹே
1: பஹலே தும்
2: பஹலே தும்
1: பஹலே தும்
2: பஹலே தும்
1: பஹலே தும்
2: தும்
1: தும்
2: தும்
1: தும்
2: தும்
1: தும் தும்
2: தேகோ ஜிஸ் தரஹ லக்னௌ கே தோ நவாபோ கி காடி பஹலே ஆப் பஹலே ஆப் பஹலே ஆப் பஹலே ஆப் கர் சே நிகல் கயி தி உஸ் தரஹ ஹமாரி பஹலே தும் பஹலே தும் பஹலே தும் பஹலே தும் மே யே மஸ்தி பரே ருத் நா சலி ஜாயே
1: அச்சா மே கஹதி ஹூன்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் இலக்கவியல் நிர்வகிப்பு கட்டமைப்பு வலுப்படுத்தப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தொழில்நுட்ப வளர்ச்சி பாதுகாப்பாகவும் நீடிப்பு தன்மையுடனும் நம்பிக்கையுடனும் தொடர்வது உறுதிப்படுத்தப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நேற்று தொடங்கி 2 நாள்களுக்கு நடைபெறும் 2026 பன்னாட்டு ஒழுங்குமுறை மாநாடு IRC-யின் தொடக்க விழாவில் அமைச்சர் பேசினார். சாலையில் வாகனம் அல்லது மோட்டார் சைக்கிளின் வேக அளவை சோதிக்கும் ஓட்டுநர் இனி கடும் நடவடிக்கையை எதிர்நோக்குவர் என போக்குவரத்து துணை அமைச்சர் டாக்டர் அஸ்பி அபிபோலா தெரிவித்துள்ளார். இதர வாகனங்களுடன் பந்தயத்தில் ஈடுபடாவிடினும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் நிர்வகிப்பில் உள்ள மை ஃபியூச்சர் ஜாப்ஸில் கடந்த மாதம் வரை 96,000 அதிகமான வேலை வாய்ப்புகள் பகிரப்பட்டதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். அவற்றுள் உயர்திறன் தொடர்புடைய 40 விழுக்காட்டு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் நுட்பத்திறன் கல்வி தீவேர் துறை சார்ந்த 30 விழுக்காடு வேலைகள் அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். குயானா கடல்பகுதியில் ஃபேரி படகு மூழ்கிய சம்பவத்தில் இதுவரை 41 பேர் பலியானதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சம்பவத்தின் போது MV பரிமா எனும் அந்த ஃபேரி தலைநகர் ஜார்ஜ் டவுன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி நீரில் மூழ்கியது. இதனையடுத்து தேடி மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 77 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஈரானுடனான போரால் அமெரிக்காவிற்கு இதுவரை 37.5 பில்லியன் டாலர் செலவு ஏற்பட்டுள்ளதாக அதன் தற்காப்பு அமைச்சர் பீத் எக்ஸட் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு மே மத்தியில் இத்தொகை 29 பில்லியன் டாலராக கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக எக்ஸட் கூறியுள்ளார். விளையாட்டுத் தகவல். 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் ஸ்பெயினுடனான இறுதியாட்டத்தில் தோல்வியுற்ற அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரர் லயனல் மெஸ்ஸி நேற்று தாயகம் திரும்பினார். தேசிய அணி கேப்டனுமான அவர் காலை மணி 6:30 அளவில் தமது மனைவி 3 பிள்ளைகளுடன் ரொசாரியோ விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக உள்ளூர் தகவல்கள் கூறுகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
2: இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வயுப

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.

நேயர்களே, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உண்மைக்கு தனி இடம் உண்டு. பொன்போல் ஒளிரும் உண்மையும் நேர்மையும் எங்கிருந்தாலும் அதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது தன் முத்திரையை எல்லா செயல்களிலும் பதித்து விடுகிறது. போலியான முறையில் அன்பு செலுத்தவோ, பணிவுடன் பெருந்தன்மையுடன் நடப்பதோ, உதட்டளவில் அழகாக பேசுவதோ அதிக நாள் நீடிக்க இயலாது. பொய்யின் முகமூடி அழகாக இருக்கும், ஆனால் அது கிழிக்கப்பட்டால் கொடூரமாக மாறிவிடும். எண்ணத்தில் தூய்மையின்றி செய்யும் எந்த நல்லறமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக உண்மை நற்செயலின் பக்கம் வழியாட்டும். நற்செயல் சுவனத்தில் சேர்த்துவிடும். உண்மையே பேசுகிறவர் அல்லாஹ்விடம் உண்மையாளர் என எழுதப்படுவார். பொய் பாவங்களின் பக்கம் வழியாட்டும். ஒரு மனிதன் பொய்யுரைத்தால் இறுதியில் அல்லாஹ்விடம் பொய்யன் என்று எழுதப்படுகிறான். நூல் ஆதாரம் புகாரி.

நேர்களே, உண்மையான மனிதன் நேர்மையற்றவனாகவோ மோசடிக்காரனாகவோ இருக்க மாட்டான். பிறர் நலம் நாடுவது மன தூய்மை, நீதி, நேர்மை போன்ற நற்பண்புகளையே விரும்புவான். மோசடி, வஞ்சகம், நேர்மையின்மை போன்ற குணங்களை விட்டும் தவிர்ந்து இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஒவ்வொரு மோசடிக்காரனிடமும் ஒரு கொடி இருக்கும், இது அவனது மோசடித்தனம் என அறிவிக்கப்படும். நூல் ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லிம். உண்மை ஆழமாய் காலூன்றாத மனிதனுக்கு காலம் ஒன்று வரும். அப்போது அவன் தன் முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்விற்கும் ஒரு பொய் சொல்வதோ ஒரு கண்ணியமற்ற செயல் புரிவதோ அவசியம் போல தோன்றும். ஏனெனில் அவன் உண்மையின் சிறப்பை அறியாதவன். உண்மையின் சிறப்பை அறிந்த ஒருவன் அதனால் சிறிதும் சலனமுறமாட்டான், பொய் சொல்ல மாட்டான், கண்ணியமற்ற செயல் புரியவும் மாட்டான். அவ்விதம் ஒருபோதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பான்.

நேர்களே, போலிகளுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அவை பொருட்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, நாம் யாராக இருக்கிறோமோ அவராகவே இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கு மாற்றமாக நாம் தோற்றம் வழங்க விரும்பக்கூடாது. எவனேனும் பாவனைகளாலும் வேடங்களாலும் வெற்றிகரமாக வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணுவனாயின் அவன் அழிவின் குழியில் இறங்கியவன்தான். மனிதர்களிடம் பழகும் நேரத்தில் அவர்களிடம் குறைகளும் தவறுகளும் காணப்பட்டால் அதனை உடனடியாக தெரிவித்து அதை களைய முயற்சிக்க வேண்டும். சுயநல போக்குடையவன் உண்மையாய் நடந்து கொள்வது இயலாது. அவன் தனது நலனை மட்டுமே விரும்பக்கூடியவன், உண்மையாக நடக்க மாட்டான். அறிஞர் ஒருவர் கூறுகிறார், ஒருவனும் தனக்காக மட்டும் இவ்வுலகில் பிறக்கவில்லை, பிறருக்காகவே பிறந்துள்ளான். ஒருவன் தனக்காக மட்டும் இவ்வுலகில் வாழ்வானானால் அவன் உண்மையில் தனக்காகவும் வாழவில்லை, வேறு எவருக்காகவும் இவ்வுலகில் வாழவில்லை என்றுதான் பொருள். உண்மை தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர் மக்களிடம் உடனே மிளிராவிட்டாலும் அவரது தன்மை மக்களிடம் பரவலாகும் போது அதற்கு தனி கண்ணியம் ஏற்படும். உண்மையுடனும் நேர்மையுடனும் நடப்பதால் மக்களில் சிலருக்கு இடைஞ்சல் ஏற்படலாம். ஆனால் உண்மையுடன் நடப்பவரையே மக்கள் விரும்புவர். போலித்தனமாக மக்களுடன் பழகுபவரை வெளிப்படையில் மக்கள் ஏற்கலாம், ஆனால் உள்ளத்தளவில் புறக்கணிக்கவே செய்வார்கள். ஆகையால் நேர்களே, நாம் எப்பொழுதும் உண்மையுடனும் நேர்மையுடனுமே நடப்போம்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதை கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னுதா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க.
3: நேரம் காலை மணி 6:30.

0: காலை வணக்கமுங்க. மற்றும் ஒரு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில புதன்கிழமை பொழுதுல சந்திக்கிறோம். ரவீன் திரேசா இன்றைக்கு வந்திருக்கோம்.
1: ஆமா, வழக்கமான புதன்கிழமை ரவி நம்மை அன்போடு வரவேற்கும். இன்னைக்கு அன்பு கூடுதலா மழையாக இருந்தது. அன்பு மழையோடு வரவேற்றிருக்கோம் இந்த புதன்கிழமையோடு.
0: மழையோடு மழையாதான் இன்றைக்கு நாங்க வேலைக்கு வந்திருக்கோம். உங்க ஊர்ல மழையா இருக்கலாம். இப்ப கொழும்பூர் தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல நீங்க இருந்தா வேலைக்கு போயிட்டு இருந்தா அங்க நிலவரம் எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
1: மழை அப்படின்னு சொல்லும் போது அந்த காலையில இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே, இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் என்னன்னு தோணும். அதான் இருக்காது, நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமை செவன செய்யறதுக்கு வாங்க நம்ம போலாம்.
0: கண்டிப்பாங்க. இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு ஆடி திங்கள் 6ஆம் நாள், 2026 ஜூலை 22 வந்திருக்கு. அங்க இந்த ஆடி திங்கள் 6ஆம் நாள் அப்படின்னு சொல்லும் போது தொடக்க பாடல் அம்மன் போற்றி பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாமா?

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: வணக்கம். மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
2: இன்னைக்கு சிட்டட் கேபிள் ரோ ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க, சிட்டட் கேபிள் ரோ மிஷின்ல முத உட்காருங்க. கால்களை சரியான போஸ்டர்ல வைங்க. இப்போது நம்மளோட கைப்பிடியை வந்து வயிற்றை நோக்கி நீங்க இழுக்கணும். மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வாங்க. இழுக்கும் போது நம்மளோட பின் முதுகை வந்துட்டு 2-3 செகண்ட் வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த ஒர்க் அவுட்டை வந்து 15-20 reps வரைக்கும் 4 செட் செய்யுங்க. இந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளோட உடம்போட போஸ்டரை வந்து சரிப்படுத்தும் மற்றும் அன்றாட வேலைகளை வந்து ஈஸியா செய்வதற்கும் இது வந்து உதவியா இருக்கும். மறுபடியும் இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: வணக்கம், நீங்கள் கேட்டுருக்கோம். சரி, இன்றைக்கு வந்து என்னென்ன செய்திகள் நேற்று இன்றைக்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். தொடக்கமா இன்றைக்கு காலையில் 6 மணிக்கு மேன் மலேசியா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி நம்ம பார்த்துடலாம். திரேசா, காலையில் 9 மணி வரைக்கும் சில பகுதிகளில் இன்றைக்கு கடுமையான மழையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பர்லீஸ், கடா, பினாங், அப்புறம் பேரா பஹாங்ல பார்த்தோம்னா கெமன் ஹைலண்ட்ஸ், லிபிஸ், ரவுப், ஜரந்தோட், பந்தோங், தமர்லோ, பிறகு வந்து ஸ்லாங்கூர்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள், கோலாலம்பூர், புத்ராஜயா, நெகிரி, சம்பிலான், மலாக்க, ஜோஹர், சபா போன்ற மாநிலங்கள்ல கடுமையான மழையா இருக்கும், கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, தலைநகர்ல கூட ஆரம்பிச்சு, அதான் தொடக்கத்திலையும் நாம சொல்லியிருந்தோம். அதனால மழை காலமாக இருக்கு, உங்களுடைய பயணத்தை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். இந்த பக்கமாக நம்முடைய தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் தான் சொல்லியிருக்காரு, பாதுகாப்பான இலக்கு வேலை யுகத்துக்காக வலுப்படுத்தப்படும் நிர்வாக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பத்தோட இந்த வளர்ச்சிக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே ஸ்தானத்தில் மலேசியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், அதற்காக கட்டமைப்புகள்லாம் வகுக்கப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்கிறாரு.
0: சரி, அப்புறம் வந்து போக்குவரத்து அமைச்சர் வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு, நவீன போக்குவரத்து மையமாக உருவாகவிருக்கும் புதிய சிரம்பான் சென்ட்ரல் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் இதுவரைக்கும் 35 விழுக்காடு வந்து நிறைவு பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் பார்த்தோம்னா 2027 மார்ச் மாதத்தில் நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் வந்து இப்போ இந்த பார்லிமெண்ட் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு, அங்க வந்து இந்த டுரியான் பற்றி பேசப்பட்டிருக்கு. திரேசா, என்ன பேசப்பட்டிருக்குன்னா, இப்ப இந்த டுரியான் பழங்கள் இருக்குல்ல, இது வந்து ஏற்றுமதி செய்வதற்கு சவாலா இருக்கிறது போக்குவரத்து வசதிகள் அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னாக்கா, இந்த டுரியான் பழங்கள் பார்த்தோம்னா மேற்கத்திய நாடுகளா இருக்கட்டும், ஆசிய நாடுகளை வந்து ரொம்ப அதிகமானோர் விரும்புறாங்க. இப்ப சைனாவுக்கு வந்து இந்த டுரியான் பழங்களை அனுப்புறதுக்கு நமக்கு ஆர்வம் இருக்கு, ஆனா இப்ப வந்து இந்த வான்வழி போக்குவரத்தை நம்பிதான் நம்ம இருக்குமா, ஆனா வான்வழி போக்குவரத்துல சில சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால அதை களைவதற்காக இப்ப என்ன பண்ண போறாங்கன்னாக்கா, மற்ற போக்குவரத்து வசதிகளை வந்துட்டு அரசாங்கம் வந்து தற்போது ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா நிலவழி அல்லது கடல் வழி இந்த டுரியான் பழங்களை வந்துட்டு அனுப்புவதற்கான திட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு.
1: பாருங்க, டுரியானுக்கு வந்த வாழ்வை பாத்தீங்கன்னா, வானில இருந்து இப்ப கடல் வழியாகவும் நில வழியாகவும் போகிறதுக்கு இந்த பக்கமாக பிரதமர் கூட சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ரோட் 95 பெட்ரோல் உதவித்தொகை இருக்கு இல்லையா, இந்த மூலம் கிடைக்கப்படும் இந்த சேமிப்பு வந்து மக்களுக்கு இருக்கும் இந்த நிதி சுமை அரசாங்கம் மக்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து இதை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: சரி, இது நிறைய செய்திகள் வந்து இருக்கின்றன, நீங்க கொஞ்சம் படிச்சு என்னதான் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. திரேசா, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு காணொலியை பார்த்தேன்.
1: சரி, என்ன காணொலி?
0: இந்த காணொலி பார்த்தோம்னா, இப்ப நம்ம எப்போதும் ஒருத்தவங்க கூட பேசும்போது அதிகமா இமோஜிஸ், இந்த வந்து உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சின்னங்கள் ரொம்ப அதிகமா நம்ம பயன்படுத்துவோம். ஆனா இந்த இமோஜி பார்த்தோம்னா ரொம்ப புதுசா இருக்கு. இது வந்து நம்ம வந்து சட்டையில வந்து மாட்டிக்கலாம், இது வந்து அது வந்து பேட்டரி இருக்கும், சட்டையில நம்ம மாட்டிக்கலாம். இன்றைக்கு நம்ம எந்த மனநிலையில இருக்கும் அப்படின்றத அந்த இமோஜில நீங்க வந்துட்டு பதிவு பண்ணும் போது அது காமிக்குமா, ஓ இன்றைக்கு வந்து இவர் மகிழ்ச்சியா இருக்காரு, இன்றைக்கு ஒரு கோபமா இருக்காரு, இன்றைக்கு ஒரு சோகமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குமா.
1: ஆமா, அது இதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா?
0: கிடைக்க வாய்ப்பு இருக்கு, தேட வேண்டிதான். நம்ம
1: நல்லா இருக்கு. என்ன, இப்ப வந்து கைபேசி எடுத்து அந்த பக்கமா போய் அதை தேர்வு செய்து நம்ம வந்து அனுப்பணும் இல்லையா?
0: ஆமா,
1: அதுவே இங்க ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்னமா ஒரு பேட்ச் வச்சிருந்தானு வச்சுக்கோங்களேன், மனநிலை என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா?
0: வந்து நம்ம கூட யாராவது பேசுறதுக்கு முன்னுக்கு பாத்துவாங்க, ஆஹா இவர் சரியில்லை, வரக்கூடாது,
1: வேண்டாம், அப்புறம் வச்சுக்கலாமே அப்படின்னு தானே.
0: சரி, இந்த இமோஜி பத்தி பேசலாமா? இன்றைக்கு காலையில உங்களுக்கு ஒரு இமோஜி கொடுக்கறதா இருந்தா என்ன இமோஜி நீங்க கொடுப்பீங்க?
1: ஆமா, இப்ப என் மனநிலை இப்படிதாங்க இருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு இமோஜி தான் எனக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அழைத்து எங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு சொல்லுங்க.
0: மழைக்கு இந்த பாடல் கேட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க, வாங்க கேக்கலாம்.

0: வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் புதுசாக ஒரு முட்டை கடை ஆரம்பிக்க முடிவு செய்தார்கள். அதற்காக இரண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பெட்டி நிறைய முட்டைகளை வாங்கினார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் மட்டும்தான் முட்டை பெட்டியை பூட்ட ஒரு பூட்டையும் வாங்கினார். இதை பார்த்த மற்றொருவர் சிரித்து சொன்னார், முட்டை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு தானே போறோம், இதுக்கெல்லாம் எதற்கு பூட்டு? இரண்டு பேரும் முட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு கிராமத்தை நோக்கி புறப்பட்டார்கள். வழியில் ஒரு மரத்தடியில் வண்டியை நிறுத்தி பக்கத்தில் இருந்த ஆற்றில் தண்ணீர் குடிக்க சென்றார்கள். சில நிமிடங்கள் கழித்து திரும்பி வந்த போது பல குரங்குகள் வண்டியின் மேல் ஏறி பூட்டு இல்லாத பெட்டியில் இருந்த முட்டைகளை எடுத்து கீழே வீசி உடைத்துக் கொண்டிருந்தன. இரண்டு பேரும் ஓடி வந்து குரங்குகளை விரட்டினார்கள். பிறகு பூட்டு போட்டிருந்த பெட்டியை திறந்து பார்த்தார்கள். அதில் இருந்த முட்டைகள் அணை பாதுகாப்பாக இருந்தன. அப்போதுதான் முதல் நபர் தன் செய்த தவறை உணர்ந்தார். நான் பெரிய விஷயத்தை மட்டும் யோசித்தேன், ஆனால் இந்த சிறிய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை கவனிக்கவில்லை என்று வருந்தினார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் பெரிய இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம், ஆனால் சிறிய விஷயங்களை அலட்சியப்படுத்தினால் அதுவே பெரிய இழப்புக்கு காரணமாகிவிடும். சிறிய கவனம் பெரிய பிரச்சனைகளை தடுக்கும். சிறிய பழக்கங்கள் தான் பெரிய வெற்றிகளையும் பெரிய பாதுகாப்பையும் உருவாக்குகின்றன. இன்று முதல் இது சிறிய விஷயம்தானே என்று எதையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். பல நேரங்களில் சிறிய முன்னெச்சரிக்கையே பெரிய இழப்பிலிருந்து நம்மை காப்பாற்றும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.
1: மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: நம்ம நிகழ்ச்சிக்கிட்டு இருக்கு, நீங்க அழைத்து பேசுங்கன்னு சொல்லியிருந்தோம்ல.
1: ஆமா, இந்த இமோஜி அப்படின்னு சொல்லும் போது உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தும் இமோஜிகளை முதன்மையில இருக்கிறது இந்த கண்ணீர் வருமளவும் சிரிப்பாங்க இல்லையா?
0: சரி,
1: அதிகமா பயன்படுத்துறாங்களா? மக்கள் வந்து வார்த்தைகளை விட உணர்வுகளை தான் தெரிவிக்கிறாங்களா?
0: சரி, இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு இமோஜி கொடுக்கறதா இருந்தா காலையில ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டிருந்தோம். தேஷாஸ்ரி வந்திருக்காங்க. காலை வணக்கம் தேஷாஸ்ரி.
2: வணக்கம் அண்ணே.
0: உங்க ஊர்ல மழையா இருக்கா?
1: சொல்லுங்க, இப்ப உங்களோட மனநிலைக்கு ஒரு இமோஜி கொடுத்தீங்கன்னா என்ன
2: கொடுப்பீங்க?
0: ஐயோ, என்ன தூக்கமா இருக்கா காலையிலேயே உங்களுக்கு?
1: நேர்மை பிடிச்சிருக்கல ரவின் பாருங்க, அவங்க எவ்வளவு அழகா சொன்னாங்க எனக்கு தூங்குறதுக்கா அப்படின்னு.
0: ஏன் தூக்கம் பத்தல?
1: உற்சாகப்படுத்தி உடற்பயிற்சி செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு சுறுசுறுப்பா போகணும். இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போயிட்ட பிறகு இமோஜி எப்படி மாறும்?
2: சந்தோஷமா மாறும்.
0: நண்பர்களை பார்த்தா சந்தோஷமாயிரும்.
2: ஆமா அண்ணே.
0: சரி, பாத்து பத்திரமா போங்க. நன்றி.
2: நன்றி அண்ணே.
1: சொல்லுங்க தமிழ் செல்வி, உங்களுக்கு இப்போ இந்த நொடி என்ன இமோஜி கொடுப்பீங்க?
3: ரொம்ப கவலையா இருக்கும், ஏன்னா மழை தூருதுல.
0: மழை வந்தா மகிழ்ச்சியா தான் இருக்கும்.
1: நீங்க கவலையை குடுக்கறீங்களா? உங்களுக்கு நாங்க என்ன குடுக்கணும்? ஆறுதலான இமோஜி அனுப்பி வைக்கிறோம், எடுத்துக்கங்க. நன்றி.
0: ஷமீரா வந்திருக்காங்க. ஷமீரா, என்ன இமோஜி கொடுக்க போறீங்க உங்களுக்கு இன்றைக்கு?
4: நான் இந்த இமோஜி கொடுப்பேன். முதல்ல வந்து ஹாப்பி இமோஜி, ரெண்டாவது வந்து ஸ்லிப்பி இமோஜி.
0: வா, ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கீங்க, உங்களுக்கு தூக்கமாவும் இருக்கு.
4: ஆமா,
1: ஏன் தூக்கம் வருது? காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா இல்லையா?
0: சில நேரங்கள்ல இந்த உணர்வுகளை சொல்ல முடியாது, அது இமோஜி மூலமா தான் சொல்லுவோம். இன்றைக்கு நீங்களே ஒரு இமோஜி உங்களுக்கு வைத்துக்கங்க. எந்த மனநிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு?
1: ரவி, நீங்க எந்த மனநிலையில இருக்கீங்க?
0: நம்ம எப்போதுமே மகிழ்ச்சி தான்.
1: மகிழ்ச்சியா? நான் வந்து இதயம், ஹார்ட், காதல்.
0: இதயத்தை அனுப்பி வைக்கிறீங்க. சரி சரி, அனுப்புங்க அனுப்புங்க.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

இலக்கவியல் நிர்வகிப்பு நம்பிக்கையையும் மீள்தன்மையையும் வளர்க்கும். சாலையில் வாகனத்தின் வேகத்தை சோதிக்கும் நடவடிக்கை தண்டிக்கப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டில் இலக்கவியல் நிர்வகிப்பு கட்டமைப்பு வலுப்படுத்தப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபாடியல் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தொழில்நுட்ப வளர்ச்சி பாதுகாப்பாகவும் நீடிப்பு தன்மையுடனும் நம்பிக்கையுடனும் தொடர்வது உறுதிப்படுத்தப்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு, ஜெண்டேலா, 5G சேவை விரிவாக்கம், 2025 இணைய பாதுகாப்பு சட்டம், ஒன்சா செயலாக்கம் ஆகியவை மலேசியா முன்னெடுத்துள்ள முயற்சிகளுக்கு சான்று பகர்கின்றன. நேற்று தொடங்கி 2 நாள்களுக்கு நடைபெறும் 2026 பன்னாட்டு ஒழுங்குமுறை மாநாடு IRC-யின் தொடக்க விழாவில் அமைச்சர் பேசினார். உலக இலக்கவியல் சூழலமைப்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள முதன்மை விவகாரங்களை கலந்துரையாடுவதற்காக கொள்கை ஏற்றுபவர்களும் தொழில்துறை தலைவர்களும் கல்வியாளர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். கருத்து சுதந்திரத்தை தற்காக்கும் அதேவேளையில் இணைய பாதுகாப்பை உறுதி செய்வது மலேசியா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா உள்ளிட்ட உலக நாடுகளின் முதன்மை சவாலாக உள்ளதென பிரதமர் துறை சட்ட விவகார பிரிவு துணை தலைமை இயக்குநர் டத்தோ ஜி தியாகு தெரிவித்துள்ளார். இது அடிப்படை மனித உரிமையுடன் நெருக்கமாக உள்ளதால் சமூக ஊடக தளத்தை கட்டுப்படுத்தும் சட்டங்களை இயற்றுவதில் முக்கியமானதாக திகழ்வதாக அவர் கூறியுள்ளார். படுத்தப்படும் விதிமுறைகள் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் சமசுவ கொள்கை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நேற்று IRC-யில் கலந்து கொண்ட அவர் பேசினார். சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் நிர்வகிப்பில் உள்ள மை ஃபியூச்சர் ஜாப்ஸில் கடந்த மாதம் வரை 96,000 அதிகமான வேலை வாய்ப்புகள் பகிரப்பட்டதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் சிரியா ரமணன் தெரிவித்துள்ளார். அவற்றுள் உயர்திறன் தொடர்புடைய 40 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் நுட்பத்திறன் கல்வி தீவேட் துறைசார் 30 விழுக்காட்டு வேலைகள் அறிவிக்கப்பட்டன. அவற்றுள் 20 விழுக்காட்டு வேலை வாய்ப்புகளும் மாதம் 5,000 ரிங்கிட் சம்பளம் குறிப்பிட பட்டிருந்தது. தொழில்துறையில் உள்ளூர் ஆள்பலத்துக்கு உள்ள அதிக தேவையை இது பிரதிபலிப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார். இதுவரை 600,000 அதிகமான வேலை வாய்ப்புகள் அந்த தளத்தில் பகிரப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீயா ரமணன் குறிப்பிட்டுள்ளார். சாலையில் வாகனம் அல்லது மோட்டார் சைக்கிளின் வேக அளவை சோதிக்கும் ஓட்டுநர் இனி கடும் நடவடிக்கையை எதிர்நோக்குவர் என போக்குவரத்து துணை அமைச்சர் டாக்டர் அஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்துள்ளார். இதர வாகனங்களுடன் பந்தயத்தில் ஈடுபடாவிடினும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் வேக கட்டுப்பாட்டை மீறி வாகனம் செலுத்துவதற்கும் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுவதற்கும் இடையேயான வேறுபாடு குறித்த விரிவான விளக்கம் திருத்த செய்யப்பட்ட 2026 சாலை போக்குவரத்து சட்ட வரையில் உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதா நேற்று மேலவையில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னும் 100 ஆண்டுகளில் உலக பொருளாதார வளர்ச்சி சுழியத்தை எட்டக்கூடும் என பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் நூரிஷா முசேன் கூறியுள்ளார். அதிகரித்துள்ள வர்த்தக தடைகள், தீவிரமடைந்துள்ள புவி அரசியல் போட்டி, விநியோக தொடர் இடையூறு ஆகியவை அந்த நிலைக்கு வித்திடக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கையாள மலேசியா உள்ளிட்ட இதர நாடுகள் வெளிப்புற தாக்குதலுக்கு எளிதான அவற்றின் மீள்தன்மையை வலுப்படுத்த வேண்டியுள்ளது. மேலும் மலாக்கா நீரிணை மூலம் மலேசியா பலனடைந்திருந்தாலும் உணவு உற்பத்திக்காகவும் முக்கியமான மூலப்பொருள்களுக்காகவும் விநியோக தொடரை சார்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குவாலாலம்பூர் காவற்படை உறுப்பினர்கள் தாங்கள் 24 மணி நேரமும் செயல்படுவதை உணர்த்தும் வகையில் நேற்றிரவு மாதாந்திர கூட்டத்தை நடத்தி ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். குவாலாலம்பூர் காவற்படை தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில்

0: 1100 மூத்த அதிகாரிகள், இளநிலை காவல்துறை அதிகாரிகள், பொதுப்பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தலைநகரில் பெரும்பாலான குற்றச்செயல்கள் இரவில் நிகழ்கின்றன. அத்துடன் காவல்துறையினர் அதிகம் இரவில் தங்களது விசாரணையையும் புலனாய்வையும் சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதால் அவர்களின் பணி நேரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அக்கூட்டம் நடைபெற்றதாக கோலாலம்பூர் காவல்படை தலைவர் டாக்டர் ஃபாடில் மார்சூஸ் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒரு முறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: மியான்மர் தலைவர் மிங் ஆங்லாய் தாய்லாந்து பிரதமர் அனுது சன்பிராகோலை எதிர்வரும் ஆகஸ்ட் 6-7 நாள்களில் பாங்காக்கில் சந்திக்கிறார். பிலிப்பைன்ஸ் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் மியான்மரை மக்களாட்சிக்கு திரும்பச் செய்வதற்கான வழிமுறைகள் குறித்த வெளிப்படையான விவாதம் நடைபெற்ற நிலையில் அவ்விரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் ஷியாஷா போன் கெட்கோப் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆசியானில் மியான்மரின் உறுப்பியம் நீடித்தாலும் 2021 அந்நாட்டு மக்கள் தலைவர் ஆங் சான் சூச்சி ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ராணுவம் தலைமையேற்றதில் இருந்து அதன் முதன்மை கூட்டங்களில் அந்த அண்டை நாடு புறக்கணிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியை காவல்துறை நேற்று கைது செய்தது. சம்பவத்தின் போது ராகுல்காந்தியும் அவரது தங்கையும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தி உட்பட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மேலும் சிலர் மாணவர் பேரணிக்கு எதிராக டெல்லி காவல்துறை மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையை கண்டித்து போராட்டத்தில் இறங்கினர். இந்தியாவில் தேர்வு தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் கல்வி அமைச்சர் பதவி விலக கோரியும் கல்வி உருமாற்றம் கோரியும் வாரக்கணக்கில் போராட்டம் நீடிக்கிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற கட்டிடத்தை நோக்கி பேரணி நடத்திய ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் எதிர்கொண்டனர். உயானா கடல்பகுதியில் ஃபேரி படகு மூழ்கிய சம்பவத்தில் இதுவரை 41 பேர் பலியானதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. MV பரிமா எனும் அந்த ஃபேரி தலைநகர் ஜார்ஜ்டவுன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி நீரில் மூழ்கியது. இதனையடுத்து தேடி மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் நிலையில் இதுவரை 77 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள வேளை ஏராளமானோர் காணாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுடனான போரால் அமெரிக்காவிற்கு இதுவரை 37.5 பில்லியன் டாலர் செலவு ஏற்பட்டுள்ளதாக அதன் தற்காப்பு அமைச்சர் ஃபித் எக்ஸட் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு மே மத்தியில் இத்தொகை 29 பில்லியன் டாலராக கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக எக்ஸட் மேலவை நிதி ஒதுக்கீட்டு செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்தார். மேலும் பென்டகனுக்கு கூடுதல் நிதியாக 67 பில்லியன் டாலர் தேவைப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். விளையாட்டுத் தகவல். 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் ஸ்பெயினுடனான இறுதி ஆட்டத்தில் தோல்வியுற்ற அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரர் லயனல் மெஸ்ஸி நேற்று தாயகம் திரும்பினார். தேசிய அணி கேப்டனுமான அவர் காலை 6:30 தமது மனைவி 3 பிள்ளைகளுடன் ரொசாரியோ விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக உள்ளூர் தகவல்கள் கூறுகின்றன. ESPN வெளியிட்டுள்ள ஒரு காணொலியில் மெஸ்ஸி ஃபர்னஸ் நகரில் உள்ள பாதுகாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் காட்சி இடம்பெற்றுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அந்த பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினிடம் 1-0 என்ற கோல்வில் தோல்வியுற்ற பின் மெஸ்ஸி கண்ணீர் மல்கினார். இவ்வாண்டில் கலந்து கொண்ட போட்டிகளில் அந்த 39 வயது காற்பந்து நட்சத்திரம் இதுவரை 9 கோல்களை பெற்றுள்ளார். இலக்கவியல் நிர்வகிப்பு நம்பிக்கையையும் மீள்தன்மையையும் வளர்க்கும். சாலையில் வாகனத்தின் வேகத்தை சோதிக்கும் நடவடிக்கை தண்டிக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1963 இன்றைய நாளில் சரவா ஆளுநர் சர் அலெக்சாண்டர் வாடோ, சரவா தேசிய கட்சி ஸ்னாப் தலைவர் டட்டோ ஸ்டீவன் காலோங் நிங்கானை மாநில முதலமைச்சராக நியமித்தார். அப்துல் தாய்ப் மஹமூத், ஜேம்ஸ் வாங் கிம் மிங், ஜுன்சன் என்டாவி அனா என்றானா, ஹவாங் இப்னி பங்கிரான் அனு, தியோ குய் சிங் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட உச்ச நிர்வாக மன்றமும் அதே நாளில் அமைக்கப்பட்டது. சரவா தேர்தலில் டட்டோ ஸ்டீவன் காலோங் நிக்கான் தலைமையிலான சரவா கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து அவர் சரவா முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் காலனித்துவ ஆட்சியின் முடிவையும் சுயாட்சி அரசாங்கத்துடன் சரவா ஒரு மாநிலமாக உருவெடுத்ததையும் குறிக்கும் முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சியாகும்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நிகழ்ச்சிக்கு இருக்கிற உங்களுக்கு ரவீன் திரைசாவின் காலை வணக்கம். புதன்கிழமை பொழுது, இன்றைக்கு வந்து வழக்கமான ஒரு புதன்கிழமை பொழுது அல்லாம வேலைக்கு போகும்போது பல இடங்கள்ல மழையா இருக்கு, அதனால பார்த்து பத்திரமா நீங்க வேலைக்கு போங்க. உங்களுடைய பயணம் நல்ல ஒரு பயணமா இன்றைக்கு இருக்கட்டும்.
1: ஆமா, பொதுவாகவே என்ன ரவீன் காலையில எழும் போது நமக்கான நாள் அப்படின்னு
0: நினைப்போம்.
1: மழை வரும்போது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக நினைத்து இன்றைக்கு தொடங்குது எல்லாம் நமக்கு ஜெயம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு போய்கிட்டே இருந்தா எல்லாம் நமக்கு சுமூகமாக இருக்கும்.
0: கண்டிப்பா இன்றைக்கு வந்துங்க உலக மூளை தினமாக அனுசரிக்கப்படுகின்றது திரேசா. அதனால ஒரு கேள்வியோட தான் இன்றைக்கு நாங்க வந்திருக்கோம்.
1: நமக்கு தெரிந்து வேலை கொடுக்கலாம்ல.
0: ஆமா, அந்த மூளைக்கு வேலை கொடுக்கிறது அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்குமோ அதற்கு ஏற்றாப்புலதான் நம்மளுடைய மூளையும் ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரிந்து சில நம்ம நட்பு வட்டத்துல நண்பர்கள் குடும்ப உறவுகள்ல யாராவது ஒருத்தவங்க இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, லேஸ்ல எதையுமே மறக்க மாட்டாங்க.
1: அது என்னன்னா ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்களுக்கு வந்து நம்ம எப்பயாவது ஒரு நாள் பாத்துருப்பாங்க, இந்த இடத்துல இந்த ஒரு உடையில இந்த நிறத்துல நீங்க வந்தீங்க தானே அப்படின்னு அவங்க பெயர் இடம் இதெல்லாம் எப்படிதான் அவ்வளவு நுணுக்கமா நினைவில் கொள்வாங்கன்னு தெரியாது ரவி.
0: குறிப்பா அந்த ஆண்டோட பேர் சொல்லுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த இடத்துல நம்ம இதை பேசணும், நீங்க எனக்கு இந்த பரிசு வாங்கி கொடுத்தீங்க, நம்ம இதை சாப்பிட்டோம், இந்த உணவு இந்த கடையில சாப்பிட்டோம்னு அவ்வளவு ஞாபகமா டாட்டான்னு போடுவாங்க பாருங்க. நமக்கு என்னங்க, எனக்கே இதெல்லாம் ஞாபகம் இல்ல, உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தோணும்.
1: உண்மையிலேயே அவங்களுடைய மூளை பாருங்க, அந்த ஞாபக சக்தி அந்த அளவுக்கு இருக்கிறவே.
0: ஆமா,
1: அப்படி பாக்குறப்ப அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. என்னடா நம்ம நேற்று அதற்கு முன்ன நடந்தது கூட நினைவில் இருக்காது, ஆனா அவங்க அவ்வளவு மிக நேர்த்தியா துல்லியமா சொல்லுவாங்க.
0: வாய் தவறி ஏதாவது நம்ம சொல்லியிருப்போம், நம்மளே மறந்துருப்போம், சொன்னதை நம்ம மறந்துருப்போம், அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க இப்படிலாம் சொன்னீங்க நீங்க அப்படின்னு. இந்த மாதிரி இவங்களை ஏமாத்தவே முடியாது திரேசா.
1: ஆமா, அவங்க ஒரு கில்லியா இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க சுற்று வட்டாரத்துல. இல்ல நீங்களே ஒரு கில்லியா இருந்தீங்கன்னா எங்ககிட்ட அழைத்து சொல்லுங்க, என்னாலலாம் இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. நீங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கேட்டா கூட நான் அவ்வளவு மிக சரியா சொல்லுவீங்கன்னா அழைத்து எங்ககிட்ட சொல்லுங்க.
0: 2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த எண்களுக்கு நீங்க அழைத்து பேசுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒருவேளை நீங்களா கூட அந்த மாதிரி இருக்கலாம், நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்குங்க சரியா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: வணக்க மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் நிதி நிர்வாக ஆலோசகர் கயல்.
2: பெரும்பான்மை மக்கள் பாத்தீங்கன்னாக்க, இந்த வரவு வரும்போது என்ன செய்யணும்னா, முதல் இந்த பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுவோம். மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் அந்த மாதத்துக்கான வாழ்வியல நம்ம பயன்படுத்துவோம். அந்த எல்லாத்தையும் செலவு பண்ணி மிச்சம் மீதி எவ்வளவு இருக்கோ அதை தான் வந்து சேமிப்பாங்க. இல்ல, சில நேரத்துல அறிவே இருக்காது. தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு செலவு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. சோ இதை வந்து எப்படி தவிர்க்கணும்னா, அந்த ரூல் ஆஃப் வாய்னு சொல்லுவாங்க. வரவை வந்து இந்த வாய் ஷேப்ல மூணா பிரிக்கிறது. ஒன் தேர்ட் வந்து சேமிப்போம். நம்ம இதை செய்யணும். ஒவ்வொரு வாட்டியும் கூட வரவு வரும்போது அது மூணா தான் பிரிக்கணும். மூணா பிரிக்கும் போது நம்ம இந்த வாழ்வு தரத்தை வந்து நம்ம சரியா கொண்டு போக முடியும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பிரச்சனை, எமர்ஜென்சி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் வந்துட்டு நம்மள சமாளிக்க கூடிய ஒரு தருணம் நம்ம உருவாக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூல் ஆஃப் வாய். இதை போட்டு நம்ம மாதந்தோறும் வரவை வந்துட்டு நம்ம பிளான் பண்ணோம்னா எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா போகும்.
3: இளமை, புதுமை, இனிமை,

0: வணக்கம் மின்னலுக்கு அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சிலர் இருக்காங்க, ஏமாத்தவே முடியாது, ஏதாவது ஒன்று தவறா நம்ம சொன்னோம்னா நம்ம மாட்டிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போதுமே இந்த ஞாபகம் இருக்கும், என்ன நடக்குது நம்ம சுற்றி, என்ன நடக்குது அப்படின்னு.
1: இது ஒரு வகையில் நல்லதும் கூட ரவி. அதாவது நம்ம பேசுவது வந்து நல்லா சிந்தித்து உண்மையே பேசிட்டோம் அப்படின்னு நம்ம மாட்டிக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு முறை ஒன்று பேசிட்டு மாற்றி பேசணும்னா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இல்ல ஐயா நீங்க இதுதானே சொன்னீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கும்?
0: அதுதான் அந்த மாதிரி இருக்கிறாங்களா, கொஞ்சம் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மகாலட்சுமி வந்திருக்காங்க, சொல்லுங்க மகாலட்சுமி. ஏமாத்த முடியாது போல இருக்கு அவர.
2: ஐயோ அறவே ஏமாத்த முடியாது, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஒரு உதாரணம் வந்து இப்ப கடையில போய்தான் சாப்பிடுறோம், அந்த கடையில இருந்து அந்த டிஷ் நல்லா இருக்காது, நான் மறந்துருப்பேன் அந்த டிஷ் நல்லா இருக்காது அப்படின்றத.
0: சரி,
2: ஆனா அவர் ஞாபகம் வச்சு நான் ஆர்டர் பண்ணிட்டு இதுதான் அன்னைக்கு சாப்பிட்டுமே நல்லா இருக்காது, ஏன் ஆர்டர் பண்ணேன்னு ஏத்துவாங்க.
0: என்னங்க
2: உண்மையா, அது ஒரு சாப்பிட்டு ஒரு அஞ்சு வருஷம் இல்ல அந்த இடத்துக்கு போய் ரொம்ப நாளா இருந்திருக்கும், ஆனா அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க.
0: எப்படிதான் சமாளிக்கிறீங்க நீங்க?
2: அப்படிதான் அவங்களே டிசிஷன் எடுக்க விட்டுறது, அப்ப சமாளிக்கிறது ஈஸியா.
1: ஆனா உங்களுக்கு கஷ்டம் தானே அவர்கிட்ட போய் சொல்றது?
2: ஐயோ போய் சொல்லவே முடியாது, போய் சொல்றது மட்டும் இல்ல ஏமாத்த கூட முடியாது, ஏதாவது கொஞ்சம் உல்டா படிக்கலாம்னா கூட முடியாது.
0: ஆனா அது உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? திருமணத்துக்கு அப்புறமா தெரிய வந்ததா, திருமணத்துக்கு முன்பே தெரியுமா?
2: திருமணத்துக்கு கொஞ்சம் முந்தி இருக்கிறப்பதான் தெரிய வந்துச்சு. கொஞ்சம் உல்டா பண்ணலானாக்கா ஓ ஆகாது அப்படின்னு, எதையுமே உல்டா பண்ண முடியாது.
0: இல்ல நீங்க அவர்கிட்ட உல்டா பண்றீங்க,
2: நம்ம வந்து ஏதாவது சொல்றதுக்கு சரி இது நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் இப்படி சிறப்புனாரா வேணும்ன்ற மாதிரி இருக்கும்.
0: ஆனா அவர்கிட்ட அது கூட செய்ய முடியல,
2: ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க.
1: சரி, அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும்னு நாங்க வாழ்த்துறோம். சரியா,
2: தேங்க்யூ.

0: சுற்றி இருக்கிற யாராவது பயங்கர ஞாபக சக்தியோட இருக்காங்கன்னா அழைத்து கிட்ட சொல்லுங்க. சொல்லிய 3228253 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.
1: வாணி வந்திருக்காங்க, சொல்லுங்க வாணி.
2: நீங்க இந்த தலைப்பை சொன்னீங்களா, இது எனக்கு ரொம்ப பொருந்து அந்த தலைப்பு. ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. எங்க வீட்டுல எத்தனையோ வருஷம் எனக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்திருந்தா கூட அவங்க எப்ப வந்தாங்க, அன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைச்சு அப்படின்னு கேட்டா கரெக்டா சொல்லுவோம். அது அது எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து எனக்கு என்ன அந்த அந்த மாதிரி ஒரு ஞாபகம் சக்தி இருக்கு. இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த நம்பருங்கெல்லாம் என் மனசுல சீக்கிரம் பதிஞ்சிரும். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. என்னோட போன்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச உங்க கான்டாக்ட் எல்லாமே வந்துட்டு நான் உங்க காடி நம்பர் தான் போட்டு வச்சிருக்கேன். போட மாட்டேன்.
0: ஏன் அப்படி?
2: ஏன்னா வந்துட்டு இந்த நம்பருங்க எனக்கு சீக்கிரம் மனசுல பதியதுனால இந்த காடி நம்பர் போட்டு வச்சுக்கிட்டு இப்ப இந்த நம்பர் போட்டாருங்க. அதனால எங்க வீட்டுல இருந்து யாராவது கான்டாக்ட் சொன்னா என் போன் எடுத்தோம்னா என்ன நம்பரா போட்டு வச்சிருக்கேன், எப்படி அவங்க பேரு
0: கண்டுபிடிக்கிறதுன்னு.
2: ஆனா வந்து எனக்கு தெரியும்.
1: அதனால
2: வந்துட்டு
1: என்னங்க நீங்க வாகனம் வைத்து இவர் தான் கூப்பிடறாரு உங்களுக்கு தெரியுது பாருங்க.
2: வித்தியாசமான
0: ஒரு நபர் நீங்க.
1: இது உங்களுக்கான தலைப்பு தான்.
0: நீங்க மூளைக்காரி, நாங்க ஒற்றுக்கொள்கின்றோம்.
1: நன்றி.
2: ஓகே.

0: மகிழ் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM மடானி உங்களுக்காக.
1: இவ்வாண்டு ஜூன் முதல் புதிய அடையாள அட்டை மை கார்ட் கட்டங்கட்டமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இருப்பினும் நீங்கள் தற்போது வைத்திருக்கும் அடையாள அட்டை பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருப்பின் மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. மாற்றுவதற்கு அவசரம் காட்ட தேவையில்லை. மேல் விவரங்களுக்கு
0: jpn.gov.my.
2: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
3: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
2: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
3: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
2: அவங்க
3: செலவே சரியா இருக்குங்க.
2: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
2: மின்னல்
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
5: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 0100-97-2919.
6: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலகம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1-1-9-7-2-9-1-9.
1: ஒவ்வொரு ஆண்டும் இந்த July 22 உலக மூளை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த மூளைக்கு இருக்கிற சக்தி வந்து உலகத்துல வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் இந்த மூளைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க மத்தியில ஏதாவது ஒரு விஷயத்த எத்தனை வருடங்கள் கழித்து சொன்னாலும் மிக நேர்த்தியா நேற்று பார்த்த மாதிரி சொல்ற ஆற்றல் இருக்கா?
0: ஆமா, நம்ம சிந்திக்கிறது, கத்துக்கிறது, நினைவுல வைக்கிறது, உணர்வுகளை வெளிப்படுத்துறது, எல்லாமே கட்டுப்படுத்துறது இந்த மூளை தான். அதனால இந்த ஞாபகம் வச்சிருக்கிறவங்க பற்றி கொஞ்சம் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். விஜய் வந்திருக்காரு, சொல்லுங்க விஜய்.
2: இது வந்து இந்த தலைப்புக்கு வந்து நினைக்கிறேன் நான் தான் வந்து சரியா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து சிட்டி ரோபோன்னு வச்சிருப்பாங்க. சரி,
0: சிட்டி ரோபோ.
2: ஆமா, எனக்கு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு 3 வயசுல நான் என்ன செஞ்சேன் என்ன பண்ணேன் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு இப்ப 44 வயசு. அப்பல இருந்து எனக்கு துல்லியமா என்னால என்ன செஞ்சோம், அம்மா எப்ப ஹாஸ்பிட்டல் கொடுத்து போய் ஊசி போட்ட அந்த நாளு, அதே சமயத்துல நான் காலேஜ் படிக்கும் பொழுது ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் நாங்க ரீயூனியன் செஞ்சோம், என்ன லெக்சரோட பேரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பேரு வச்சாங்க, இவங்க முத முதல்ல வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எனக்கு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை வந்து நான் நல்ல அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா, நான் அப்பயில இருந்து டைரி எழுத ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைரி எழுதும் போது கூட ஐ மீன் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சு காலேஜ் டைம்ல வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ அப்பயே டைரிலாம் எழுதுவியா, ஒருவேளை அது வச்சுதான் நீ சொல்ற போடுற அப்படின்னு. ஆனா என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க, இல்ல அப்படி இல்ல, அவரு அப்ப இருந்தே எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாரு அப்படின்னு. எங்க அக்கா அங்க எங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் அவங்களே என்ன வந்து சொல்லுவாங்க,
1: ஏமாற்ற முடியாது.
0: விஜய் சிட்டி ரோபோன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பாடல் வருது, கேளுங்க அடுத்து.
2: ரொம்ப ரொம்ப நன்றி.

0: தனலட்சுமி சொல்லுங்க, யாருக்கு ஞாபக சக்தி ரொம்ப?
1: எங்க அம்மாக்கு.
0: அம்மாவுக்கு?
2: அது எல்லா அம்மாக்கும் இல்ல,
1: இருக்கு. எங்க அம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க கால் பண்ணிருந்தாங்க, அவங்க வந்து கார் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு
0: சொன்னாங்க. ஆமா,
1: எங்க அம்மா வந்து ஒவ்வொருத்தவங்க பிறந்த தகுதியை வந்து அவங்க போன் சேவ் பண்ணி
0: வச்சிருக்காங்க. ஓஹோ,
2: ஆனா பெயர் இருக்காது.
1: ஒரே
0: மாதிரி இருக்கும்.
2: ஆமா,
1: இப்ப ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே தேதி, ஒரு உதாரணத்துக்கு வந்து 21 வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு 21 வச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து வேற ஒரு நம்பர் செட் பண்ணிடுவாங்க.
0: உங்களுடைய
2: பிறந்த தேதியை அவங்க வந்து எங்களா வந்து நினைவுல கொள்வாங்க.
0: ஆமா, உங்களுக்கு அப்படிதான் வச்சிருக்காங்களா?
1: ஆமா, எனக்கு 21 பத்தி. அதனால அது கூட நேத்து வந்து சொன்னாங்க, நேத்து கேக்குறப்போ சொன்னாங்க, இல்ல உங்க பேர்ல வந்து நான் ஷார்ட் ஃபார்ம்ல நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்ல, மத்தவங்க போனர் வந்து நான் நம்பர்ஸ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நேத்து தான் ஆக்சுவலி எனக்கு தெரிய வந்தது, என்னோட பேரு, என்னோட அக்கா பேர்ல அவங்க வந்து எங்க பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. மத்தவங்களோட பேர்ல வந்து அவங்க நம்பர்
0: எங்கல்ல
2: சுட சுட தகவலை வழங்கிருக்கீங்க. நன்றி, நன்றி.
1: Thank you.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகள்.